0: வளருவார்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்ஸ் அண்ட் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 44 அதிகாரத்தின் 3-4 வசனங்கள்.
2: தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
1: அதனால்
2: அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல
1: வளருவார்கள். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. கடந்த 2 வாரங்களாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் அடையாளங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதில் பிரதானமான ஒன்றுதான் அவர்கள் வளருவார்கள். வளருவார்கள், எல்லாரும் சொல்லுங்க வளருவார்கள். சத்தமா சொல்லுங்க வளருவார்கள். வளருகிறவர்கள் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவாங்க வளருவார்கள். ஆமென். அதனால் வளருவார்கள். எப்படி வளருவார்களாம்? புல்லின் நடுவே வளருகிற அலரி செடியை போல. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நீர்க்கால்கள் வெட்டப்பட்டது புல் வளருவதற்காக. ஆனால் அது நடுவிலே நாட்டப்பட்ட அலரி செடிகளும் இந்த நீர்க்கால்களின் நிமித்தமாக. ஆமென். அவர் ஊற்றுகிற ஆவியினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களில் இதை குறித்து அதிகமாய் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? முன்னே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தபடியினாலே நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம். ஆமென். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். எப்பொழுது கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் சேர்த்துக் கொண்டாரோ அப்பொழுது நாம் தேவனுடையவர்களாய் மாறினோம். ஆமென். ஆபிரகாம் யாரை தேவன் என்று சொன்னாரோ, ஆமென், ஈசாக்கும் யாக்கோபும் யார் நோக்கி ஜெபித்தார்களோ அவரை நோக்கி ஜெபிக்கும் பாக்கியத்தை, அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை கல்வாரியிலே கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாய் தேவன் நமக்கு தந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்த நாம இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நமக்காக ஆமென்றும் ஆமென் என்றும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் சுதந்தரிக்கும்படியாய் கிறிஸ்து நமக்கு பாக்கியம் செய்தார், கிருபை செய்தார். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த நம்மை அவருடைய காருண்யத்தினாலே கல்வாரியில் கிறிஸ்து வெளிப்படுத்தின அவருடைய மகா பெரிய தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தேவன் தந்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. இது நம்மால் உண்டானது அல்ல. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம, தயவினால் வளர்ந்த நாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியம்? ஆமென். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 11 அதிகாரம் ஹாலேலூயா 25 வசனம்.
2: மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று.
1: அதாவது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய புத்தியினால, உன்னுடைய ஞானத்தினால, உனக்கு இருக்கிற அறிவினால நீ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டாய், நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று எண்ணாமல் எண்ணாதபடிக்கு ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும்
2: இஸ்ரவேலரின்
1: ஒரு பங்குக்கு
2: கடினமான மனது உண்டாயிருக்கும்.
1: கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 17 வசனத்தை வாசிங்க.
2: சில கிளைகள்
1: முறித்து போடப்பட்டிருக்க
2: காட்டு
1: ஒலிவ மரமாகிய நீ
2: அவைகள் இருந்த இடத்தில்
1: ஒட்டவைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதுதான் போன வாரத்துல தியானிச்சோம். யாரோ தகுதி உள்ளவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்களை தள்ளி தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கு நிற்பதும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பதும் நம்மில் வெளிப்பட்ட தகுதியினால் அல்ல, நம்முடைய நீதியினாலும் அல்ல, கிறிஸ்து நமக்கு நீதியாயிருக்கிறபடியினாலே. அவரே அதுதான் பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்வீங்க, ஆமென், நான் என்னில் வெளிப்பட்ட தகுதியினால் அல்ல, என்னுடைய நீதி அவருடைய நீதியினால் நான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நீதியினால் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது எப்பவுமே நினைக்கணும். அதுதான் கோராகின் புத்திரர்கள் சொன்னார்கள், ஆமென், நானோ ஹல்லேலூயா, நாங்களும் உமது ஆலயத்தில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவரே, அவனுடைய மூதாதையர் கூட்டத்தை கோராகின் புத்திரர் திரும்பி பார்க்கிறார்கள். தேவ கோபத்துக்குள்ளாகினவர்கள், ஆமேன், பூமி பிளந்து அந்த கோராகின் கூட்டத்தாரே எடுத்தது. அப்பொழுது கொஞ்ச பேர் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். ஆமென், கிருபையினால் காக்கப்பட்டார்கள். அந்த தலைமுறையில் வந்தவர்கள் தாவீதின் அரண்மனையில பாட்டு பாடுற டீம்ல இந்த கோராகின் பூத்தர், பாதாளத்துல போக வேண்டியவங்க இப்ப பாடுற டீம்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்களோ ஆலயத்துல உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சத்தமாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க, அவ கிருபையினால இந்த புல்லு வளர்ற இடத்துல அலறி செடிகள் வளர்றது போல நாம கொண்டு வந்து நாட்டப்பட்டிருக்கிறோம். தகுதியுள்ள சுபாவ கிளைகள் வெட்டி முறிக்கப்பட்ட இடத்துல நாம கொண்டு வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை, போன வாரம் சொன்னேன், ஆமேன், ஒட்ட வைக்க கிளையை வெட்டுவதை விட கூடவே வளர்ந்து நிற்கிற கிளையை வெட்டுவது ரொம்ப கடினமானது. திரும்ப சொல்றேன், ஒட்ட வைக்க கிளையை வெட்ட கூட வேண்டாம், புடுங்கினாலே போதும், ஆனால் கூட வளர்ந்த கிளையை வெட்டுவது என்பது கடினமானது. அந்த அளவுக்கு தேவன் இவ்வளவு பாரம், இவ்வளவு வேதனை. சொந்தமான ஜனங்கள் இருந்தார்கள், சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது சொந்தமில்லாத நம்மை அவர் தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே, இதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல, இதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல, நான் அவரை அப்பா என்று அழைக்க நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல, இது என்னை சார்ந்ததும் அல்ல, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய இரக்கம், இது தேவனுடைய ஈவு. சபையே, இந்த காரியத்தை ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென், ஒரு நாளும் மறக்க கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, இங்கே ஒட்ட வைத்தவர் அங்கே என்னை சேர்த்துக் கொள்வார். அதற்காக தான் ஒட்ட வைத்திருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் இப்படி வளர்கிறவர்களை பார்த்து மூன்று காரியங்களை சொல்லுகிறார். அதுல ஒன்று என்ன தெரியுமா, பயந்திரு. 20வது வசனம், பயந்திரு, பயந்திரு. எதுக்கு பயந்திரு, மேட்டிமை, மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு. இதை குறித்து போன வாரத்தில் தியானித்தோம். ஆமென், ஒருவனுக்குள்ள எப்பொழுது மேட்டிமை உண்டாகுமா, கடந்த வாரத்திலே தெளிவாய் பரிசுத்தாவியானவர் அது நம்மோடு பேசினார். எசேக்கியா தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமை உள்ளவனாய் மாறினான். ஒருவன் எப்பொழுது தேவன் செய்த உபகாரங்களை மறக்கிறானோ, அது பேசுகிற நானாயிருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாயிருந்தாலும் சரி, ஆமென், யாராயிருந்தாலும் சரி, உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாதவன் மேட்டிமை உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. உபகாரங்களுக்கு தக்கதாய், எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உபகாரங்களுக்கு தக்கதாய், உபகாரத்தை நினைத்த எசேக்கியா என்ன பாடி வைத்தான், என் ஜீவன் உள்ள காலம் எல்லாம், நான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உம்மை துதித்து பாடுவேன் என்று பாடி வைத்தான். ஆனால் அதை செய்ய தவறினான், மன மேட்டிமை உள்ளவனாய் மாறினான். மன மேட்டிமை தேவ கோபத்துக்கு உள்ளாக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஆமே ஆண்டவர் எனக்கு அது செய்யலையே, இது செய்யலையே என்று ஏங்கி ஏங்கி புலம்பிக் கொண்டிராமல், உனக்கு செய்தது எத்தனையோ பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த வார்த்தையை மூன்று வாரங்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, அது மீண்டும் மீண்டும் எனக்குள்ள எழும்பிக் கொண்டிருக்கிறபடி நம்மை விட நிறைய பேர் நல்லா இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையை எத்தனையோ பேருக்கு எட்டாத கனியா இருக்கிறது. இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு எட்டாத கனியா இருக்கிறது. இந்த வாழ்க்கையை எத்தனையோ பேர் என்னைக்கு நான் இப்படி வாழ்வேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு நான் மூணு வேளை சாப்பிட போறேன், என்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு வேளையாவது ஆகாரம் கொடுப்பேன், என்னைக்கு நாங்க தெருவில் இருந்து போய் வீட்டுக்குள்ள போய் படுக்க போகிறோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், என்னைக்கு நான் கிழியாத வஸ்திரத்தை உடுக்க போகிறேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், என்னைக்கு நான் வாகனத்தில் போவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடந்து கொள்ளுங்கள். எந்தோ மரித்து போயிருக்க வேண்டிய நாம, எந்தோ மடிந்து போயிருக்க வேண்டிய நாம, எந்தோ இல்லாமல் போயிருக்க வேண்டிய நாம, எத்தனை பேர் சொல்வீங்க, மரண வாசலில் இருந்து அவர் என்னை தூக்கி விட்ட வழியினால் மாத்திரமே இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.

0: ஆமென்
1: ஆமென். பயந்திரு, ஒரு நாளும் மேட்டிமை அடையாத, மேட்டிமையான எந்த பேச்சும் ஆமென் வேண்டாம், மேட்டிமையான பார்வை வேண்டாம். சிலர் விட நல்லா செய்றீங்களா, நல்லா ஜெபம் பண்றீங்களா, அது அவர் ஒட்ட வச்சதுனால மட்டும் நினைச்சுக்கோங்க. கிருபையினால ஒட்ட வச்சதுனால கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ண வைக்கிறா. அது இந்த ஒற்று ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒட்டு போச்சுன்னா அப்புறம் வெட்டுதான், ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் ஆமே எவ்வளவு பேச முடியும்னு தெரியல, ஆனாலும் பேச வேண்டிய காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம் என்ன, 21 வாசி ரோமர் 11:21,
0: சுபாவ
1: கிளைகளை
0: தேவன்
1: தப்ப விடாதிருக்க
0: உன்னையும்
1: தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார் பயந்திரு பயந்திரு. இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார் எச்சரிக்கையாயிரு. என்ன வார்னிங் தெரியுமா, அதையே அவர் வெட்டி இருக்கிறார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், கூடவே வளர்ந்த கிளைகளை வெட்டுவதை விடவும் ஒட்டி வைக்க கிளைகள் வெட்டப்படுவது ரொம்ப சுலபம். ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எச்சரிக்கையாயிரு. எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா, சிம்பிள். எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் என்பதை அறிந்து அவைகளுக்கு விலகி நீ ஓடி உன்னை காத்துக்கொள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள், இந்த பகல் வேளையில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ எச்சரிக்கையாயிரு. அதாவது கிருபை அதிகம் பெற்றவர்கள் நாம, கிருபையினால நிற்கிறோம், கிருபையினால நடக்கிறோம், கிருபையில ஓடுறோம், கிருபையில கழிவுறுகிறோம், கிருபையினால் படுத்து உறங்கி ஆமே மகிழ்வுடனே விழித்தெழும்புகிறோம். இது எல்லாமே கிருபை கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபையின் ஆமே இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்ற நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை நீ கடைசி வரை இதிலே நிலைத்திருக்கும்படி எச்சரிக்கையாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம், வெட்டப்பட்டவர்கள் எதினால் வெட்டப்பட்டார்கள் என்பதை நீ அறிந்து உணர்ந்து அதே ட்ராக்ல நீயும் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லுகிறேன், நன்றி உள்ளவனாய் இரு. எதினால் அவர்கள் வெட்டப்பட்டார்கள், 5 எச்சரிப்பை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகம் இருந்தாலும் இந்த பகல் வேளையிலே 5 எச்சரிப்பை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது என்ன எச்சரிப்பு அப்படின்னா, ஆமே நான் சொல்லுகிறேன் கவனியுங்கள், ஏன் அவர்கள் வெட்டப்பட்டார்கள் என்றால் 2 விஷயத்தை அவங்க மறந்தாங்க. 1, நடத்தி கொண்டு வந்த தேவனை மறந்தாங்க. 2, அவருடைய செய்கைகளை அவர் செய்ததை மறந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், உன் தேவனை மறக்காதே, அவர் உனக்கு செய்ததை மறக்காதே. 2 வசனங்களை வாசிங்கள். எரேமியா 2:32 வசனம், சங்கீதம் 106:13 வசனம். எரேமியா 2:32,
0: ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ
1: என் ஜனங்களோ
0: எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள்.
1: இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆண்டவர்க்கே என்ன செய்ய முடியலையா, எண்ணி முடியல. அவ்வளவு என்னைக்காவது நினைப்பான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, மனுஷங்க செய்யறதை தான் நினைக்கிறோம். அவங்க என்ன இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள், எல்லாரையும் மறக்கிற கூட்டத்தில் என்னையும் வச்சு மறந்துட்ட பாத்தியா, எண்ணி முடியாத நாட்களாய். ஆமென். நான் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, 2 வசனத்தை வாசிங்க. அது

நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல என்ன அவ்வளவு லவ் பண்ணல, நான் அதை நினைச்சு நினைச்சிருக்கேன். ஆனா நீ என்ன மறந்த? ஒரு மணவாட்டி தன் கல்யாண வஸ்திரத்தையும் தன் ஆபரணங்களையும் மறப்பாளோ? இல்லையே. ஆனா என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. என் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை மறக்காதபடி எச்சரிக்கையாயிரு. தேவனை மறக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? சங்கீதம் 50 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். தேவனை மறக்கிறவர்களை இவைகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனோடு உறவாட மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு காத்திருக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவன் காட்டுற பாதையில் நடக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவனோடு இருக்க மாட்டார்கள். தேவனை மறக்கிறவர்கள் தேவன் தேட தேட அவர்கள் தூரமாய் தூரமாய் தூரமாய் தூரமாய் தூரமாய் போய் கொண்டிருப்பார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையாயிரு, சுபாவ கிளைகளை அவர் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை மறக்காதே. நீ எதை மறந்தாலும் அவரை மறக்காதே, இயேசுவை மறக்காதே.

நல்ல கவனிங்க, தேவனை மறக்காதீங்க. இஸ்ரவேலர்கள் ஏன் தெரியுமா இவ்வளவு பிரச்சனை? பார்வோன் அடிமைப்படுத்தும் போது, பிரைஸ் காட், யோசேப் இருந்த போது யாரு பார்வோன், அப்பவும் பார்வோன் இருக்கிற ஒரு பார்வோன், ஆனா யோசேப் அடிமைப்படுத்த முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது எப்ரேயர் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்களாம். ஏன்னா எப்ரேயருடைய தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தாலே எகிப்தியருக்கு அருவறுப்பா இருக்கும். அப்படி அருவறுப்பா எண்ணப்பட வேண்டியவர்களை அந்த தேவன் அரண்மனையில் தூக்கி உட்கார வச்சிருக்கிறார். காரணம், யோசேப்புக்கு தன் தேவனை தெரியும். தன் தேவனை மறக்கவில்லை, தன் தேவனை மறக்கவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போது தேவன் அவனை மறக்கவில்லை. போர்த்திபாரின் அரண்மனையில் யோசேப்பு இருந்த போது, பாவம் செய்வதற்கான ஒரு விசாலமான வாசலை சத்துரு திறந்த போது, யோசேப்பு தன் தேவனை மறக்கவில்லை. போர்த்திபாரின் மனைவி சொல்றா, இந்த வீட்டில் வேற யாரும் இல்லைன்னு. யோசேப்பு சொல்றா, உனக்கு தான் வேற யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கிறது போல இருக்கும், ஆனா எனக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கிருபையில் நிற்கிற தேவ பிள்ளையே, தேவன் தருகிற கிருபை நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் தருகிற கிருபை நீ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் கிருபையின் காலத்தில், ஓ நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்யும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று பிசாசானவன் பொய்யான உன்னை வஞ்சிக்கும்படியான காரியங்களை வேகமாய் விதைத்துக் கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனித்துக்கொள். எப்படி யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன், போர்த்திபாரின் அரண்மனையில் இருக்க தகுதி இல்லாதவன், ஆனா போய் நிற்கிறானா? அவன் நினைவு கூறுகிறான், நான் அல்ல நிற்பது, என் தேவன் நிற்கிறார், என் தேவனை நிற்க வைத்திருக்கிறார். பார்வோனுக்கு முன்பதாக அவன் யோசேப்பு போய் கொண்டு நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? பார்வோன் கேட்கிறார், ஆமா நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறாராமே. உடனே யோசேப், ஆமா நான் தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த கிருபை கிடைச்சது, நான் அங்க முடிச்ச இங்க முடிச்ச ஒன்னும் சொல்லாம சொல்லுகிறார், நான் அல்ல தேவன், நான் அல்ல. தேவனை மறக்கிறவன் தன்னை வெளிப்படுத்துவான், தேவனை நினைக்கிறவன் தேவனை வெளிப்படுத்துவான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மறக்காதபடிக்கு என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்கம் கர்த்தருக்கே தெரியும். வெள்ளையை போட்டுட்டு சர்ச்சுக்கு வரும், இது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா நம்முடைய அந்தரங்கம், ஓ ஜீசஸ், ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. நீ எங்க போற கர்த்தருக்கு தெரியும், யார்கிட்ட பேசுற கர்த்தருக்கு தெரியும், யாரோடு பழகிற கர்த்தருக்கு தெரியும், என்ன பார்க்கிற கர்த்தருக்கு தெரியும். எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளைகளையே அவர் விட்டு வைக்கவில்லை என்றார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், உன்னுடைய அந்தரங்கம் தூய்மையா இருப்பதாக. ஓ ஜீசஸ், எல்லாரும் உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய அந்தரங்கம் தூய்மையா இருப்பதாக. யாருடைய அந்தரங்கம் தூய்மையா இருக்கும் தெரியுமா?

0: தேவனை மறக்காதவர்களுடைய அந்தரங்கம். யோசேப்புக்கு எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடிந்தது தெரியுமா? அதுக்கு அவன் எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கல, எந்த ஸ்பெஷல் வரத்தையும் வாங்கல. அவன் ஒன்றை நினைத்தான், தன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை நினைத்தான். தன்னோடு கூட இந்த பகல் வேளையில் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நம்ம வார்த்தையில கண்ட்ரோல் இருக்கும். ஆமே. நம்முடைய பார்வையில கண்ட்ரோல் இருக்கும். ஆமே. நீங்களே தனியா இருந்து நாம செய்யறதுக்கும் ஒரு ஆள் இருக்கும் போது நாம செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. தேவனை மறக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே வெட்டப்பட்ட இடத்துல ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஓ, என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவார், நியாய தீர்ப்பு நாள்ல சோதம் பட்டணத்தார் எழுந்து நின்று குற்றம் சாட்டுவாங்க, நாங்க அப்படி செஞ்சதுக்கு எங்க மேல அக்னி இறக்குனீங்களே, இவங்க இவ்வளவு செஞ்சோம், இவங்க இவ்வளவு செஞ்சோம், ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க? என் ஆண்டவர் வான் பண்ணா கடைசி நாட்களில், ஆமே ஆமே, ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ளான ஒவ்வொரு பட்டணத்தாரும் எழுப்பி நிற்பாங்களா, நாங்க இது செஞ்சதுனால தானே எங்களை இப்படி அடிச்சிங்க, நாங்க அது செஞ்சதுனால தானே எங்களுக்கு இவ்வளவு செஞ்சீங்க, ஆமே, இவங்க எவ்வளவு செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்போ அவர் எதுல தெரியுமா இருப்பாரா? நியாயாசனத்துல இருப்பாரா? அவர் யார் தெரியுமா? பட்சபாதம் இல்லாத நீதி உள்ள நியாயாதிபதி. சுபாவ கிளைகளை அவர் விட்டு விடாதிருக்க. எச்சரிக்கையாயிரு. எதற்கு எச்சரிக்கையாயிருக்கணுமா? தேவனை மறவாதபடி, தேவனை மறவாதபடி. 106 சங்கீதம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கைகளை சீக்கிரமாய் மறந்தார்கள். வாசியுங்கள், 106:13 வேகமாய்.
1: ஆனாலும் சீக்கிரமாய்,
0: சீக்கிரமாய்
1: அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்.
0: சீக்கிரமாய் மறந்துட்டாங்க. சீக்கிரமாய் இந்த வார்த்தையில என்ன ரொம்ப குத்துச்சு. ஆண்டவர் எப்போ மறக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கிறார். சீக்கிரமா ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காத்தா ஒரு சண்டே ஒழுங்கா இருப்போம், ஒரு சண்டே. சீக்கிரமா சீக்கிரமாய் சீக்கிரமாய் மறந்தவர்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்றது கூட இன்னைக்கு அநேகருக்கு கஷ்டமா இருக்கு. 3 மணிக்குறா அப்படி ஏங்குறாங்க. அந்த உட்கார்றது கூட இன்னைக்கு அநேகருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா மறந்துடுறாங்க. ஒரு காலத்தில் கதவை திறக்கிறதே நீங்கிறான். ஏன்னா சீக்கிரமா. அதாவது தாவீது சொல்கிறாரு, நான் உள்ளளவும் துதிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மையை நினைக்க நினைக்க நினைக்க தாவீது தீர்மானிச்சிட்டான், இதுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த ஆயுசு சீக்கிரமா. இன்னைக்கு தேவ சமூகம்னா ஆண்டவர் கேட்குறார், 10 பேர் இல்லையா, 10 பேர் இல்லை, நான் மீதி 9 பேர் எங்கன்னு கேட்குறாரு. சீக்கிரமாக மறக்கிறாங்க, சீக்கிரமா மறக்கிறாங்க. என்னெல்லாம் செய்தார்னு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நீங்க திரும்பி யோசித்து பாருங்க. 2 நிமிஷம் என்னெல்லாம் செய்தார்னு யோசித்து பாருங்க. அதுல ஒன்னு செய்யாம இருந்தா கூட நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் 2017 நான் வந்த பஸ் ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். 4:50 அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. 4:45 அவர் என்னை தட்டி எழுப்புறாரு. 4:50 ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட். 4:45 ஒரு காரம் என்னை தட்டி எழுப்புகிறது. நான் எழும்பி நான் எல்லா என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சு ரெடியாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் ஆக்சிடென்ட். சத்ரு விழ பிளான் போர்டுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சேஃபாக்கிட்டார். இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கையில் மைக் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உயரத்திலிருந்து, ஆமே, சாட்சி கேட்டீங்க, ராஜா பாண்டே சொன்ன சாட்சி. சில வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்துறை மேலே தானே தலைகீழாக எத்தனை முறை இங்கே எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இப்படி மரண விளிம்பு இருந்த இடத்துலேருந்து எழும்ப முடியாமல் எத்தனை பேர் ஸ்ட்ரக்காக எப்படி இருந்திருக்கிறாங்க? அவ்வளோதான். ஆமே. அந்த நேரத்திலெல்லாம் அவர் ஏதோ செஞ்சதுனால தான் இன்று நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், இன்று நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே கேள், தேவனுடைய செய்கையை ஒரு நாளும் மறவாது. இன்னைக்கு தேவ சமயம், ஆனா சாட்டர்டே போயாச்சு, இனி சண்டே. எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. சுபாவ கிளைகளை அவர் தப்ப விடாதிருக்க. ஆமென். இனி ஒரு பொழுதை காண்போமா என்று இத்தனை இரவுகளிலே கண்ணீர் வடித்திருப்போம். அன்று கர்த்தருடைய செய்கைகள் அல்லவா நம்மை வாழ வைத்தது. ஆமென் சொல்லுங்க. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். நிறைய பேசணும் ஆனா இதுலயே சுத்தி சுத்தி நிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற ஆண்டவருடைய வேதனையை பாருங்களேன். எசேக்கியேல் 16 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:6.
1: சிறு
0: வயதுல கர்த்தர் செய்தது, ரட்சித்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் என்ன செய்து? 22 வசனம்,
1: நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும் போது நிர்வாணமும் அம்மனமுமா இருந்ததும் உன் ரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான
0: உன் ரத்தத்திலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்ததுமான
1: உன் சிறு வயதின் நாட்களை நினையாமற்
0: போனாய். உன் சிறு வயதின் நாட்களை நீ அன்னைக்கு எப்படி இருந்த தெரியுமா? அந்த வார்த்தையை பாத்தீங்களா? நிர்வாணமும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு டிரெஸ் கூட இல்ல. இதான் நீ, உனக்குன்னு சொந்தமா ஒரு டிரெஸ் கூட, உன் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்குன்னு ஒரு டிரெஸ் கூட இல்லாத போது நான் உன் அருகே கடந்து வந்தேன். ஆண்டவர் சொல்றார், அப்படி இருந்த உன்னை நான் இப்படி ஆக்கி வைக்கும் போது நீ அப்படி இருந்தத மறந்துட்ட. தேவனுடைய செய்கை அல்லவா நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இந்த வஸ்திரம் போட்டிருக்கிறேன் என்றால் இது நான் சம்பாதித்ததல்ல, இது என் தேவனுடைய செய்கை. இன்னைக்கு நான் திருப்தியா சாப்பிடுறேனா அது என் தேவனுடைய செய்கை. நான் படுத்து தூங்குறேனா அது தேவனுடைய செய்கை. நான் ஒரு கார்ல போறேனா அது தேவனுடைய செய்கை. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? தாவீது உடன்படிக்கை வெட்டிக்கு முன்னாடி ஆடும்போது நல்ல துள்ளி குதித்து சந்தோஷம் தாங்க முடியாது. மீகாள் பார்க்கிறாள், சீன் ஆயிட்டு இவரையா போய் கட்டினேன் உள்ள என்றாகும் போது அப்படி அற்பமா பார்க்கறது. இப்ப தாவீது சொன்னா, உண்மையிலே தாவீது வஸ்திரம் இல்லாம ஆடல. நீங்க சரியா படிச்சீங்கன்னா தெரியும், ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஆடியிருப்பார். மீகாள் பார்த்து வளர்ந்தது, உடுத்து பழகினது எல்லாமே ராஜ வஸ்திரம். ராஜ வஸ்திரம் உடுத்து பழகினவளுக்கு சணநூல் வஸ்திரம் வந்து ஒரு வஸ்திரமே இல்லை. ஆமென். மீகாள் பிறந்து வளர்ந்தது ராஜாவின் பிள்ளையாக, அதனால் அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீது பிறந்து வளர்ந்தது ராஜாவின் பிள்ளையாக அல்ல. ஆடுகள் கூட படுத்திருப்பான், ஆடுகளுடைய ஸ்மெல் அவன் மேல அடிக்கும். ஆடுகளுக்கு புல்லையும் தண்ணியும் கொடுத்துட்டு எவ்வளவு நாள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இருந்திருப்பான். ஆமென். தாவீது சொன்னா, ஹல்லேலூயா, உனக்கு மீகாளே நீ என்னை நேசிக்க காரணம் நான் ராஜாவானதுனால. ஆனால் அவர் ராஜாவானதுனால என்னை தெரிந்தெடுக்கவில்லை, ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவர் என்னை தெரிந்தெடுத்தார். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்ட போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். ஹாலலூயா, ஹாலலூயா. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கும் போது கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பின போதும் கர்த்தர் ஒருவரே அவன் சொல்லுகிறார், நான் இன்னும் நேசனாவேன். ஆமென். தாவீது மறக்கலங்க, இன்னைக்கு ஒரு லெவல் தாண்டினதோ. ஆமே ஆமே. இன்னைக்கு நல்ல லெவலில் வச்சிருக்கிறோம். நேற்று ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். கொஞ்ச நேரம் பேசும்போது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பழகினதுனால நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவருடைய சாட்சியை சொல்லும் போதே அவர் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இங்கே இதே ஊரில், ஆமே, லுங்கி கட்டிட்டு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவர், பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தவர் இன்று கர்த்தர் வெளிநாட்டில் ஒரு பெரிய போஸ்ட், ஆமே, நல்ல உயர்வு கொடுத்து இன்னைக்கு அந்த வேலைக்கு போகணுன்னாலே அவருக்கு புது கார் கொடுத்துருக்குறாங்க, வீடு கொடுத்துருக்குறாங்க. சும்மாலாம் அங்கே போகக்கூடாதான், நல்ல கோட் ஷூட் போட்டு டை கட்டிட்டு தான் போகணுமா. அவர் சொல்லும் போதே அவர் அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? அவர் ஒரு காலத்தில், ஆமே, லுங்கி கட்டிட்டு பெயிண்ட் அடித்ததை மறக்கலை. நான் சொன்னேன், இன்னும் உயர்த்துவா எந்திரிமா நீங்க மறக்கல, நீங்க மறக்கல, நீங்க மறக்கல, மறக்கல, மறக்கல. சபையே மறந்துடாத, மறந்துடாத, மறந்துடாத. நீ மறந்து உன் உயர்வுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காத, உன் ஆரம்பத்தை நினை. என் ஆண்டவர் சொல்றா, சிறு வயதிலே நீ இருந்தத நீ மறந்துட்டியம்மா, சிறு வயதுல இருந்தத மறந்துட்டிய, மறந்துடாத. ஆமே. இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறோமே, இந்த நிலையில ஆவோம் என்று எங்காவது எதிர்பார்த்து இருக்கிறோமா, நினைத்திருப்போமா? ஆமே. ஹல்லேலூயா. அருமையான குடும்பத்தார், வீடு கட்டி கர்த்தர் வீடு கட்டி தந்தார் சாட்சி சொல்லும் போது என் உள்ளம் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தது. காரணம் ஏன் தெரியுமா? அவர்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்தது அல்லவா? இங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் பணத்தாலும் இன்று ஏதாவது எனக்கு இருக்கிறது என்றால் அது என் பணமோ என் பலத்தாலேயோ என் ஞானத்தினாலேயோ சம்பாதித்தது கிடையாது, தேவனுடைய வல்லமையுள்ள செய்கை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தினதுனால சொல்றவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க நான். ஆமே. எல்லாரையும் சொல்ல முடியும். ஆமே. சகோதரர் அருண் ஜார்ஜ் இங்க இருக்கிறாங்க. திருமணமாகி 4 வருஷம், 2 டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, 2 டாக்டர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. உனக்கு பிள்ளைக்கு சான்ஸே கிடையாது, 2 சர்டிபிகேட் அவர் கையில் வச்சிருந்தார். ஆமே. ஆமே. 4 வருஷம் காத்திருந்தார், கர்த்தர் 4 பிள்ளைகளை கொடுத்தார். இன்னொரு 4 வருஷம் கூட காத்திருந்தால் கர்த்தர் 8 பிள்ளைகளை கொடுத்திருப்பார். ஆமே. இதெல்லாம் கர்த்தருடைய செய்கை அல்லவா? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒருத்தங்களை சொல்லும் போது நீங்க யோசித்து பாருங்க, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம். ஆமே. நம்ம ஏதோ சம்பாதித்து ஒன்றும் கிடையாதுங்க. ஆமே. இந்த கை ஒன்றை சம்பாதித்தது என்றால் இந்த கை மாத்திரமல்ல, இதோடு கூட அவருடைய கரம், நானும் வலது கையை பிடித்து கொண்டு, நானும் வலது கையை பிடித்து கொண்டு, நானும் வலது கையை பிடித்து கொண்டு. எத்தனை பேர், எத்தனை பேர் தேவனுக்கு மகிமையை செலுத்துறீங்க? நல்ல கரங்களை சாட்டி, நல்ல கரங்களை சாட்டி, நல்ல கரங்களை சாட்டி. ஹல்லேலூயா. ஒன்றையும் மறவாதே. என் ஆண்டவருடைய வேதன அது. என் சனங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, நெடுங்காலமா என்ன மறந்துட்டாங்க. அதனால என்ன, எதுக்கு சாட்சிக்கு போனோம், எதுக்கு ஆராதிக்கணும், எதுக்கு துதிக்கணும், என்ன கண்டோம், துதித்து என்ன கண்டோம், பாடி ஆராதித்து glory. ஆமென். ஆமென்.

0: ஆமே ஆமே. எலியா எலிசாவை தேடி போறான், எலியா எலிசாவை தேடி போறான், இயேசு நம்மை தேடி வந்தா. எலியா உழுது கொண்டிருக்கிறான், உழுது கொண்டிருக்கிறான், ஆமா ஏற பூட்டி கொண்டு உழுதுட்டு இருக்கிறான். அப்படின்னா மேல ஃபுல்லா சேரு, சேற்றில் இருந்த எலிசாவை தேடி எலியா செல்லுகிறான். எங்கிருந்து செல்லுகிறான் தெரியுமா? தேவ பர்வதத்திலிருந்து இறங்கி செல்லுகிறான். யாரை தேடி தெரியுமா? எலிசாவை தேடி, எலிசாவை தேடி. ஆமே. சூரிய செடிக்கு கீழே படுத்த எலியா, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னை கொண்டு எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன காரியம்? நீ இறங்கி போ, சேற்றில் எலிசா என்பவன் இருக்கிறான், அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேண்டும். நல்ல கவனமாக கேளுங்க, பிதாவினால் உயர்த்தப்படுவதற்காக அல்ல, கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது. காரணம், அவர் ஏற்கனவே எல்லா மகிமையும் உடையவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிதாவுக்கு எப்படி இருந்தாராம்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. அப்போ அவர் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வர ஒரு அவசியமும் இல்லை. அவர் இறங்கி வந்தது ஒரே அவசியம்தான், நான் அவருக்கு அவசியம், நீங்கள் அவருக்கு அவசியமானபடியினால். ஒரு ஆமேன் சொல்லுங்க சபையே. நம்ம இங்க வர்ற ஒவ்வொருவருக்கும் சொல்ற கதர், கார் தருவார், வீடு தருவார், தருவார், உன்னை சுகம் தருவார். இப்படி சொல்லும் போது நீங்க போடுற சத்தத்தை விட அவர் நமக்கு தந்த ரட்சிப்பு அபிஷேகம், அவர் நமக்கு தரப்போகிற நித்திய மகிமை, இது வரும்போது நீங்க சத்தத்தை நிறுத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக இறங்கி வந்தார். ஆமென், எனக்காக இறங்கி வந்தார். குளோரி, எனக்காக. ஆமென். நேரா வந்தார், சேற்றில் இருக்கிற எலியாவை பார்த்தார், எலிசாவை பார்த்தார். எலியா ஒன்னே ஒன்று செய்தார், தன் மேல் இருக்கிற சால்வையை எலிசா மேல போட்டா. போட்டுட்டு சொல்ற, வா அப்படிங்கிறாரு, என் ஆண்டவர் வந்தார். இசைக்கியல் 16:8, நான் உன் அருகே கடந்து வந்த போது, வாசிங்க 16:8, குளோரா பாக்கா ராமா.
1: உன்னை பார்த்தேன், உனக்கு ஆணையிட்டு கொடுத்து.
0: ஆமே.

0: அவர் தான் வந்தா என் சிறு வயதுல, என் இள வயதுல என்னை ரட்சித்தார், என்னை அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்ற வஸ்திரத்தை விரித்தார். இதுதான் எலியா செய்த. 1 ராஜாக்கள் 19:20.
1: அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும்,
0: உத்தரவு கொடும்.
1: அதற்கு பின்,
0: அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க.
1: அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை கண்டான்.
0: கண்டான்
1: 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான்.
0: ஓட்டிக் கொண்டிருந்தான்
1: எலியா அவன் இருக்கும்
0: இடம். அவன் எத்தனாவது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான்? சத்தமா சொல்லுங்க. அந்த 12 கடைசி யாரு? ஹல்லேலூயா. நாம ஃபர்ஸ்ட் ஆனதுனால கர்த்தர் தெரிந்தெடுக்கவில்லை. நாம இருக்கிற எல்லாத்திலும் லாஸ்ட் ஆனதுனால தான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நாம நான் எல்லாத்திலும் ஃபர்ஸ்ட் ஆனதுனால கர்த்தரனை தெரிந்தெடுக்கவில்லை. இந்த பூமியில் அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்த, அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகம் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கும் போது ஒரு சீட்டு 100 இருப்பாங்கன்னா, ஆமே, அதுல யாரு ஃபர்ஸ்டோ அவங்கள உலகம் தெரிந்தெடுக்கும். ஆனா உன்னதம் அந்த 100வது நபரை தெரிந்தெடுக்கும். எதுக்கு தெரியுமா? மேன்மை பாராட்டுகிற ஒருவனும் தன்னை குறித்து அல்ல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இப்போ சால்வையை போடுகிறார். போட்டுட்டு சொல்றாரு 20 கடைசி வாசிங்க. போய் திரும்பி வா,
1: நான்
0: உனக்கு செய்ததை
1: நினைத்துக் கொள் என்றான்.
0: நினைத்துக் கொள், அவ்வளவுதான். ஆமென். செய்ததை நினைத்துக் கொள். எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்ல முடியாது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே இன்னைக்கு காலையில தேவைக்கு அதிகமா ஸ்தோத்திரத்தை கொடுத்து கிருபை வாங்கின எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை கீழே போடுங்க பிளீஸ். நான் சொல்றதை கரெக்டா புரிந்து கையை உயர்த்து. நான் கையை தூக்கவே சொல்ல, நான் அப்படி செய்யல. நான் ஸ்தோத்தரிக்கவில்லை என்றல்ல, ஸ்தோத்தரித்தேன். ஆனால் நான் பெற்றுக்கொண்ட கிருபை என்னுடைய ஸ்தோத்திரத்தினால் கிடைக்கவில்லை, அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் கிடைச்சது. எவ்வளவு நாள் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்திருப்போம்? அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணல, நான் இவனுக்கு கிருபையை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா டெய்லி நம்ம சர்ச்சில் அடக்க ஆராதனை தான். அவன் கிருபை தேவன் வைக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா எலிசாவிடத்தில் சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு. நான் இப்படி சொல்றேன், ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணதுக்கும் தேவன் முதல்ல ஃபர்ஸ்ட் டெபாசிட்டா கொஞ்சம். ஆமே, ஹல்லேலூயா. சில கம்பெனியில வந்து வேலை 1 முடியும் போது சம்பளம் கொடுப்பாங்க, சில கம்பெனியில ஃபர்ஸ்டே பாதி சம்பளத்தை கொடுத்துருவாங்க. வேலை செய், மீதி அப்புறம். அப்படிதான் தேவன் கிருபை தந்து கண் திறக்க வைக்கிறார், துதித்து மீண்டும் கிருபையை பெற்றுக்கொள்ள வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். மறக்கிறவன் திரும்ப போயிடுவான், நினைக்கிறவன் திரும்ப வருவான். எலியா எங்கேயுமே போகல, ஒன்னே ஒன்று சொன்னார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஏ எலிசா, இப்படியாக நீ அங்கே போகாத, உன் பொண்ணை குறித்த தேவ திட்டம் வேற, அப்படி எதையுமே சொல்லலை. ஒரே ஒரு வேர்டு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இந்த பகல் வேளையில் ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்குறா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். நினைத்தா என்ன தெரியுமா செய்வோம்? திரும்ப வருவோம். எலிசா திரும்பி வந்தார். எலிசாவின் மேல் முதலாவது ஒரு சால்வை விழுந்தது, அவனை மீட்க என்றால். எலிசாவின் மேல் 2வது ஒரு சால்வை விழுந்தது, அந்த சால்வை தான் அவனுக்கு அடையாளமாயிருந்தது. அந்த சால்வை அவன் பிடித்து கொண்டு யோர்தானை அடித்தான், யோர்தான் 2 பிளந்தது. இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஒரு நற்செய்தியை கேள். இன்று நீ உன் பின்மாற்றத்தை விட்டு உன் மேல் வஸ்திரத்தை விரித்தாரே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை விரித்தாரே, அவரிடத்தில் திரும்பி வா. ஆமே. எலியாவை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு முன்பாய் உயர்த்தி வைத்த அதே தேவன் தான் எலிசாவின் தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை உயர்த்த உன் மேல் தம்முடைய சால்வை போடுகிறார். எத்தனை பேர் இந்த சால்வை எடுக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் அவர்தான், எலிசாவின் தேவன் ஆமென் சொல்லுங்க. அவர்தான் என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் ஆமென். நீ எப்படி வாழ வேண்டியவள் தெரியுமா? உன்மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனாலே அவர்கள் வளருவார்கள். எப்படி வளர வேண்டியவள் தெரியுமா? எப்படி வளர வேண்டியவள் தெரியுமா? ஆனா ஏன் முடியவில்லை? ஏனா செய்ததை மறந்து விடுகிறோம். எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பீடத்தில் நான் எனக்குள்ள எவ்வளவு பாரமா இருக்கேன்னா, ஆவியானவர் எவ்வளவு பாரப்பட்டு, ஹே நீ எப்படி இருக்க வேண்டியவள் தெரியுமா அப்படி கேட்கிறார் ஆண்டவர். நீ எங்க இருக்க வேண்டியவன் தெரியுமான்னு கேட்கிறார். ஏன் முடியல? ஏன் இன்னும் நாலு பேர் தாழ்வுலதான் வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை இருக்க காரணம் என்ன? எலிசா என்ன சொல்லி அழைத்தான்? எலியாக்கும் எலிசாவுக்கும் பிரேயருடைய வித்தியாசம் தெரியுமா? எலியாவுடைய ஜபம், அபிரகாமின் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேளும், என்னை கேளும், என்னை கேளும். இது எலியாவின் ஜபம். எலிசாவின் ஜபம் என்ன தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு வஸ்திரத்தை வாங்கி அடித்தான், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னும் வைராக்கியம்ல, அவன் உன் மேல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். உன் மேல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். நீ இனி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமே, எலியாவின் தேவன் எங்கே? பிரைஸ் காட். இந்த அடையாளம் வேணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ததை நினைத்துக்கொள், திரும்பி வான்னு கேட்கிறார். அப்பா வந்துட்டேன்ப்பா, ராஜா நான் வந்துட்டேன்ப்பா, என் ஆண்டவர் கிருபையின் வாசலை உனக்காக இன்னும் திறந்து வைத்திருக்கிறார் சகோதரி. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, இன்னும் ஏன் நாலு பேர் தயவுல, நாலு பேர் நினைச்சாதான் உனக்கு ஏதாவது கிடைக்குங்கிற நிலைமை, அது ஆரம்ப நிலையா மட்டும்தான் இருக்கணும். அது உன்னுடைய முடிவு நிலையும் அப்படி என்றால் அது உன்னுடைய தோல்வி. நாம் தோற்றவரை எல்லாம் ஆராதிப்பது, நான் செய்தவரை ஆராதிக்கிறேன். என் தேவன் மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின் படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவா. ஆமென் சொல்லுங்க. திரும்பி வா, பாவத்தை விட்டு திரும்பி வா, சேற்றை விட்டு திரும்பி வா. எலியா எப்படி சரி எப்படி வந்தா தெரியுமா? அந்த மாடை பேதுரு மாதிரி வரல. பேதுரு எப்படி வந்தாரு? வலையும் போட்டையும் விட்டுட்டு வந்தாரு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது சான்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பி போயிடலாம். ஆனா எலியா எப்படி தெரியுமா வந்தா? மாடை அடிச்சு நல்ல விருந்து. இனி திரும்பி வந்தாலும் இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று விட்டேன். இந்த மூணு வசனத்தை நீங்க பிலிப்பியர் மூணுல படிக்கலாம். நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்க. நம்ம நஷ்டம் என்று எண்ணுவோம் ஒரு ஆவேசத்துல. ஆனா வீட்டுல போய் ஐயா தெரியாம இந்த தீர்மானத்தை, அப்படி இல்ல, நஷ்டம் என்று இங்கிருந்து எண்ணினேனா, வீட்டில் போய் அதை நஷ்டம் என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பேன். நஷ்டம் என்று எதை எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் நஷ்டம் என்று விட முடியும். நான் திருப்பி சொல்றேன், நஷ்டம் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா, எஸ். திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி அதை பார்க்கும்போது, அதாவது புது ரசத்தை டேஸ்ட் பண்ண பைபிளில் இருக்கு, பழைய ரசத்தை திரும்ப டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா புது ரசத்தை விட அவனுக்கு எதுதான் பிடிக்குமா? பழைய ரசம்தான் பிடிக்குமா? அதை விட்டுறது என்று திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நஷ்டம் என்று எண்ணினேன். சர்ச்சில் வச்சு ஒரு தீர்மானம், இது வேண்டான்னு தீர்மானம் அடிக்கிறோம். அதை நஷ்டம் என்றே எண்ணிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் அதை விட முடியும். இல்லைன்னா விட முடியாது, விடவே முடியாது. ஆமென், ஆமென். எலிசா பார்த்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் இல்லைன்னு அந்த மாடு என்னை விடாது. ஹல்லேலூயா. அதனால என்ன செய்கிறேன்? சிம்பிளாக ஒரே வழி, நீங்களும் வாங்க, ஒரு கை சாப்பிட்டுட்டு ஒரே அடி முடிஞ்சு. ஹல்லேலூயா. இனி அவுட்டு. காரணம், அவர் எனக்கு செய்தது அவ்வளவு பெருசு. அவர் எனக்கு செய்தது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் அதுக்குன்னு யாராவது மாடு வளர்த்த வீட்டில் போய் அடிக்க சொல்லவில்லை. நான் சொல்லுகிறதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறத தூக்கி போடுங்க. உனக்கு உபகாரம் செய்தது, இன்னைக்கு ஒரு நன்மை, அந்த நன்மையை தந்தது கர்த்தர் தான்.

அப்பாக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா! எல்லா நாவுகளும் முழங்குவதாக, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாய் முடங்குவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ராஜா. ஹல்லேலூயா! தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மை பாட, துதிக்க, ஆராதிக்க. நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய இருதயம், நம்முடைய உதடுகள், நம்முடைய உள்ளம் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் காலை மாலை உயர்வோ தாழ்வோ, அனுகூலமோ பிரதிகூலமோ, ஆமே, கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமே, ஹல்லேலூயா! புலம்புகிற கூட்டமாய் அல்ல, துதியை சொல்லி வருகிற கூட்டமாய் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் நமக்கு மகிமையாயிருக்கிறார். வேதனையின் மிகுதியில தான் சத்துருக்கள் திரளாய் பெருகி சத்துருக்களின் கையினின்று தப்ப ஓடும் போது பாடின சங்கீதம் தான் மூன்றாவது சங்கீதம். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா! ஆமே. என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள், இனி இவனுக்கு ரட்சிப்பு இல்லை, இனி இவனுக்கு வாழ்க்கை இல்லை, இனி இவனுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவரே, சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு தெரியும், ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாயிருக்கிறீர், நீர் எனக்கு மகிமையாயிருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் இதை சொல்லுவேன், ஆண்டவரே. எஸ், தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறபடி அல்ல உங்கள் வாழ்க்கை. நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், உங்கள் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை. அவர் கேடகம், அவர் மகிமை, அவர் தலையை நிமிர பண்ணுகிறவர். சேர்ந்து பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

உள்ள கையை தட்டி அப்பாக்கு மகிமை கேடகா மகிமை தலை நிமிர செய்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு மகிமை ஆண்டவரே ஆண்டவரே சத்துருக்கள் எவ்வளவு

யூ ஃபாதர். எஸ் லார்ட், நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்பா, சமூகம் தான் நம்முடைய சந்தோஷம். தாவீது ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார், சிங்காசனத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார். ஆனா தாவீது அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை எங்கே கண்டான் தெரியுமா? அவருடைய சமூகத்தில். எனவே தான் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருப்பதையே நான் நாடுவேன். அவன் உற்று பார்க்கிறான், அறிந்து கொண்டான் உங்களுடைய சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு கூடும் கிடைத்ததே ஆண்டவரே. ஆமென். தேவ சமூகத்தில் நெருங்கும் போதுதான் தெரியும், மனிதன் சின்னதென்று அற்பம் என்று எண்ணப்பட்டவைகளுக்கு கூட அவர் அடைக்கலம் கொடுக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொன்னார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிக்கே அப்பா சமூகத்தில் வீடு கிடைக்குமானால் நம்மை அவர் எங்கே வைத்திருப்பார்? அவர் சமூகமே நம் சந்தோஷம். அவருடைய அன்பை எண்ணும் போது நமக்கு சந்தோஷம், அவருடைய நாமத்தை சொல்லும் போது சந்தோஷம், அவர் பிரசன்னத்தில் மூழ்கும் போது சந்தோஷம்.

மட்டும்தான். கவலைகள் பாரங்கள் இவைகளை நினைக்காமல் இருக்க தேவ சமூகத்தில் வந்து அமருவது எவ்வளவு அவசியம் தெரியுமா? மரியாளை போல அப்பா பாதத்தில், அதுவே நமக்கு சந்தோஷம். ஆமே. ஓ, கவலை எல்லாம் அவர் மேல வைக்க அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கலங்காதிருங்கள், பதறாதிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 18:2 22-லிருந்து நாம் 40வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். இதில் பாருங்க, அவர் இப்படி பேசிட்டு வரும்பொழுது சேவகர் ஒருத்தர் ஏசாமியை கன்னத்தில் அறையிறத பார்த்தோம். இயேசுவை ஒரு அறை அறைந்தான், இப்படியா உத்தரவு சொல்லுதுன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு 23, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்பிவி, நான் தகுதியாய் பேசினாதான் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அப்போ தகாத விதமாய் அவர் பேசாதப்பவே என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அங்கே நியாயம் செத்து போச்சு. இன்றைக்கி அப்படி தான் தேசத்திலும் நாட்டிலையும் நியாயம் செத்து போச்சு. இன்றைக்கி யார் என்ன பேசினாலும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இப்படி தான் நியாயத்தை மீறி தானே தண்டனையை தான் கொடுக்குறாங்க. அன்பாவில் அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனாலும் அவன் காய்பாரிடத்தில் கொண்டு போகப்பட்டார். இதுக்கிடையில் அப்படி இருக்கும்போது சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கும்போது அவனை நோக்கி, நீயும் சீஷரில் அவனுடைய சீஷரில் ஒருவராய் என்று நான் அல்ல என்று மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். கூட இருந்த சீஷன் மறுதளிக்கிற ஒரு வாய்ப்பை பெறுகிறான். இன்னைக்கு நானும் நீனும் ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம், எப்படியாக இருக்க போகிறோம்? ஏனென்றால் இந்த நாளிலே காலகட்டம் அப்படியாக இருக்கிறது. ஆண்டவரை அந்த அளவுக்கு அவன் அரசு ஆண்டவரை அடித்து எல்லாம் பண்ணும்போது நம்மளையும் அந்த மாதிரி செஞ்சிருவானோ அப்படின்ற மாதிரி பேதர் என்ன செய்கிறாரு, மறுதளிக்கிறார். ஆனால் மறுதளித்த பேதர் கடைசியில் என்ன செய்கிறார், மனம் கசந்து அழுது ரெக்கவரி ஆகிறாரு. ஆனால் காட்டி கொடுத்த யூதாசும் மனஸ்தாபப்பட்டான் என்று பார்க்குறோம். சரி, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு மறுதளிக்கிறது அப்படின்னாலே ஆண்டவுடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறதும் மறுதளிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனாலும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஒப்பு கொடுப்போம். அந்த சத்தியத்தின்படி நடக்காட்டாலே வாயால் தான் ஆண்டவர் எனக்கு தெரியாது யார் அப்படின்னு சொல்கிறா தான் ஆண்டவரை மறுதளிக்கிறதா காரியம் இல்லை. ஏசாண்டுடைய சத்தியத்தை அறியாமல் நம்ம நடந்தாலே நம்ம மறுதளிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால் சத்தியத்தை அறிகிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற மாதிரி சத்தியத்தை அறிந்தும் விடுதலையாகாத எத்தனையோ பேர் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பாங்களே. அதனால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் பாருங்கள், 28 எனக்கு ஒரு காரியம் அதில் இருக்குது. அவர்கள் காய்பாடத்தில் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடிய காலமாக இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே பிரவேசியாது இருந்தார்கள். அப்போ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறதே தீட்டுன்னு நினைக்கிறவன் யூதர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த அளவுக்கு ஆச்சாரம் அணு சடங்காச்சாரத்தில் ஊறி போனவர்கள் தான் இன்றைக்கி யூதர்களாக இருக்கிறார். அரண்மனைக்குள்ளே நுழையிறதே தீட்டுன்னு நினைக்கிறான். ஏன்னா பஸ்காவை புசிக்கணும், அப்படி தீட்டுப்படாமல் அவன் பஸ்காவை புசிக்கணுன்றதுனால அவன் அரண்மனைக்குள்ளே நுழையலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அப்படி தான் ஒரு கும்பல் நம்முடைய தேசத்திலே இப்படி தான் அநேக கலாச்சாரங்களையும் அநேக சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி அநேகரை தொட்டாலோ அல்லது அநேக இடத்துக்கு போனாலோ தீட்டுன்னு சொல்கிற ஒரு கூட்டங்கள் இருக்கிறது. அன்பானில் இன்றைக்கி நாம் அதன் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் இருந்தாங்க யூதர்கள். பரவாயில்ல, ஆண்டவர் அவங்கள மன்னிப்பாராக, அவர்களுக்கு கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், இங்கே பாருங்கள், இயேசுவை பார்த்து அவன் கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா என்று பிலாத்து கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நீயா சொல்கிறியா அல்லது மற்றவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு. இன்றைக்கி அவனாக தான் சொல்லலை, மற்றவங்க சொல்லி தான்ப்பா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். நான் என்ன யூதனா, உன் ஜனங்கள் உன்னை என்னிடத்துல ஒப்பு வச்சு இந்த மாதிரி யூதருக்கு ராஜான்னு சொல்கிறான், உன்னை தவிர எனக்கு ராஜா யாருன்னு அவனுக்கு கேட்குறாங்க அப்படின்றார். ஆனால் இயேசான்றது 36 ஒரு அழகான பதில் சொல்கிறார். என்ன பதில் பாருங்கள், என் ராஜ்யம் உலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல. அன்பானே, இன்றைக்கு ஆண்டுடைய ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அல்ல. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, டெம்பரரியானது. ஒரு ராஜா ஒரு 10 வருஷம் இருப்பார், 50 வருஷம் இருப்பார், இல்லை 5 வருஷம் இருப்பார். யார் எத்தனை, இப்போ நம்மளை ஆளுமை செய்கிறவர்கள் 5 வருஷம் என்று அரசாங்கத்தினால் என்ன செய்யப்படுகிறது, முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 5 வருஷத்துக்கே அவ்வளோ ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் எல்லாம் பாடிட்டு கடைசியில் அடங்கி போகிறாங்க. ஆனால் ஏசாண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரிய ராஜ்யம். அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் அழியாதது, அந்த ராஜ்யத்துக்கு அவர் தான் என்னது ராஜாவாக இருக்கிறார். அதை சொல்லாமல் சொல்கிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு. ஆனால் யூதர்கள் என்ன நினச்சாங்க, இஸ்ரேவேலுக்கு இவர் தான் ராஜாவாக போகிறார் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி இல்லை, அவர்கள் அறியாமையினால் அந்த காரியத்தை நினச்சாங்க. அதனால்தான் அந்த ராஜாகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, யூதர்களுக்கு இவன் ராஜாவாக இருக்கிறான். அன்பாவில் இன்றைக்கி உலகத்துக்கே அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் யார் தான் ராஜா, ஏசு ஆண்டவர் தான் ராஜா என்பதை அறியாதபடிக்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாவில் இன்றைக்கி நாம் அந்த ராஜாவை பின்பற்றி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ராஜா யார், பரலோகத்தினுடைய ராஜா. அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரை தான் நம்ம பின்பற்றி செல்கிறோம். எனவே நமக்கு

நாம் ராஜாவாக உட்காந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை பிரதமராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த போஸ்டிங் வந்து கொஞ்ச நாளைக்கு தான்ன்றதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அந்த வாழ்கிற அந்த நாட்களிலே, அவர்கள் பதவியை ஏற்கிற அந்த காலத்திலே, அவர்கள் இந்த மக்களை நினைத்து பார்த்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நினைக்காம தங்களுடைய சுயத்துக்கும் தங்களுடைய நலத்துக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாக்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அப்படி இல்லை, உலகத்துக்கே அவர் தான் ராஜா. ஆனால் அவர் தனக்காக வாழாமல் யாருக்காக தான் வந்தார், பிறருக்காகவும் மக்களுக்காகவும் மக்களுடைய நலத்துக்காகவும் தான் அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். என் நன்மையே சுற்றி நாடெங்கும் நன்மையே செய்து சுற்றி திரிந்தார் என்று அவரை பற்றி போட்டிருக்கிறார். நன்மை நாடெங்கும் அவர் என்ன செஞ்சார், நன்மை செய்தார். அவரை போய் அடிக்கிறது, அவரை போய் தண்டனை கொடுக்கறதுன்றது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, 37, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். ஒத்துக்கிறார், நீ சொல்கிறபடி நான் ராஜாதான், ஆனால் இந்த உலகத்துக்கல்ல, இந்த அந்த சராசரத்துக்கே நான் தான் ராஜான்றார். அதை சொல்லாமல் சொல்கிறார், அந்த சராசரம் என்ன, உலகம் பூமி வானம் எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா, பரலோகம் எல்லாத்துக்குமே. ஆனால் அதை வந்து அவர் சொல்லலை. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன்றார். அவர் ஏசாண்டூர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அப்படின்னா சத்தியம் என்றால் என்ன, உண்மை. உண்மையை தான் சத்தியம் என்று சொல்கிறோம், ட்ரூத். அந்த உண்மை என்னன்னா, பரலோகத்தினுடைய உண்மைகள், கடவுள் யார், இந்த பூமி என்ன, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, இந்த மாதிரி உண்மைகள். கடவுள் இப்போ எப்படி இருக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன சொன்னார், மனிதனை ஏன் படைத்தார், மனிதனை படைத்த பிறகு அவர் மனிதனுக்கு என்னென்னலாம் கட்டளைகளை நியமித்தார், இதெல்லாம் சொல்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்றார். அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பிதாவை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் தான் என்ன செஞ்சார், அவர் பேசினார். வந்து தான் சொந்தத்தில் எதுவுமே எடுத்து பேசலைன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி ஏசாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே என்னென்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அப்போ அந்த உண்மையான சத்தியமாகிய இந்த வேத வசனத்தை குறித்தும், சத்தியபரராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் சாட்சி கொடுக்குறவளாக இருக்கிறோமா? இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட சாட்சியை பெற்றிருக்கிறோம் அன்பாங்களே? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த சத்தியத்தை குறித்து பேச வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், உங்களுடைய தரிசனம் என்னன்னு. என்னுடைய தரிசனம் என்ன, ஒரு 1000 ஊழியக்காரனானு நான் உருவாக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், மதத்தை சார்ந்த ஊழியக்காரன் அல்ல, நான் ஏசாண்டவுடைய சத்தியத்தை சார்ந்த மார்க்கத்தை சார்ந்த ஊழியக்காரனை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்ன அதுமாதிரி இன்றைக்கி நிறைய மதத்தை சார்ந்தவர்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இஞ்சி மார்க்கத்தை சார்ந்து ஏசாண்டவர் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர்களாகவோ அல்லது பணிவிடைக்காரர்களாகவோ அல்லது சாட்சி உள்ளவர்களாகவோ யாரும் நம்ம வாழ தவறிவிட்டோம். அதுதான் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கி தவறிவிட்டது. என்னன்னாக்கா, மதத்தை ஒரு சடங்காச்சாரமாக பின்பற்றுறோம். எப்படி யூதர்கள் ஒரு சடங்காச்சாரமாக அந்த தீட்டு பட்டுடக்கூடாதுன்றதுக்காக என்ன செஞ்சாங்க, அரண்மனைக்குள்ளே போகாதுன்னா, அதே போல் இன்றைக்கி கிறிஸ்தவத்துலேயும் அநேக சடங்காச்சாரங்கள் வந்து போச்சு. இன்றைக்கி அந்த சடங்காச்சாரம்லாம் ஏசாண்டவர் படைக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, நீ பரிசுத்தமாவு, நீ உண்மையாயிரு, அடுத்தவனை நேசி, உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவனுக்கு கொடு, இப்படி பகிர்ந்து காரியம், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, இந்த மாதிரி தான் ஒரு சத்தியத்தை சொன்னார். தாழ்மையாரு, பெருமையாக இருக்காத, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழி, பாதைன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இதை ஃபாலோ பண்ணாமல் இன்னைக்கு சடங்காச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற, சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுற, இல்லது ஒரு சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்துவலாய் மாறி இருக்கிறோம் அன்பாங்களே. அதனால்தான் அந்த தம்பிகிட்ட நான் அப்படி சொன்னேன், என்னுடைய தரிசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே செல்கிற மார்க்கத்தானாகிய ஒரு கிறிஸ்தவனை உருவாக்க வேண்டும். மார்க்கத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை, மதத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை அல்ல, மார்க்கத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவனை உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எய்ம், என்னுடைய தரிசனம் என்று சொன்னேன். அன்பாங்களே, இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? கர்த்தரை சாட்சியாக சொல்கிறோமா? கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து சாட்சி சொல்கிறோமா? எப்படியாக இருக்கிறோம்? அதுதான் இன்றைக்கி பாருங்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்று கேட்டார். இந்த சத்தியம்னா என்னன்னே தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்துவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியமாவது என்ன, இன்றைக்கி சத்தியம் என்பது தெரியாமலே இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஏராளமான கிறிஸ்துவர்கள்

இருக்கிறார்கள் மோதோ அவர்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். இன்றைக்கி அந்த சத்தியம்னா என்னென்னு தெரியாமல், பைபிள்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிற பிறப்பிலே கிறிஸ்துவ பிறப்பாக பிறந்து இன்றைக்கி கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நீ நானும் சாட்சியாக இருக்கணும். எதுக்கு? சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியம் நாம் போட வேண்டும். அடுத்து என்ன சொல்கிற பாருங்கள், பஸ்கா பண்டிகையில் ஒரு உங்களுக்காக ஒருவனை விடுதலை பண்ணுகிறது வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்று கேட்டான். அவனுக்கு கூட தெரியுது இவர்கிட்ட உண்மை இருக்குது, இவர் ஒரு தப்பும் பண்ணல, இவரை நம்ம சிலுவையில் அறையக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இவனை சிலுவையில் அற, இயேசுவை சிலுவையில் அற, பரபாசை நீ என்ன செய், விடுதலை செய்ய அப்படின்றான். பரபாசு எப்படி இருக்கப்பட்டவன், கள்ளனாக இருந்தான் என்று போட்டிருக்கிறது. அவன் கொலைகாரன், கள்ளன். ஆனால் கள்ளனுக்கு கூட இறங்குற அந்த சமுதாயம் சத்தியபரராகி இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்யலை, இறங்கவே இல்லை. இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு உலகம். நான் தான் சொல்றேன்னே, ஒரு விலங்குக்கு இறங்குறான் ஆனால் மனுஷனுக்கு இறங்கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தை கொண்டிருக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் இல்லை, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் இன்றைக்கி ஓநாய்கள் மத்தியில் தான் ஒன்றை என்னை ஆண்டவர் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் மாறிப்போச்சு. இன்றைக்கி எல்லாம் பணம் பணம் பணம்னு பணத்தை பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற உலகமாய் மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கி மனிதாபிமானம் செத்து விட்டது. அதனால் இன்றைக்கி நீ நானும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்குறவளாய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி கள்ளர்களுக்கெல்லாம் ஆண்டவரே இறக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. கள்ளனையெல்லாம் ஆண்டவரே விடுதலை ஆகணும்னு சொல்லி அந்த காலத்தில் கத்தனதை போல இப்பியும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விலங்குகள்லாம் இளங்குற ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு மனிதன் இரக்கம் இல்லை, மனிதனுக்கு மனிதன் அன்பு இல்லை, மனிதனுக்கு மனிதன் ஆண்டவரே பராமரிப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவாக என்னை எங்களையும் மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொன்ன அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை ஆண்டவரே மறந்து போனவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவாக என்ன மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்கள் திருச்சபையை ஆண்டவரே மன்னிங்க. நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே கடைபிடித்து வாழ்கிற ஒரு மார்க்கத்தனாய் மாற உதவி செய்யுங்க. ஒரு மதத்தினராய் அல்ல, ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, ஒரு ஆண்டவரே மார்க்கத்தை பின்பற்றி உம்முடைய சத்திய மார்க்கத்தை, இந்த பரலோக மார்க்கத்தை பின்பற்றி அநேகருக்கு சாட்சி கொடுக்கிறவளாய் என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 5:13-14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யோசுவாவின் தலைமையிலே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை கடந்து வர செய்திருக்கிறார். அடுத்ததாக எரிகோவை சுதந்திரிக்க வேண்டும். இப்பொழுது யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கையிலே உருவின பட்டயமுடைய கர்த்தருடைய தூதனானவர் நிற்பதை பார்க்கிறான். யோசுவா ஓடி போய் அவரிடத்துல கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று. அதற்கு அவருடைய பதில், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் நாம் கர்த்தரை நம் பக்கம் நிற்க வைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, நாம் யோர்தானை கடந்தவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் கர்த்தரை தங்கள் பக்கத்தில் நிறுத்தி கொள்வதை விடவும் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. யோசுவா கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். நான் உன்னை சேர்ந்தவரும் அல்ல, நான் சத்துருவை சேர்ந்தவரும் அல்ல. ஆனால் நான் உன்னிடத்தில் வந்திருப்பது, நீ உன்னை சார்ந்து நிற்கக்கூடாது, நீ என்னை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எதை சார்ந்து நிற்கிறோம், யாரை சார்ந்து நிற்கிறோம்? கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், கிருபையாய் இந்த யோர்தானை கடந்து வர பண்ணியிருக்கிறார். இப்பொழுதும் நாம் நம்மை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் சுயத்தை சார்ந்துதான் நிற்கிறோமா? நம் நீதியை பிடித்து கொண்டு தான் நிற்கிறோமா? அல்லவே, அப்படி இருக்கக்கூடாது. நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவரை சார்ந்து நிற்பதே சிறந்தது. கர்த்தரை நம் பட்சத்தில் இழுப்பதற்கும் நாம் அவர் பட்சத்தில் நிற்பதற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கர்த்தரை நம் பட்சத்தில் நிறுத்துவோமானால் அவரிடத்தில் நாம் கேட்கிறதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களாக இருப்போமானால் யோசுவாவை போல அவரிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? 14 சொல்லுகிறான், என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். 15 அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். கர்த்தரை நம் பட்சத்தில் இழுக்க அல்லது நிற்க வைக்க நாம் பார்ப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்பதை அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்போமானால் அவர் சொல்வதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அப்படிதான். கர்த்தர் பட்சத்திலே நிற்க விரும்பினபடியினாலேதான் பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே இந்த யோர்தானை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து நிற்கிறார். உருவின பட்டயத்தையுடைய கர்த்தர் எப்படி அன்று யோசுவாவுக்கு முன்பாக நின்றாரோ இதோ நம்மிடத்தில் வந்து நிற்கிறார். நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? யோசுவாவை போல தீவிரமாய் அவரை பணிந்து அவர் பாதத்தில் விழுந்து, அடியானுக்கு சொல்வது என்ன, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த மனநிலைமை உடையவனே கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன். கர்த்தர் பட்சத்தில் நிற்க யோசுவா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த அதிகாரத்தில் எரிகோவை சுதந்திரிக்கிறான். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே என் பட்சத்தில் நீர் என்பதை விட உம் பட்சத்தில் நான் நிற்க விரும்புகிறேன் என்று அவருடைய சித்தத்துக்கு அவருடைய பட்சத்தில் நிற்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை
நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. யோசுவா எரிகோவை சுதந்தரித்தது போல கர்த்தர் உங்களையும் சுதந்தரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. உம் பட்சத்தில் நிற்கும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த நாளில ஒரு விஷய கூட அதை எங்களோடு இடைப்பட்டு உடைய வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் யோசுவாவை போல உம் பட்சத்தில் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. பில்லிப்ரே என்ற தேவ மனிதர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன்பு ஒரு நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்தார். ஒரு நாள் அவர் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டார். மனதிலே பல அழுத்தங்களுடன் இருந்தார். அந்த சமயம் அவர் நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு விளிம்பிலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் உள்ளத்திற்குள், பில்லிப்ரே, நீ மிகவும் மனச்சோர்வுடன் இருக்கிறாய் அல்லவா? இந்த விளிம்பிலிருந்து கீழே சுரங்கத்திற்குள் குதித்து விடு. உன் எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் அதோடு முடிந்துவிடும் என்று ஒரு சத்தம் கேட்டது. உடனடியாக பில்லிப்ரே இவ்வாறு தன் உள்ளத்திற்குள் பேசுவது பிசாசு என்று அறிந்து கொண்டு, சாத்தானே, நீ கீழே குதி, உன் வீடுதான் அங்கே இருக்கிறது, என் வீடு வேறு திசையில் இருக்கிறது என்று பதிலளித்து விட்டு அங்கிருந்து போய்விட்டார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே மக்களிடம் வருகிறான். மனிதர்களுடைய மனதில் அவன் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறான். இன்று தற்கொலை முயற்சி செய்யும் பலர் என்னுடைய காதுக்குள், நீ தற்கொலை செய்துவிடு, நீ இந்த கிணற்றில் குதி, அல்லது கயிற்றை எடுத்து தூக்கு போடு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதிலிருந்து விடுபட முடியாமல் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் மரணம் உறுதி. மாறாக பில்லிப்ரேயை போல சத்தமாக சாத்தானோடு பேச வேண்டும். வசனத்தை கொண்டு அவனோடு எதிர்த்து நிற்க வேண்டும். வசனத்தை கொண்டு அவனோடு பேசினால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். இன்று அநேகர் எதிர்மறையான நினைவுகளையும் செயல்களையும் கொண்டு வருவது சாத்தான் என தெரியாமல் அவன் தரும் சோர்வுக்குள்ளேயே இருந்து விடுகின்றனர். அதில் வாழ்க்கையின் பல வருடங்கள் கழிந்து விடுகின்றன. ஆகவே பிசாசை இனம் கண்டறிந்து வசனத்தை வைத்து அவனை விரட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு பரிசுத்த நகரத்தின் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உமை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உமை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்றான். இயேசு கிறிஸ்துவோ அவன் வார்த்தைகளுக்கு செவிகூடாமல், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிற வசனத்தை சொல்லி ஜெயமெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசு பல சமயங்களில் நம் உள்ளத்தில் பல சூழ்நிலைகளை காட்டி நம்மை அதைரியப்படுத்துவான். தேவன் நமக்கு தந்திருக்கும் வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். அப்போது பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான். நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். நீங்கள் கவலைப்படுகிற காரியங்களில், கடினமான சூழ்நிலைகளில், கடக்கவே முடியாத பிரச்சனைகளிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், யார் என்னை விசாரிப்பார் என்று கலங்கிப்போய் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரித்து விடுவித்து வாழ வைத்து பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார். முதலாவதாக தேடி போனவனை விசாரித்தார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:1-10 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகர வாசல் அலங்கம் இடிந்து கிடக்கிறதே என்றும், எப்படியும் அதை கட்டிவிட வேண்டும் என்றும் வாஞ்சை மனதிற்குள் இருந்தது. அதற்காக ஜெபித்தும் வந்தான். அவன் வேலை பார்க்கிற ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்கிறான். நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழி அனுப்பி வைக்கிறதையும் வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று அவற்றை எப்படி நாம் செய்து முடிக்கப் போகிறோம் என்று உங்களின் குடும்ப உறவுகளை, பொருளாதாரத்தை, பிள்ளைகளை, பணியிடங்களின் காரியங்களை, சரீர பலவீனத்தை, வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே தெய்வ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கவலைகளை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார். என்ன வேண்டும், ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 2வதாக அமர்ந்திருந்தவனை விசாரித்தார். யோவானின் புஸ்தகம் 5:2-8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் வெகு காலமாய் பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே நடக்க முடியாதவனாய் இருக்கிறதையும், தேவதூதர்கள் வந்து தண்ணீரை கலக்கும் போது தன்னை குளத்தில் கொண்டு போய் முதலாவதாய் விடுவதற்கு யாரும் இல்லாததால் தன் வியாதியிலிருந்து சுகமடையாமல் இருப்பதை இயேசு காண்கிறார். 6வது வசனத்தில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறுகிறதையும் வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் வெகு காலமாய் எழுந்து நடக்க முடியாதவனைப் போல சில காரியங்கள் செயல்படாமல் அப்படியே அமர்ந்த நிலையில் இருக்கிறதா? அது ஒருவேளை உங்கள் வேலைக்கான பணியிடங்களில் வரவேண்டிய நல்ல பதிலாகவோ, அல்லது திருமண தடைகளோ, குழந்தைக்காக காத்திருக்கிற காத்திருப்புகளோ, தடையான பணக்காரியங்கள், விசா காரியங்கள், சரீரத்தில் பலவீனம், வியாதி, இப்படி எதில் நீங்கள் ஆரம்ப சூழ்நிலையிலேயே இருக்கிறீர்களோ அவற்றிலிருந்து விடுவிக்க ஒருவரும் உதவி செய்ய முன்வரவில்லையே என்று கவலைப்பட்டு மனமுடைந்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்களை கண்டு, சூழ்நிலைகளை அறிந்து, உங்களை நோக்கி அவர் விசாரிக்கிறவரா இன்றைக்கு உங்களிடத்திற்கு வந்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து எழுந்திருக்க செய்து வெற்றியோடு நடந்து போகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாக கூப்பிட்டவனை விசாரித்தார். மத்தேயின் புஸ்தகம் 20:30-34 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே எரிகோவின் வழியருகே 2 குருடர்கள் இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுவதை ஜனங்கள் அதட்டி பேசாதிருக்க செய்யும் போது குருடர்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகையில், 32வது வசனத்தில் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்பதையும், கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கேட்க, இயேசுவும் கண்களை தொட்டு
பார்வையடைய செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனது அருமை தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, அவற்றில் உறுதியாயிருங்கள். பதில் வரவில்லையே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும், உலகமாகிய சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும், நீங்கள் சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்கும் போது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார். உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு செய்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருங்கள். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். உங்களை இயேசு விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட கரிசனையோடு விசாரிக்கிற இயேசுவை அறியாமல் தேடாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களையும் விசாரித்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆரோக்கியம் வரப்பண்ணுவார் என்கிற தலைப்பிலே ஜாத்ராக்கமம் 15:26 ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். எய்த்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்ற வேத பகுதியை நானே உன்னை குணமாக்குகிற கத்தர், ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கத்தர், சுகம் அளிக்கின்ற கத்தர் என்றெல்லாம் பல மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்த்திருக்கின்றன. சில மொழிபெயர்ப்புகள்ல நானே உன் பரம வைத்தியர் என்ற அர்த்தமும் காணப்படுகிறது. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்பது உண்மைதான். உலக பிரகாரமான வைத்தியன் சரீரத்தில் வருகிற நோய்களை மாத்திரம்தான் தீர்ப்பான். ஆனால் கத்தரோ ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்துக்கும் போதுமான வைத்தியராக இருக்கிறார். அவராலே குணமாக்க கூடாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை. மருந்துகளுக்கு இருக்கும் வல்லமையை பார்க்கிலும் கத்தருக்கு கோடி மடங்கு வல்லமை உண்டு. ஒருமுறை ஒரு நோயாளி ஒரு இளம் மருத்துவரிடம் சிகிச்சைக்காக வந்தான். தன் வேதனையின் அறிகுறிகளை எல்லாம் விபரமாக வர்ணித்த போதிலும் அந்த இளம் மருத்துவரால் அது என்ன நோய் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே அவர் தமது அறைக்குள் சென்று தன் கல்லூரியில் படித்த புத்தகங்கள் அனைத்தையும் புரட்டி பார்த்தார். ஆனாலும் அவரால் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த நோயாளியிடம், ஐயா, இந்த விதமான நோய் இதற்கு முன்பு உங்களுக்கு வந்தது உண்டா என்று கேட்டார். அந்த நோயாளி ஆம், வந்திருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த மருத்துவர், சரி, கவலைப்பட வேண்டாம், அதே நோய்தான் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கிறது என்று கூறி நிலைமையை சமாளித்தார். இப்படிப்பட்டவர்களை காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று ஜோபு பக்தன் ஜோபு 13:4 கூறியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு 12 வருஷமாக அந்த பாடு இருந்ததென்றால் அந்த பாடு எத்தனை கொடிதாய் இருந்திருக்கும், சரீரம் எல்லாம் இழைத்து போயிருக்கும். அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள் என்று மார்க்கு 5:26 காண்கிறோம். முடிவாக அவள் இயேசுவண்டை வந்தாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளோட உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனைகள் நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று மார்க்கு 5:27-29 நாங்கள் காணலாம். தேவ பிள்ளைகளே, எந்த வியாதியாக இருந்தாலும் கத்தர் அதை குணமாக்க வல்லமையுள்ளவர். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது உங்கள் நோய்களையும் குணமாக்குகிறார். இப்படியாக சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு 53:5 சொல்லி இருக்கிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினால் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணம் அடைகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தினாலே நாங்கள் சுகம் அடைகிறோம். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3:26 பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குவாராக. அப்போஸ்தலர் 3:26
2: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி
1: உங்களை விலக்கி
2: உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று
1: தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி நம்மிடத்துக்கு அனுப்பினதின் ரகசியம், நம்ம எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட எழுப்பி இருப்பதின் ரகசியமே எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை எல்லா பொல்லாங்குகளில் இருந்தும், எல்லா பாவங்களில் இருந்தும், எல்லா சத்துருக்களின் கிரியைகளில் இருந்தும் எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதிக்க நீர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறீர். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பயங்கரமான பொல்லாப்பு பாவம், அந்த பாவம் நம்மையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை செய்து நம்மை குற்றப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, இந்த உலகத்திலேயே அந்த பயங்கர காரியம் பெருகி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும், லோத்துவின் காலத்தில் நடந்த அத்தனை காரியங்களும் இந்த கடைசி காலத்தில், கடைசி நிமிஷத்தில் இந்த உலகத்தில் பல விதத்தில் பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கேள்விப்படாத பாவங்களெல்லாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு அருவறுப்பாயிருக்கிற ஒன்று பாவம். அந்த பாவத்தை பரிகரிக்கத்தான், அந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொண்டு வாழத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு எழும்பினதின் ரகசியம் அதுதான். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. இயேசு உயிரோடு கூட எழும்பி இருப்பது நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்க. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட இருப்பதும் எங்களுக்காக பரிந்து பேசுவதும் இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்க. பாவத்தின் வேர் எங்கே இருக்கிறது? பாவத்துக்கு வேர் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது அவன் சொல்லுகிற விஷயம், கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வேர் இருக்கிறதுனால, வேர் பரிசுத்தமாயிருந்தா மேலே வருகிற கிளைகளும் மற்ற கனிகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேர் அசுத்தமாயிருந்தால் மற்ற எல்லாத்தையும் அசுத்தமாக்கிவிடும். வேர் பாவத்தினுடைய வேரை அழிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னால் அது எங்கேருந்து வருது, அதனுடைய வேர் எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அதை முற்றிலும் அழிக்காம மேலே தைலம் போட்டுக்கிட்டே இருந்தால் அங்கே இருக்கிற அந்த வேர் பல இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ஆகினால தான் அந்த வேரை கண்டுபிடிச்சி அதை சரியாக எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் மேலே வருக பரவுகிற அந்த நோய் பரவாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் நம்மில் வருவதற்கு வேர் எங்கே இருக்கிறது? யாக்கோபு 1:14-15 வாசிப்போம். யாக்கோபு 1:14-15
2: அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து
1: இச்சையானது கர்ப்பம் தரித்து
2: பாவத்தை பிறப்பிக்கும்
1: பாவத்தை பிறப்பிக்கும்.
2: பாவம் பூரணமாகும் போது,
1: பாவம் பூரணமாகும் போது
2: மரணத்தை பிறப்பிக்கும்,
1: மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்குள்ள எங்கிருந்து வருகிறது? சோதனை வரும்போது அந்த சோதனை வரும். நிறைய நேரம் சோதனை மனசுல தான் முதல்ல வரும். உன் இருதயத்துக்குள்ள இருந்து அது எழும்பும். அந்த சோதனை வரும்போது உன் மனசு அதுக்கு விட்டு கொடுத்து அந்த மனசுல வர்ற காரியங்களை நீ செய்ய ஆரம்பித்தால் உன் சுய இச்சைகள் உனக்குள்ள இருக்குது, சுயம் உனக்குள்ள இருக்குது. இந்த உலகத்திலேயே நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுய இச்சைகள், சுயம் நம்முடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அது நாளுக்கு நாள் அழித்து கொண்டே இருக்க வேண்டும். சுயம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த சுயத்தை அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் மாம்சத்தில் இயேசு இருந்த காலங்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். நான் ஆண்டவரே எந்த விதத்திலும் என் சுயத்தில் செயல்படக்கூடாது, அந்த சுயம் அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அதிகமாக ஜெபம் பண்ணார். நீங்களும் நானும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியது நமக்குள்ள சுயம் இருக்குதா, சுயம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ரொம்ப எளிது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி ஏதாவது போராட்டம் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இல்லாட்டா சர்ச்சில் நம்ம கூடி வரும்போது நமக்கு சுயம் இருக்குதா இல்லையா நான் யாருன்னு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு பிரச்சனை உண்டாக்குவாங்க, யாராவது நம்ம காலை மிதிப்பாங்க, யாராவது எதையாவது ஒன்று பேசுவாங்க, எதையாவது செய்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம். நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூடி வர்றோம். இல்லை வீட்டிலேயே தனியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருத்தர்கிட்டையும் பேசாமல் போயிட்டே இருந்தோம்னா சுயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சுயம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய பேரோடு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் என் சுயம் எப்போ கண்டுபிடிச்சேன்னா நிறைய பாஸ்டர்ஸோடு இருக்கும்போது தான். அந்த பாஸ்டர்ஸோடு இருந்து வேலை செய்யும்போது தான் நமக்குள்ளே எவ்வளோ சுயம் இருக்குது, வேகம் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சதை பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். விசுவாச குடும்பம், நம்ம சொந்த குடும்பம், நாத்தனார்கள், எல்லா நார்களும் நம்மகிட்ட எவ்வளவு சுயம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்வார்கள். அப்போ அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படி சோதிக்கப்படும் போது அதுக்குள்ள பாவம் நீ விட்டு கொடுத்தாயானால் பாவம் கற்பம் தரிக்கும். அந்த பாவம் உருவாகிற இடம் உன் சுயம், உனக்குள் வருகிற இச்சைகள். அதவைகளை நீக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம்பண வேண்டும். ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும்போது சுயம் எங்கேருந்து வருதுன்னா பெருமை உள்ளவர். யாக்கோபு 3:5-6 வாசிங்க. யாக்கோபு 3:5-6.
2: அப்படியே
1: நாவானது சிறிய அவயமாயிருந்தும்
2: பெருமையானவைகளை பேசும்,
1: பெருமையானவைகளை பேசும்.
2: பாருங்கள்,
1: பாருங்கள்,
2: சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது.
1: சிறிய நெருப்பு எவ்வளவு காட்டை கொளுத்தி விடுகிறது.
2: நாவும் நெருப்புதான்.
1: நாவும் என்னதுதான்? நெருப்புதான். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நாவு நெருப்பு சாதாரணம் இல்ல. நமக்குள்ள நாக்குக்குள்ள விஷம் இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. இது ரெண்டும் இந்த நாக்குக்குள்ளே இருக்குது. ஜீவனும் இருக்குது, வேற என்ன இருக்குது? மரணமும் இருக்குது. அப்போ நாக்கு ஒரு ஃபுல் அதிகாரமே நாக்குக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நம்ம எப்படி நம்முடைய நாக்குகளை பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்கணும். அடுத்தது கீழே வாசி.
2: அது அநீதி நிறைந்த உலகம்.
1: அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம் அந்த நாக்குக்குள்ள இருக்குது.
2: நம்முடைய அவயவங்களில் நாவானது,
1: நம்முடைய அவயவங்களில் இருக்கிற எல்லா அவயங்களில் நாவானது
2: முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி.
1: முழு சரீரத்தையும் அது என்ன செய்யுது? கரைப்படுத்தி, பாவத்தை கொண்டு வந்து முழு சரீரம் கரைப்படுத்தி
2: ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது.
1: ஆயுள் சக்கரம், இந்த உலகத்திலிருந்து பிறந்ததிலிருந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனையும் உன் நாவு
2: நரக அக்கினியால் கொளுத்து,
1: நரக அக்கினியால உன்
2: நாவு கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது.
1: கொளுத்தப்படுகிறதா இருக்குது உன் நாக்கு, நரக அக்கினியினால கொளுத்தப்பட்டிருக்குதா? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்போது எதை தொடுறாரு? நாக்க தொடுறாரு. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பரிசுத்தான அபிஷேகம் பெறணும். உன் நாக்க தொடணும். உன் நாக்கு அவர் தொட்டுட்டாருன்னா உன் நாக்கு பரலோக அக்கினி வந்து உன் மேலே இறங்கும். கரம் உயர்த்தி ஆமே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. என்னதான் நீங்கள் போட்டு நாக்கு அடக்கி பார்த்தாலும் அது உள்ள எலும்பு இல்லாமல் தான் நாக்கு இருக்குது. நாக்கு தான், நாக்குக்குள்ள என்ன கிடையாது, எலும்பு கிடையாது. எலும்பு இருந்தால் அதை ஸ்டிப் ஆனிக்க ஒன்றும் நீங்கள் பேச முடியாது. நம்ம தமிழ் பாஷையெல்லாம் பேசணும்னா நான் நாக்கு நல்லா மடங்கி சுருங்கி அடங்கணும். இந்த வெளிநாட்டுக்காரன் தமிழ் பேச சொன்னால் அவனுக்கு நாக்கு மடங்காது சரியா, அதனால் அவன் சரியாக பேச தெரியாது. ஆனால் நாக்கு எலும்பே இல்லை. ரெண்டாவது, நாக்கை எங்கே வச்சிருக்கிறாரு, உள்ளே வச்சுருக்கார். சுற்றி என்னத்தை கட்டி வச்சுருக்காரு, பல்லை கட்டி வச்சுருக்காரு, கோட்டையாக இருக்கும். ஒன்று ரெண்டு பல் போனாலும் பரவாயில்ல, அது உள்ளே தான் இருக்கும், உள்ளே இருக்கும். பல் போனாலும் திரும்ப பல்லை நம்ம என்ன சேர்ப்போம், கட்டி வச்சுருக்குறோம், அது உள்ளே இருக்குது. அதுக்கு வெளியே என்னத்தை போட்டு ஆண்டவர் மூடி வச்சுருக்காரு, உதடு. இந்த உதட்டை போட்டு உள்ளே மூடி வச்சுருக்கிறார். இவ்வளவு அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும், அவ்வளவு தூரம் உள்ளே வச்சுருந்தாலும், இந்த மாதிரி அபிஷேகத்தெல்லாம் கொடுத்து அந்நிய பாஷையை போட்டு கொடுத்தாலும், அது வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக செயல்படுது. அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதனால் இது தான் அது பெருமையானவைகளை தான் பேசும். எதை பேசும், பெருமையானவைகளை பேசணும். யார் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் வர்றேன்னு தெரியுமா, நான் பாஸ்டர் மோகன் எனக்கு தெரியும் தெரியுமா, நான் எந்த குடும்பம் தெரியுமா, எந்த ஊர் தெரியுமா, எல்லாம் தெரியும். நீ மண்ணுன்னு தெரியும், அவ்வளோதான். நீ செத்தா ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் நம்ம இதெல்லாம் நான் படிச்சிருக்கு எவ்வளோ தெரியுமா, என் பிள்ளைகளெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா, எங்கே இருக்காங்க தெரியுமா, எல்லாம் தெரியும். வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் மகிமையை பார்க்கும்போது, அவர் நமக்கு செய்த நன்மைகளை பார்க்கும்போது, ஆண்டவரே நாங்கள் அபாத்திரர்கள், நாங்கள் அபாத்திரர்கள், எங்கள் குடும்பம் அபாத்திரமானது. ஆண்டவரே உங்கள் உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஓ ஆண்டவருடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆகினால பெருமையான அந்த நாக்கு அங்கிருந்தா அந்த வேர், அதுதான் அது பேச ஆரம்பிக்கும். உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அது வெளியே வர்றது அந்த வேர் நாக்கு. அந்த நாக்கை சீர்படுத்தணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், அழணும். ஆண்டவர் சமூகத்தில் என் நாக்கு ஆண்டவரே ஃபோனில் எப்படி பேசுது, தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆத்திரமா பேசுது பாருங்க. அந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு மாற்றணும். கள்ளம் கபடம், கபட நாவு நமக்குள்ளே இருக்குது, கபட நாவு வேண்டாம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் நாக்கை சரிப்படுத்தும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேர் பாவம் முழு சரீரத்தையும் கரப்படுத்தி போடுது. மூணாவது, பாவத்தினுடைய வேர் எங்கே இருக்குதுன்னா, சாத்தான் தான் முதல்ல பாவம் செய்யணும். இசைக்கியேல் 28:16, இசைக்கியேல் 28:16,
2: உன் வியாபாரத்தின் மிகுதியினால்,
1: உன் வியாபாரத்தின் மிகுதியினால்
2: உன் கொடுமை அதிகரித்து,
1: உன் கொடுமை அதிகரித்து
2: நீ பாவம் செய்தாய்,
1: நீ பாவம் செய்தாய்.
2: ஆகையால் நான் உன்னை,
1: ஆகையால் நான் உன்னை
2: தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி,
1: தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி,
2: காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை,
1: காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை
2: அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன்.
1: அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு என்ன செய்வேன், அழித்து போடுவேன். இது சாத்தானை பற்றி சொல்லப்பட்ட பகுதி. கேருபாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய ஆராதனை அனுபவித்து பாவமே இல்லாத ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். அந்த இடத்துல அவன் பாவத்தை கொண்டு வந்தான்னு பார்க்கணும். பரலோகத்தின் அட்மாஸ்பியரில் ஆராதனை நடுவே, தேவதூதர்கள் நடுவே, பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கேருபுக்கு இருதயத்தில் தவறான எண்ணம் உண்டாயிருக்குமானால் அந்த பாவத்தை அவன் செய்து தள்ளப்பட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் பாவத்துக்குள்ளாக்குறது மோசம் போக்கும் பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் மோசம் போக்குறதுக்கு வந்த அந்த பிசாசு ஆதியில் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கும்போது பாவம் செய்துட்டான். அப்படியானால் நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைகளில் நம்ம எவ்வளவு பாவங்களை செய்ய முடியும்? அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுக்கு ஆண்டவர் சான்ஸே கொடுக்கல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தேவகுமாரனே இறங்கி வந்தார். தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கல. அந்த சாத்தானோட சேர்ந்த சில தூதர்ல மூணுல ஒரு பகுதியை அவங்க உலகத்துல கீழே தள்ளிட்டான். அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் கை கொடுக்கல. காரணம், அவர்கள் இருந்த அட்மாஸ்பியர்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க தவறு செய்திருக்க கூடாது, அந்த உள்ளத்துல எண்ணம் வந்திருக்க கூடாது. அவன் என்னெல்லாம் சொல்றான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஏசையா நீங்க 14 நீங்க படிக்கும்போது 13-14 வாசிங்க. ஏசையா 13:14.
2: நான் வானத்துக்கு ஏறுவேன்.
1: அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏற்கனவே வானத்தில் தான் இருக்கிறான், அதுக்கு மேல நான் ஏறுவேன்.
2: தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
1: ஏற்கனவே அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்தை இன்னும் அவன் உயர்த்தணும்.
2: வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்.
1: வீற்றிருப்பேன், அங்கதான் ஆண்டவர் ஆராதனையில அங்கதான் இருக்கிறார். அந்த இடம் தனக்கு வேணும்னு விரும்புறான்.
2: நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்.
1: உன்னதத்துல நான் ஏறுவேன்.
2: உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
1: வெளியில கூட சொல்லல, எங்க சொல்லியிருக்கிறான், இருதயத்துல சொல்றான். உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் என்ன பேசுதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாவமான காரியத்தை சிந்திக்குதா, இதை செய்யணும், அதை செய்திடணும், அவனுக்கு அப்படி செய்யணும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க பேசினாலும் சரி, இருதயத்துல பேசினாலும் சரி, கையை வச்சு எழுதினாலும் சரி, எல்லாமே உங்கள் இருதயத்துக்குள்ள உள்ளே இருந்து உன் மனசிலிருந்து வர்ற காரியம். ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பாவங்களுக்குள்ள நாம் போகாதபடி நம்முடைய இருதய சாத்தான் அங்கே இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொல்கிறார் பாருங்க. இவன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், எசேக்கியேல் 28:16, நீ பாவம் செய்தாய், அதுக்கு பிறகு வாசிங்க 16:17 என்ன சொல்லுதுன்னா,
2: உன் இருதயம் மேட்டிமையாயிற்று.
1: சரி, நான் உன்னை அக்கினியின் கற்கள் நடுவே இருந்து உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அதுக்கு முந்தின வசனம், நான் உன்னை தரையிலே, 19 போடுங்க, நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். 17 நீ உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையில் என்ன செய்வேன், தள்ளி போடுவேன். அடுத்தது உன்னை நான் என்ன செய்திருவேன், வேடிக்கையாக்குவேன். உன்னை நீ ஞானின்னு நினைச்சா நான் உன்னை வேடிக்கையாக்குவேன். அடுத்தது என்ன சொல்லுங்க, அடுத்ததை பார்க்கும்போது, நான் அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்குற எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் உன்னை பூமியில் என்னதான் மாற்றிடுவேன், சாம்பலாக மாற்றிடுவேன். நீ உன் வாழ்க்கையில் உயருவேன், தேவனுக்கு விரோதமாக வருவேன், அதை செய்வேன்னு சொல்லி நீ செய்யும்போது ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்வேங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், நாம் இருக்கிற ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டிய காரியங்கள். நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை செய்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்ல, கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருந்து செய்யணும். இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவோடு இருந்த சீஷர்களை பார்க்குறோம், அங்கே ஆண்டவரோடு இருந்த தூதர்களை பார்க்குறோம். இந்த இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருத்தனை பார்த்து, யோவான் 6:70 பாருங்க. யோவான் 6:70
2: இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார்.
1: உங்களுக்குள்ளும் ஒருத்தன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். இயேசுவோட கூட 12 பேர் அவர் தான் தெரிஞ்சு கொண்டார். அவர் தான் எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு நேரம் அப்படி சுத்தி பார்க்கிறார் இந்த 12 பேர்ல. அதுக்குள்ள ஒருத்தன் யாரா இருக்கானா? பிசாசா இருக்கிறான். அப்போ அந்த இயேசுவோடு இருந்து அவ்வளவு உபதேசம் கேட்டு அவ்வளவு அற்புதங்களை கண்டு அவ்வளவு மகிமையை அவன் பார்க்கிறான். தெய்வகுமாரன் அவங்களோட கூட இருக்கிறார், சாப்பிட்றார், உட்கார்றார். அந்த அட்மாஸ்பியர்ல அவன் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒருத்தன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பிசாசினுடைய குணங்கள் அவனுக்குள்ள இருக்குது. அவன் காட்டி கொடுக்கணும். எப்படி ஆயினும் எதுக்கு காட்டி கொடுக்கணும்னு விரும்புறான்? எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. இந்த காசு இதுக்காக அந்த பிசாசா மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். பிசாசு கேருபா இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தவன், கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தவன், மகிமையை பார்த்தவன், ஒரு நிமிஷத்தில் ஒரு எண்ணம் வரும்போது அவன் சாத்தானாக மாறிடுறான். அதே போல தான் இயேசுவின் சீஷர்கள், விசுவாசிகள் இயேசுவனுடைய உபதேசத்தை கேட்குறாங்க, இயேசுவனுடைய சத்தியத்தை கேட்குறாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் உள்ளே இருக்கும்போது அது பயங்கரமான ஒரு பிசாசாக மாறிடுறத நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தரும் பிசாசாக இருக்கக்கூடாது. பிசாசின் குணங்கள் வரக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், அவன் வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வர்றான். அவனுக்கு என்னிடத்துல என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. என்னை பற்றி அவன் சொல்கிறதுக்கு ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒருத்தரும் பிசாசாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே தவறான காரியங்களை பேசி செய்து காட்டி கொடுத்து கபடா வேலைகளை செய்யக்கூடாது. கர்த்தர் தாமே எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆமேன். யூதா 1:6 சொல்லுது பிசாசு என்ன செய்தான்னு. அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்கு உரிய இடத்தை விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இடம் நல்ல இடம், அருமையா பயன்படுத்துறார், அருமையா அவனை உயர்த்தி வச்சிருந்தார். ஆனா அவன் அந்த இடத்தை விட்டுட்டு ஓட பார்க்கறான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இடத்தை விட்டுட்டு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ திருப்தியா இருக்கணும். அநேக ஆட்கள் இஷ்டம் போல வேலையை மாத்திட்டு ஓடிடுவாங்க, இஷ்டம் போல ஊர்களுக்கு போயிடுவாங்க, இஷ்டம் போல திருமணம் பண்ணிடுறது, இஷ்டம் போல வாழ்க்கையில் செய்யறது, இஷ்டம் போல ஊழியத்துக்கு விட்டுட்டு போயிடுறது. அப்படி போகாத. உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை வைத்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் நாமத்தை அந்த ஸ்தானத்தை நீ விட்டு விட்டு போய்விடாத. உன் வாழ்க்கையில ஒன்ன நீ உயர்த்தாத. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். என்ன விட்டானோ அதை விட பெருசா அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாம உன் வாழ்க்கையில போய் மாட்டிக்கொள்ளாத. ஒன்னும் இப்ப இருக்கிற நிலைமையை விட நீ மேல வர முடியாது. உன் வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச இடத்துல இரு. உன்னை ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நீ அந்த குடும்பத்தோட இரு. அதை விட்டுட்டு ஓடிடாத. உன் கணவனை விட்டுட்டு போயிடாத. உன் மனைவியை விட்டுட்டு நீ போயிடாத, தப்பி போயிடாத. ஆண்டவர் வச்ச இடத்துல கஷ்டமான சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில இரு. ஆண்டவர் வச்ச இடத்துல ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ சாத்தான் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம அந்த இடத்தை ஸ்தானத்தை விட்டுட்டு அதை விட போவேன்னு சொன்ன போது அவனால போக முடியல, அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். பெருமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாத்தானுக்குள்ள வந்தது பெருமை. நான் இருக்கிற இடம் இதெல்லாம் பெருமை. பெருமைன்னு சொல்லும்போது பெருமை நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இதை நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். குறையே கண்டுபிடிச்சிட்டே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். பலூன் பெருசு ஆகிடக்கூடாது. பலூன் என்னதாக தான் இருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். பலூனை ஊத ஊத என்ன ஆகும், பெருசாகும். பெருசு ஆக ஆக என்ன ஆகும், எங்கேயாவது போய் இடிக்கும். இடித்தா என்ன செய்யும், வெடிக்கும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரம் பேசுவார், என்னப்பா உனக்கு கோபம் வருது, நீ உன் பலூன் பெருசாகிட்டான்னு பாருப்பார். உன் பலூன் பெருசாகி இருக்குது, அதனால தான் நீ இந்த மாதிரி இருக்கிற, சரிப்படுத்து. பலூன் பெருசாக விடாது. ஒரு சின்ன எறும்பு இருந்தால் எங்கேயும் அது நகர்ந்து போயிட்டுருக்கும். யானை போக முடியுமா, யானை போக முடியாது. யானை மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எண்ணத்தில் நம்ம பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டோன்னு சொன்னால் அந்த பெருமை நம்ம வாழ்க்கைக்குள்ளே பயங்கரமாக வரும். இந்த பெருமை நம்ம வாழ்க்கையை விட்டு அழிய கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. யாருக்கு முன்னால் தாழ்மைப்படணும், கத்தருக்கு முன்னால் தாழ்மைப்படணும். சில ஆட்கள் நீங்கள் மனுஷர்களை பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தோத்திரம் ஐயா தோத்திரம் அப்படி இப்படி மங்க எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் தோத்திரம் அலேலுயா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆளை பார்த்தா உள்ளே குண்டு வச்சுருப்பான், உள்ளே உள்ளே என்ன வச்சுருப்பான், இங்கே குண்டு துப்பாக்கி வச்சுருப்பான். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அலைய முடியாது. பெருமை நம்ம வாழ்க்கையில் காட்டி கொடுத்துரும். உன் வாழ்க்கையில் தாழ்மையாகிரு. தாழ்மை தாழ்மையுள்ள ஒரு அனுபவத்தை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாருக்குள்ளும் பெருமை உண்டு. அதை நாளுக்கு நாள் மாற்றி மாற்றி மாற்றி பெருமைகளை எடுக்கணும். அது சில ஆட்களுக்குள்ள ஆண்டவர் மாற்றத்தை தர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் அவர் முந்தியெல்லாம் ஒரு மாதிரி, அவர் பிஸ்னஸ்க்கு போகும்போது பெருமையாக தான் போய் அதை இது பேசுவாராம். ஆனால் அங்கே உள்ளவங்க இப்போ பார்க்குறாங்களாம், என்ன ஐயா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பேச்சு கீச்செல்லாம் மாறி இருக்குது, உங்கள் இதெல்லாம் மாறி இருக்குதே, என்ன மாறி, எப்படி ஒரு மாதிரி நல்லா மாறிட்டீங்களே, முந்தைய மாதிரி நீங்கள் பேசலையே அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு சர்ச்சைக்கு போகிறேன், இப்படி சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் என் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி இருக்குது, உண்மையாகவே மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் மாறி இருக்கிறீங்க இல்லையான்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கேட்டுக்கணும். வேறு யாருக்கும் தெரியாது, பார்த்துக்கிடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கேட்டுக்கணும், நீ மாறி இருக்கானா இல்லையானா. ஒய்ஃபு கோபமாக இருக்கும்போது கேட்டுறாதீங்க, இல்லை ஹஸ்பண்ட் கோபமாக இருக்கும்போது கேட்டாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாதாரணமாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம மாறி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. அடுத்தது ஆண்டவருடைய நல்ல குணம் என்ன, எபிரேயர் 6:10. ஆனால் பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த காரியத்தை மறந்து விடுறதுக்கு பெரிய காரியங்கள் அவன் செய்வான். வாசிக்கலாம், எபிரேயர் 6:10 வாசி.
2: ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு,
1: மறந்து விடுறதுக்கு
2: தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
1: ஆமா, உண்மையா இருக்கணும். சாத்தான் எவ்வளவு ஆண்டவர் அவனை உயர்த்தி எவ்வளவு நல்லா வச்சிருந்தார், அதெல்லாம் மறந்து அவருக்கு அப்போஸ் பண்ண வந்துட்டான். அவன் விடிவெள்ளியின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்குது. காலையில் உதிக்கிற விடிவெள்ளி, இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஆளாக இருந்தான். இப்போ லூசிஃபரை மாறிட்டான், அப்போஸ் பண்ணுறவனாக மாறிட்டான். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. மற்றவங்க செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சில ஆட்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா அதை மறந்துடுவான், மறந்து என்னத்தையாவது இது பண்ணுவான். அப்படி செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறவங்களை மறக்கக்கூடாது. உங்களை போதிக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும், மறக்கக்கூடாது. கலாத்தியர் 6:6 நீங்கள் வாசிக்கும்போது, கலாத்தியர் 6:6 வாசிங்க.
2: மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
1: சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்க, உங்களை கவனிக்கிறவங்க, உங்கள் ஏரியாக்களில் உங்கள் பாஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் கனப்படுத்தணும். கனப்படுத்தி அவங்கள மேன்மைப்படுத்தணும், அவங்களுக்கு நன்மைகளை செய்யணும். அவங்க தப்பு பண்ணால், ஏதாவது பணம் கேட்டு வந்தால், இல்லாட்டா ஏதாவது கடன் கேட்டு வந்தால் உடனே சொல்லிடணும், இப்படி செய்யக்கூடாது, அதை அறிவிக்கணும். எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் தப்பான காரியத்தை பேசி ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுனா உடனே கண்டுபிடிச்சிடணும், அது அதில் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அவங்க செய்கிற ஊழியங்கள், அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவங்கள பாராட்டணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நம்ம யார் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அவங்கள என்ன செய்யணும், பாராட்டணும். நன்றி, உனக்கு தேங்க்யூ, அந்த வார்த்தை நமக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு நன்றி சொல்லி அவங்கள பாராட்டுகிற வாழ்க்கை நமக்கு வந்தால் அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். இல்லாட்டா பிசாசு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்க. வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:10.
2: அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி,
1: இப்பொழுது
2: ரட்சிப்பும் வல்லமையும்,
1: நமது
2: தேவனுடைய ராஜ்யமும், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும்,
1: பொருட்டு
2: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், தாள தள்ளப்பட்டு போனான்.
1: அந்த பிசாசு உங்களுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடணும். கைவேத்து கத்துற தோத்திரமானோம். குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, எப்பவும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, எங்க போனாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைய நம்ம விட்டு எடுத்துடணும். அது யாருடைய குணம்? பிசாசனுடைய குணம். ஆவியானவருடைய குணம் என்னது? பரிந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் தப்பு செய்கிறானா ஆண்டவரே, அவன் தப்பு செய்யாமல் இருக்க அவனுக்கு உதவி செய்யும், அவனை ஆசீர்வதியும், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும், அவன் இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்யணும். பிசாசு குற்றப்படுத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த பாவத்தினுடைய வேர் எங்கேருந்து வருது, அவன் எப்படியெல்லாம் தவறு செய்கிறான், நம்ம உண்மையற்றவர்களாக போகாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் இல்லாமல் வராமல் இருக்கிறது. யாக்கோபு 4:1
2: உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது?
1: யுத்தங்கள் சண்டைகள் இந்த பாவங்கள் எதனால் வருகிறது?
2: உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற, இச்சைகளினால் அல்லவா?
1: மறுபடியும் இச்சைகள் வருது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இந்த பாவங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கு. உலகத்தினுடைய சிநேகம் இதுதான். சாத்தானுடைய கிரியையில் ஒன்று, குற்றத்தில் ஒன்று நம்ம பார்க்கும்போது, இந்த 10வது கட்டளை வந்து இச்சியாதிருப்பாயாகங்கிற கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் உன் வாழ்க்கையில். இதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். உனக்குள்ளே இருக்கிற இச்சைகள் இதை சரிப்படுத்தணும். அதுக்குரிய அட்மாஸ்பியரில் போகாத, ஃபோன்லேயோ டிவிலேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ மற்ற காரியங்களுக்கு போகாத. இந்த பிசாசு மனுஷனை பாவத்துக்குள்ளாக அவனை கொண்டு வர்றதுக்கு முதல்ல அவன் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்ய வைத்தான், சந்தேகப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை அவமதித்தான். ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான் அவன் வாழ்க்கையில். சாத்தான் ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகத்தை கொண்டு வருவான். ரெண்டாவது, அவன் சொன்னான், இந்த ஆண்டவர் ஏன் உனக்கு இப்படி இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார்னா, அவர் உன் மேல ஒரு பொறாமை, நீ அவரை போல மாறிடுவா அப்படின்னு நினைச்சு செய்தார்னு அவருடைய கேரக்டரையே அவன் சந்தேகப்பட வச்சான். ஒருத்தனுடைய கேரக்டரை நீ எதையும் பண்ணாத, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவருடைய கேரக்டரே பிசாசு க்வெஸ்சன் பண்றான். அவர் உனக்கு இப்படிலாம் சொல்லியிருக்குது எதுக்குன்னா, நீ அவருக்கு அவரை போல மாறிடுவார்னு சொல்லி தான் அவர் அப்படி உனக்கு செய்திருக்கிறான்னு சொல்லி பிசாசு தேவனை குற்றப்படுத்தினான். அந்த குற்றம்தான் அப்படியே பாஸ் ஆகி ஆதாமுகிட்ட வந்துட்டு. ஆதாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னா, நீர் எனக்கு தந்த இவள் சொல்லி நான் செய்தேன்னு. யாரை குற்றப்படுத்துறான்? அவன் பாவம் தனிமையாக இருந்தான். அவனுக்கு துணையா ஒருத்த கொடுத்து ஆண்டவரே எனக்கு நல்ல துணையை கொடுத்தீரேன்னு சொல்றதுக்கு பதிலாக, நீர் எனக்கு தந்த இவள் தான் இப்படி செய்ய வச்சான்னு சொல்லி அவளை குற்றப்படுத்தி தேவனை குற்றப்படுத்துகிற பார்க்குறோம். நம்ம தேவனை குற்றப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு செய்வீர் என்று சொல்லி ஆண்டவரை தோத்திரம் பண்ணணும். ஆமேன். தேவனை குற்றப்படுத்தாது. நீரே ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தர் அப்படி செய்தர் தேவனை குற்றப்படுத்தாது. மூணாவது, அவன் ப்ராமிஸ் பண்ணுவான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யாருக்கு ஒப்பா மாறிடுவா? தேவனுக்கு ஒப்பா மாறிடுவான்னு ப்ராமிஸ், தவறான ப்ராமிஸ, நடக்காத காரியத்தை நடக்க வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பாவங்களை செய்ய வைத்தவன் தான் இந்த சாத்தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இச்சைகளின்படி செய்யாதீங்க. உங்கள் இச்சைகளின்படி நீங்கள் செய்து உங்கள் ஜபமும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நடக்குது. உங்கள் ஜபமும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அதனால உங்கள் ஜபமும் கேட்கப்படுறதில்லை. ஜபமே பாவமாக இருக்குது. உன் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு நீ ஜபம் பண்ணாத. ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு ஹஸ்பண்ட் அவரோட ஃபேமிலியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஃபேமிலியில் சொன்னார், பாஸ்டர் என் ஒய்ஃபுக்கு ஒரு காரியத்தை வாங்கணும்னு சொன்னான். காலையில் குடும்ப ஜபத்தில் அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த காரியத்தை வாங்கு அப்படின்னு சொல்லுவா பாஸ்டர். அதனால எனக்கு தீர்க்க தரிசனத்தில் நம்பிக்கையே இல்லாமல் போச்சு பாஸ்டர். காலையில் தீர்க்க தரிசனம் வந்துடுது. அந்த ஆள் ரட்சிக்கப்படாதவர், இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா. இவர் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டார், அவர் நப்பி நாராயணசாமி. ஆனால் இந்த அம்மா பார்த்துச்சு வேறு வழியே இல்லை. காலையில் குடும்ப ஜபத்தில் ஒரு அடி அடித்து விட்டா இவர் வாங்கி தருவாரன்னு பார்த்து அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி உன் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு தீர்க்க தரிசனமோ இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு ஜபமோ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவைகளிலிருந்து நீ வெளியே வர ஆண்டவர் உதவி செய்வாராக. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்த வசனம், ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள உலக சிநேகம் வந்துடக்கூடாது, பாவம் வந்துடக்கூடாதுன்னு ஆவியானவர் நம்ம கிட்ட வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு வைராக்கிய வாஞ்சிய தன் மனைவி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அவ எந்த உலக சிநேகம் வச்சிடக்கூடாதுன்னு புருஷன் வைராக்கிய வாஞ்சியா இருப்பான். அதே போல மனைவியும் வைராக்கிய வாஞ்சியா இருப்பாத்தான். புருஷன் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வைராக்கிய வாஞ்சியா இருப்பாங்க. அவங்க தவறு செய்தா வைராக்கிய வாஞ்சியா இருப்பாங்க. அதே போலதான் ஆவியானவர் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம பாவத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டு கை உயர்த்தி நம்ம எல்லாம் அவருடைய மனவாட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆண்டவர், நான் உங்களுடைய மனவாட்டி ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கணும். நீர் என்னை பார்க்கும்போது நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே, நான் நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக என் வாழ்க்கையை மாற்றி அமையும். நான் ஒரு வைராக்கிய வாஞ்சி ஆவியேன். அதுக்கு தான் ஆண்டவர் அதிக கிருபையை உனக்கு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் ரெண்டு காரியத்தை சுத்தம் பண்ணணும். ஒன்று, உங்கள் கைகளை சுத்தம் பண்ணணும். அடுத்தது, உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணணும். இந்த ரெண்டையும் சுத்தம் பண்ணனா அவரிடத்துல நீங்க சேர முடியும். நீங்க பரிசுத்தமா இருந்தா அவரிடத்துல சேர முடியும். அதிக கிருபையை கொடுக்கிறார். ரெண்டு காரியம், உன் கையை சுத்தம் பண்ணுவது, வெளிப்படையான எந்த பாவங்களும் வாழ்க்கையில இராதபடி காக்கணும். உன் இருதயத்தை சுத்தம் பண்ணுவது, உன் உள்ளான அந்தரங்க வாழ்க்கையில நீ சுத்தமா இருக்கணும். அந்தரங்க வாழ்க்கையில மறைவான பாவங்களுக்கு நீ விலகி உன்னை காத்துக்கொள்ளணும். மறைவான பாவங்கள் உனக்குள்ள இருக்குதா என்பதை நீ பார்த்து அந்த ரெண்டு காரியங்களை நீ சுத்திகரிக்கணும். பாவங்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிக கிருபையை உனக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். பாவங்களை மேற்கொள்வதற்கு அந்த வேர், சாத்தானுடைய வேர்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவைகளை வாழ்க்கையில் அழிக்கணும். மூணாவது, ரோமர் 7:23 வாசிப்ப. ரோமர் 7:23,
2: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற,
1: என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
2: வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன்.
1: வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன்.
2: அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிறது.
1: அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிறது.
2: பாவ பிரமாணத்துக்கு,
1: பாவ பிரமாணத்துக்கு
2: என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
1: என்னை சிறையாக்கி போடுகிறது. இது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை சொல்றார். அவர் ஆச்சரியமா சந்திக்கப்பட்டவர். ஆச்சரியமா ஆண்டவர் அவனை சந்தித்து மாற்றினவர். அவர் தன்னுடைய சிறையின் வாழ்க்கையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நன்மை என்னால் செய்ய முடியலை. நான் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையே. மாம்சத்தில் என்ன வாசமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறேன், நன்மை வாசமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலையே இல்லை. இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்துக்கும் இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்கும் அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார், அட்லீஸ்ட் நான் நன்மை செய்வேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்மை செய்யணும்னு தான் விருப்பம் இல்லையா? நல்லதை தான் பேசணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் உன்னால் முடியாமல் போயிடுது. அந்த தீமை, நீ விரும்பாத தீமை உனக்குள்ளே வர்றதை பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. காரணம், நமக்குள்ளே இருக்கிற பாவ பிரமாணம் நம்ம பல காரியங்களை செய்ய வச்சிருது. ஆனால் அப்படியே நான் வாழ்ந்துட்டு போவேன்னு இந்த பவுல் சொல்லலை. அவன் சொல்லுகிறான், கடைசி வசனத்தை நீங்கள் வாசிங்க, 7 எப்ரேயர் 7 கடைசி வசனம்.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்,
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
2: தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
1: தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா நான் தேவனை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கைவேர்த்தி ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் தேவனை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் என்னை அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தோல்வியின் மனப்பான்மை மாறி அவர் சொல்லுகிறார், இந்த ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம், பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து என்னை பாவத்துக்குள்ள சிறையாக்கி கொண்டு போறதுக்கு விரும்புது, ஆனா எனக்குள்ள ஒரு ஆவியின் பிரமாணம் ஒண்ணு இருக்குது. அந்த ஆவியின் பிரமாணம் என்ன? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன செய்துட்டு விடுதலையாக்கிட்டு எல்லாம் ரெண்டு கை உயர்த்தி வெற்றியை கொடுக்குது. வெற்றியை கொடுக்குது கை உயர்த்தி நம்ம பாவத்துக்குள்ளேயே இருந்து வாழ்றதுக்கல்ல, கை வைத்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது. எப்படி அந்த வெற்றி நமக்கு வருது? எப்படி அந்த வெற்றி வருது? இயேசு கிறிஸ்து மாடலாக இருந்தார். நம்ம போல நம்ம பாவ சரீரத்தில் அவர் வந்தாலும் பாவம் அவரை மேற்கொள்ளாமல் வாழ முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, கை வைத்து அது ஒரு நல்ல மாடல். ரெண்டாவது ஆவியின் பிரமாணம், ரெண்டு கை வைத்து ஆவியானவர். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா, பல காரியங்களில் விடுதலை வேணும்னா ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆவியின உடனே அவர் சொல்லுவார், அந்நிய பாஷையை பேசிட்டு இந்த நம்ம ஒரு உடம்பை அசைச்சிட்டு ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னு போயிடக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆவியானவர் வெளியில் இருக்கிற பிரமாணத்தை உனக்கு உள்ளே கொண்டு வந்து எழுதுவார். அல்லேலூயா, கை வைத்து ஆமேன். பழைய ஏற்பாட்டில் அவங்களால கை கொள்ள முடியல, பழைய நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, உங்களுடைய பிரமாணம்லாம் எனக்குள்ளே எழுதப்படட்டும்ப்பா. எனக்குள்ளே எழுதப்பட்டு ஆவியானவருடைய உதவியை கொண்டு இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. கிருபையா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீங்க ஆவியில நிறைஞ்சிருங்க, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். ஆவியில நிறைஞ்சிருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஆவியானவரை அசட்டை பண்ணிடாதீங்க. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. வெளியிலிருந்து இந்த சீஷர்களுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணினீர். அவனும் ஒருத்தன் பிசாசா மாறிட்டான். ஆனா நீ சொன்னீர், நான் போறேன், பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் உங்களுக்கு உள்ளே வந்து உங்களை நடத்துவார். கைகளை நல்லா உயர்த்தி இயேசுவே எனக்கு உள்ளே இருந்து நீங்க நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என்னால முடியலை, என்னால முடியல, ஆண்டவருடைய வல்லம் உனக்கு வந்து இறங்கி உன்னை ஆசீர்வதிக்கும், எல்லாரும் அந்நிய பாஷைகள்ல பேசி இந்த ஆவியின் புது நிறைவை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, பிசாசின் குணங்கள் எனக்கு ஒன்னும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சண்டையின் குணங்கள் ஒன்னும் எனக்குள்ள வரக்கூடாதப்பா, எனக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன் சொல்லி இருக்கிறீங்களே, அந்த கிருபைதான பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. அந்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு பல மடங்காக மாற்றுங்க. எல்லாரும் எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, எல்லா இடத்துல உள்ளவங்க, கொஞ்சம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் இணைஞ்சு எல்லா இடத்துல உள்ளவங்க, அந்த பிரசன்னம் உனக்கு வருது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து சோர்ந்து போய் பாவங்கள்ல விழுந்து விழுந்து கிடக்கிற, உனக்கு விடுதலை இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்கி உன்னை பிரித்தெடுத்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து உன் சுபாவத்தை மாற்றுமா. உன் குடும்பத்திலேயே நீ பார்ப்பாய், உன் வேலை ஸ்தலத்துல நீ அதை பார்ப்பாய், சபையில நீ பார்ப்பாய், உன் வாழ்க்கையில அந்த மாற்றத்தை தர ஆண்டவர் தருகிற அந்த மாற்றத்தை நீ உனக்குள்ள கொண்டு வருகிறதை ஆவியானோ உதவி செய்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போன உன்னை ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்கி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால முடியலையப்பா என்று வருத்தத்தோடு நீ ஆக்கினைக்குள்ளாக உன்னை தீர்க்க மாட்டார் ஆண்டவர், உன்னை கண்டம் பண்ண மாட்டார். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உனக்கு வேண்டிய நன்மையை தர வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

நீங்க எங்க வாழ்க்கையில செய்கிற எல்லாம் நன்மைக்காகவே, எங்க வாழ்க்கையில கத்த சகலத்தை நன்மைக்காக அனுமதிக்கிறவரே. எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க தீங்கு செய்ய மாட்டீங்கப்பா. நீங்க ஒரு நாள் எங்க வாழ்க்கையில தீங்கு செய்கிறவர் அல்ல. தீமை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர். ஓ, எல்லா தீமையை நன்மையாய் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறு.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரும் மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தமிழத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளுகிறவர் அல்ல. தம்மை தேடி வருகிற யாரையும் ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த ஆராதனை வேளையில எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, நான் உம்மிடத்துல வருகிறேன், இருக்கிறவண்ணமாய் வருகிறேன், உள்ளபடியே உம்மிடத்துல

உறவுகள் புறக்கணிக்கலாம், உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து, உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம், இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமையுள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா? உலகம் தள்ளினதா? உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்திலிருந்த களிமண் அது கெட்டு போயிட்டு. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் வணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் வணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவுடைய கரத்துல களிமண் போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லியிருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாது சொல்லி.

உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிற என் வாழ்க்கை, மனிதர் அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசாக அணைங்கப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க?

உங்களை அப்படி சித்தப்படி வனைய ஆவலா இருக்கிறார். உங்க விருப்பம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க விருப்பம் தோற்று போயிருக்கலாம், நீங்க உருவாக வேண்டும் என்று விரும்பின விருப்பம் தோற்று போயிருக்கலாம். ஆனா தகப்பனுடைய விருப்பம் தோற்று போகல, இன்னும் உங்களை உருவாக்க போகிறார். நம்ம உருவாக்க

மனித அன்பு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை முன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய் ஆயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும். உங்க நம்பிக்கை வீணாக போயிரும், உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடியது, நம்ம விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பி இருக்கிற உறவு, நீங்க நம்பி இருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பி இருக்கிற உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியவங்க. ஒரு நாள் உங்களை

கரத்திலே கெட்டு போன களிமண போல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, குயவன் கரத்தில் இருக்கும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை உருவாக்கப்படுங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படுங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உருவாக்க முடியாது, ஒரு முன்னேற்றமும் வராதுன்னு சொல்லப்படுகிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், இன்னும் ஒரு கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க ஒப்பு கொடுக்க மாட்டானா என்று கர்த்தர் அவரோடு காத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை இந்த

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தில் விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான். இது ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக. ஆண்டவரே எத்தனை பேர் ஆவலோடு என் கூட சேர்ந்து விளைவு ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. தேவ பிள்ளை வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை, எல்லாம் விடுதல் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடியும் உன உருவாக்குறார், மறுபடியும் உன உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறார். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் மனைவி விரும்புகிற வண்ணமாய், இந்த நல்ல வெளியில கர்த்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன மறுபடியும் கர்த்தர் புதிதாய் புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா.

எங்களை வணையும்படிக்கு அர்ப்பணிக்கிறோப்பா, எங்களை வணையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவர், கெட்டுப்போ இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், மேன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், அடுத்தொரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், கேள்விக்குறியோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மறுபடி உருவாக்குகிற கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி, மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல குயவன், நாங்கள் களிமண்ணப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளை இருக்கிறாள். யார் வீட்டிற்குள் வந்து அவளோடு பேச துவங்கினாலும் கண்களை மூடிக்கொள்வாள். தான் அவர்களை பார்க்கவில்லை என்பதால் அவர்களும் தன்னை பார்க்க முடியாது என்று எண்ணிக்கொள்வாள். உணவருந்த உட்கார்ந்தாலும் அவளுக்கு விருப்பமில்லாத உணவு என்றால் கண்களை மூடிக்கொள்வாள். வீட்டுக்கு வெளியே குடும்பமாக காரில் செல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு இடத்தில் காரை நிறுத்தும் பொழுது தெரிந்த யாராவது வந்து அவளிடம் பேச முற்பட்டாலும் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வாள். தன்னுடைய கண்களை அவள் மூடிக்கொள்வதால் அவள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கோ போய் அவள் ஒளிந்து கொள்வதாக நினைத்துக் கொள்வாள். நாமும் கூட பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை என்ற சூழ்நிலையில் நம்மை யாருமே பார்க்கவில்லை என்று நினைத்து செயல்படுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிட்டோம். அது என்ன? நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் நாம் எங்கே இருந்தாலும் எந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தேவையோடு தனித்து இருக்கும் பொழுதும் கவலையோடு தனித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தனிமையிலும் நாம் அவரோடு பேசுவதை அவர் கவனித்து கேட்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத செயல்களை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே அவரை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட செயல்களை விட்டுவிடவும் இந்த மாபெரும் சத்தியம் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் வேத புத்தகத்தில், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று ஒரு பக்தன் கூறிய வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இந்த செய்தி நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியா அல்லது நம்மை எச்சரிக்கும் செய்தியா? சிந்தித்து பார்ப்போம்.

நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம். கீலேயாத்தியனான ஜெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றார். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் ஜெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது ஜெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் ஜெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் ஜெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு ஜெப்தா கிலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டார். கீலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது ஜெப்தா கிலேயாத்தின் மூப்பரோட கூட போனார். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். ஜெப்தா தன் காரியங்களையெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு ஜெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னார். அம்மோன் புத்திரரின் ராஜா ஜெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி ஜாபோக் மட்டும் ஜோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஜெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது. ஜெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேஷுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போவதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி ஜாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும்
அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி ஜாபோக் மட்டும் வனாந்தரம் துவக்கி ஜோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆராவோரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருக்கான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனது என்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவார் என்று சொல்லி அனுப்பினார். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு ஜெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஜெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது ஜெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும் போது என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். ஜெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆராவேர் துவக்கி நின்னத்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறிய அடித்து 20 பட்டணங்களை பிடித்தார். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். ஜெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீரல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றான். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் நாளினால் கிளேயாத்தியனான ஜெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. ஆமென்.

0: ப்ராஸ்பர்டி, புவர், செழிப்பு, இந்த பக்கம் ஏழ்மை, இதை குறித்து வேதம் ஏதாவது பேசுகிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய போதனை, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சில சபையாருடைய போதனை, ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சபையார் வெள்ளச்சட்டை மட்டும்தான் போடுவாங்க. இவர்களுடைய பெரும்பாலான போதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏழ்மை ஏழ்மை என்று சொன்னாலே அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த பெண்டெகோஸ்தே மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பு உபதேசம் பயங்கரமா பெருகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏழ்மையின் உபதேசம் பெருகி இருந்ததுனால் அந்த சந்ததி, அதுல இருந்து வர்ற சந்ததி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டாலே அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏழைன்னு சொல்லி இவங்க போதிச்சதுனால இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. உனக்கு எந்த உபத்திரவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறது காரணம். இப்ப என்னை போன்ற பேக்ரவுண்ட்ல வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க அந்த ரெண்டு உபதேசத்தையும் கேட்காம வளர்ந்தவர்கள், எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனால் நான் நிறைய யோசிக்கும் போது எனக்கு இதுதான் கடைசியில கிடைச்சது. அடா, இதுதான் காரணமா? கள்ள போதனைகளுடைய மிகப்பெரிய அடிப்படையே ஒன்றை மாத்திரம் மிகைப்படுத்துதல். பிலிப்பியர் 4:12
1: தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
0: அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, தாழ்ந்திருக்குதல் அப்படின்னா அந்த வேதம் சொல்லுகிற தாழ்மை இங்க இல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா எப்பயுமே தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். ஆனா பவுல் என்ன சொல்றாருனா, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், இன்னொன்னு என்னது, வாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்ப இது எதை குறித்து பேசுகிறாருன்னா, நல்ல உயரமான நல்ல ஒரு லைஃப் அந்த ஸ்டேட்டஸை பத்தி பேசுறாரு. எனக்கு அந்த மாதிரி வாழவும் தெரியும், பணமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறித்து பேசுகிறார், இப்படியும் எனக்கு இருக்க தெரியும். சரி, அடுத்து
1: எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
0: சிம்பிள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுல திருப்தியா இருக்கவும் தெரியணும். கார் இருக்கும்போது சந்தோஷமா போகணுங்க, ஏதோ ப்ராப்ளம், காரை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது, இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, எப்படி போறீங்க? பின்னாடி வர்றவங்க நனைஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அழுதுகிட்டு போறீங்க, அந்த அளவுக்கு கார்ல போய்கிட்டு இருந்தோம், இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பைக்ல போகும்படியா எங்களை கடவுள் மாத்தி விட்டாரு அப்படின்னு பின்னாடி அப்படியே மழை பெய்யற மாதிரி அழுதுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு தான் கோபமா இருக்கு. இப்படி பார்த்தா பவுல் எந்த அளவுக்கு அழுகிறது, மனுஷன் குதிரையில போயிட்டு இருந்தாரு, கடைசியில போர்வைக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார் சிறைச்சாலையில இருந்து. குளிர் அதிகமா இருக்கு, எனக்கு ஒரு போர்வை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில வைத்து பழக்கப்படுத்தினார் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு அரண்மனையிலும் அதே மாதிரிதான் இருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு போறாருன்னு கூட வைங்க, அப்படிதான் இருப்பாரு, அழுதுட்டு இருக்க மாட்டாரு. அங்க நாம மாத்திரம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒன்னா செழிப்பு, சில இடங்கள்ல ஒன்னா மிகப்பெரிய ஏழ்மை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் வரலாம். எத்தனையோ மிஷினரிகள் ஃபாரின்ல இருந்து இங்க வந்த பொழுது பணக்காரங்களா வந்தாங்க, ஓட்டாண்டியா போயிட்டாங்க, திரும்ப போகல, இங்க வேலை செய்து சம்பாதித்தார்கள். பிராமணர்கள் மத்தியில வேலை செய்தாங்க, சிந்திக்க முடியுதா அவங்களுக்கு? அங்க ராஜா மாதிரி வாழ்ந்தவர்கள் இங்க வேலை செஞ்சாங்க. சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர், அவரை போய் டைப் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க தோனி, விராட் கோலி சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அன்றைக்கு சிடி ஸ்டட், திடீர்னு கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டாரு, கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் சொல்லி சொத்துக்களை எல்லாம் வித்துட்டாரு, நேரா கிளம்பி வந்துட்டாரு, கஷ்டப்பட்டாரு. எரிக் என்று சொல்லுகிறவர் ஒலிம்பிக் போட்டியில தங்க மெடல் வாங்கினாரு. அன்றைக்கு அவர் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, வைராக்கியமா சொல்லி கொடுத்தாங்க, சண்டே தேவ ஆலயத்தை தவிர சபை கொடுக்க தவிர எங்கேயும் போக கூடாதுன்னு. இவர் ஒலிம்பிக்ல போயிருக்கிறாரு, திடீர் என்று அங்கு நேரம் மாற்றப்படுகிறது. அன்றைக்கு இவருக்கு சண்டை வருது, ஓட மாட்டேன்னு நிக்கிறாரு, அரசாங்கத்தை ஏத்து நின்றுட்டு இருக்க, நான் ஓட மாட்டேன்னு நிக்கிறாரு. இங்க இருந்து அரசாங்கம் பணம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி இவரை கொண்டு போய் ஒலிம்பிக்ல உட்கார வச்சா நான் ஓட மாட்டேன்னு நிக்கிறேன், எதுக்கு அப்படின்னா சர்ச்சுக்கு போகணும்னு நிக்கிறாரு காலையில. எவ்வளவு முக்கியமானது, நீ என்ன சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற, உலகமே உன்னை நம்பிதான் இருக்கு, எங்க நாடே உன்னை நம்பிதான் இருக்கு. இல்ல இல்ல, நான் சர்ச்சு தான் போவேன், எப்படி இருக்கும், உங்களால அப்படி பேச முடியுமா, முடிவு எடுக்க முடியுமா? கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாரு, சர்ச்சுக்கு போயிட்டாரு, இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒலிம்பிக்ல. அடுத்த நாள் திங்கக்கிழமை 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அதுல நான் கலந்து கொள்ளுகிறேன்னு போய் பேரை கொடுத்து ஓகே பண்ணி ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டார். அதுக்காகவே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்த யாரும் வாங்கல, இவர் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணல ஆனால் கோல்டு மெடலை வாங்கிட்டார். அடுத்து என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த போட்டிகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு கோல்டு மெடலா அள்ளி குமிச்சிருப்பாரா? இல்ல, இனிமேல் ஓடவே மாட்டேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு வந்த இடத்துல அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிட்டார். என்ன ஆண்டவர் உங்க லைஃப்ல சாதிச்சாங்க, அந்த சாதனையை அதாவது உலக பிரகாரமாய் சாதித்தார், அந்த சாதனையெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்யலை. இன்றைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை பயன்படுத்துகிறோம். பணம் இன்னைக்கு ஜெபிச்சு ஒன்று வந்துருச்சா அவ்வளவுதான், அடுத்து ஏதோ ஷேர் மார்க்கெட் மாதிரி, அடுத்து என்ன பண்ணி அங்கிருந்து பணத்தை வர வைக்கலாம், அடுத்த 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணி பணத்தை வர வைக்கலாம். கர்த்தரை பேங்கை விட கேவலமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. பவுல் இடத்துல இருந்தது, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் பரிபூர்ணமாக இருக்கவும் குறைவுபடவும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அதை போதித்திருக்கிறார். உங்களுக்கு போதிச்சிருக்கிறாரா? இல்லை ஒரே ஒரு போதனை மட்டும் கொடுத்துருக்கிறாரா? எப்பயுமே உனக்கு உயர்வு தான், இல்லை எப்பயுமே நீ ஜீரோவாக தான் இருப்ப, இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த உலகத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் உயர்ந்திருக்கலாம் தாழ்ந்து இருக்கலாம், தூக்கி குப்பையில் போடுங்க. இது என்னை மாற்றக்கூடாது, இது என் கேரக்டரை மாத்திரக்கூடாது. சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது. நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் வெப்ப ரத்த பிராணி என்று சொல்லுவான். அறிவியல் நீங்க படிக்கலாம், ஆங்கிலத்தில் எனக்கு தெரியல. பறவைகள் அப்படி அல்ல. பறவைகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும். ஒரு பறவைக்கு காய்ச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் இருக்கான்னு எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு பறவைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு வேறு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு கண்டுபிடிக்கணும்னா தீயக்குள்ள அவனை கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கணும். கடும் குளிரில் கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கணும். 97 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஒரு வேலை 99 100 போயிருச்சுன்னா அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். உச்சி வெயிலில் கொண்டு போய் நடுவில் நிற்க வச்சு அவருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த வெப்ப அளவு ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த 97 லிருந்து 98 டிகிரி தான் இருக்கும். எவ்வளவு சூடான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சாலும் அந்த வெப்ப அளவு உங்களுக்கு மாறாது. அப்படி மாறுச்சுன்னா அது வியாதின்னு அர்த்தம். மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சில விலங்குகள் அப்படி இல்லை, விலங்குகள் மாறக்கூடியவைகள். ஏன் நாம மாறாம படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவேளை அது சரீர பிரகாரமா என்னவாய் காரணமா இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் நான் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு வெளியே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அது பணமோ ஏழ்மையோ வியாதியோ சுகமோ என்னை சுற்றி இருக்கிற எதிரிகளோ நண்பர்களோ என்னவா இருந்தாலும் சரி, நான் மாறக்கூடாது. சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது, நான் ஒரே மாதிரி இருக்கணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9:22. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவிற்கு மிஷினரியாக வருவதற்கு முன் ஜப்பானிலே மிஷினரியாக ஊழியம் செய்தார். ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. எனவே ஏமி தன்னோடு மிசாக்கி சான் என்ற ஒரு பெண்ணையும் மொழிபெயர்ப்புக்காக கூட்டிச் சென்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏமியிடம் மேற்கத்திய ஆடைகளை அணியாமல் ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற உடையை அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள். ஆனால் ஏமியோ தன்னால் குளிரை தாங்க இயலாது என்றும் தன்னுடைய நரம்பில் இருந்த ஒரு பிரச்சினைக்காகவும் மேற்கத்திய ஆடைதான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று கூறி ஜப்பானிய ஆடையை அணிய மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் இந்த இரண்டு பெண்களும் நோய்வாய்ப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்து ஜெபித்து வர சென்றனர். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று ஏமிக்கு சொல்லப்பட்டது. ஏமி கார்மைக்கேல் அந்த சகோதரியிடம் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை பற்றி கூறி நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த வியாதிப்பட்ட சகோதரி பேச்சை மாற்றி ஏமி தன்னுடைய கையில் அணிந்திருந்த கம்பள கையுறையை காட்டி அது எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த சகோதரி இடைமறித்து ஏமியின் ஆடைகளை பற்றி அன்று விசாரித்ததால் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் போனது. ஏமி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது தான் அணிந்திருந்த மேற்கத்திய ஆடைகள் சுவிசேஷம் சொல்லும் வாய்ப்பை பறித்ததால் அன்று முதல் இனி மேலை நாட்டு ஆடைகளை அணியக்கூடாது என்று முடிவெடுத்து ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற ஜப்பானிய தேசிய உடையை அணிய ஆரம்பித்தார். தன்னுடைய ஆடை சுவிசேஷம் சொல்ல இனி ஒருபோதும் தடையாய் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்தியா வந்த பிறகும் ஏமி கார்மைக்கேல் திருநெல்வேலியில் ஊழியம் செய்தபோது தமிழ் பெண்களைப் போல சேலை உடுத்தி கொண்டார்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் தங்களைப் போலவே உடை உடுத்தியிருந்ததால் அநேக பெண்கள் தயக்கமின்றி அவரிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனும் நான் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்த பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவித்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்வதற்கு நமது பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுத்தால் தேவன் நம் மூலமாக அநேகரை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார்.

0: உலகிற்கு ஒளி என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அவர்கள் வழங்கிய தேவ செய்தியினை கேட்கலாம்.
1: நம்முடைய தியானத்திற்காக இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:2-3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
2: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி குறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள்.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது என்று ஒரு அழகான தீர்க்க தரிசன வார்த்தையை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் ஏசாயா மிக சிறந்தவர். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் புத்தகம் முழுவதும் 66 அதிகாரங்களிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய தன்மை, அவருடைய ஊழியம், அவருடைய குடும்பம், அவர் எங்கு ஊழியம் செய்வார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், அவருடைய ஊழியத்தில் எப்படி விடுதலை கிடைக்கும், மக்கள் எப்படி ஆண்டவர் அறிவார்கள், யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு, புறவினத்தவருக்கு எப்படி ரட்சிப்பு, அவருடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும், அவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், நித்திய நித்தியமாக இருக்கிற பரலோக பாக்கியம் எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் தெள்ள தெளிவா எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசி தான் தீர்க்க தரிசி ஏசாயா. என் இருதயத்தை கவர்ந்த தீர்க்க தரிசிகளில் ஒருவர் ஏசாயா. அவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள்,
2: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தீர்க்கதரிசி ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆனால் தொலை தூரத்தில் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை கண்டு எப்படி அவர் வாழுகிற நாட்களிலே சமுதாயம் இருக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள், மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கண்டுதான் இங்கே எழுதுகிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு வெளிச்சம் வந்தது என்று ஏசாயா சொல்லுகின்றார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்க தரிசிகள் கிடையாது, தேவனுடைய சத்தம் கிடையாது, எழுதப்பட்ட வேத புத்தகங்களுக்கு மதிப்பு இல்லாத இருண்ட காலம், 400 வருஷம். வேதாகமத்தை நன்றாய் படித்தவர்களுக்கு அது தெரியும். அந்த 400 வருஷத்திலே தீர்க்க தரிசிகள் இல்லை, கர்த்தருடைய சத்தம் இல்லை, வேதம் இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லுவோ இல்லை, மக்களுக்கு நீதியின் வழி இதுதான் என்று வழி நடத்த ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பாக்கியம் இப்பொழுது இருக்கிற 100ஆண்டில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அன்று அது இல்லை. தீர்க்கன் தொலைவாய் அதை பார்க்கிறார். இப்படி ஒரு இருண்ட காலம் வரும், இப்படி ஒரு இருளின் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, பகலில் நடக்கிறவன் சூரியனின் வெளிச்சத்திலே நடக்கிறதுனால் அவன் இடராதிருப்பான், இரவிலே நடக்கிறவன் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததுனால் இடறி போவான் என்று சொல்லுகிறார். பகலில் நடப்பதற்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால யாருக்குமே வெளிச்சம் தேவையே இல்லை. ஆனால் இரவில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் கையிலே ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இடராமல் நடப்பான். அந்த 400 ஆண்டுகள் பகலின் வெளிச்சம் போன்ற தேவனுடைய சத்தமோ தேவனுடைய வார்த்தையோ இல்லை. ஒரு சிலருக்குள் அவர்களுக்குள் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை வைத்து தான் ஒரு சின்ன கூட்டம் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் பக்தியாய் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வெளிச்சம் உதிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன். ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதன் பிறகு வனாந்திரத்திலே பகலில் மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிச்சத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஒரு வெளிச்சம் உலகத்தில் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் இருந்த அந்த வெளிச்சம் மனுஷருக்கு வெளிச்சமாய் மாறியது. இந்த நாட்கள் கிறிஸ்துமஸின் நாட்கள். நாம் ஆண்டவரின் பிறப்பை பல விதத்தில் தியானிக்கிறோம். நேற்று முழுவதும் உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தான் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை. ஐயோ, உள்வாங்கி உள்வாங்கி இவ்வளோ ஒரு பெரிய தேவனா, மகா பெரிய ஒரு தேவன், உன்னதமான தேவன் வானத்தையும் பூமியை படைத்தவர் தன்னை குறுக்கி குறுக்கி குறுக்கி குறுக்கி கடைசியில் ஒரு சிறிய திட்டம், அது என்ன? மனுவாய் பிறந்தது. அது தேவன் செய்யக்கூடாத ஒன்று. அவர் தேவன், அவர் மனுவாய் பிறப்பதற்கு அவசியமே இல்லை. ஆனால் நம்மை, உங்களை, என்னை நேசித்தபடினால் மகா பெரிய தேவன் மனு உரி எடுத்து பூமிக்கு வந்தாராம். கிறிஸ்மஸ் என்பது நீங்களும் நானும் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒன்று. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது புத்தாடை அணிவது, பலகாரங்கள் சாப்பிடுவது, நண்பர்களோடு பரிசுகளை பகிர்ந்து கொள்வது, அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ். ஆனால் இன்று ஆவியிலே வளர்ந்திருக்கிறோம், கடவுளுக்குள்ளாய் பலப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்மஸை பார்க்க வேண்டிய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறான், இருளில் வெளிச்சம். கிறிஸ்து பிறந்த பொழுது வெளிச்சம் எப்படி ஜனங்களுக்கு வந்தது என்றால், ரெண்டு இடத்திலே அந்த நாட்களில் வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:2 வாசியுங்கள்.
2: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
1: கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஒரு வெளிச்சம், ஒரு நட்சத்திரத்தின் ரூபத்திலே முதலாவது உதிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:9-12 வாசியுங்கள்.
3: அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிழித்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்
1: என்றார். ரெண்டு வெளிச்சத்தை கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஒன்று கிழக்கிலே தோன்றிய நட்சத்திரம், ரெண்டு தேவ தூதர்கள் எல்லாரும் கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வானத்திலே வந்து நின்று பாடல்களை பாடினார்கள். முழு உலகமே அறிந்த ஒரு உண்மை. எபிரே ஆக்கியோன் இதை எழுதும் பொழுது மிக அழகா எழுதுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:1.
2: மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்.
1: வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ தூதர் யாவரும். ஜஸ்ட் இமேஜின், ஆண்டவருடைய வார்த்தை, தேவ தூதர்கள் எல்லாருமே பரலோகத்தை விட்டு எங்க வந்துட்டாங்களாம்? பூலோகத்துக்கு. ஒருத்தர் கூட அங்க இருக்க கூடாது, எல்லாரும் கீழே போயிடணும். என்ன ஒரு பிதாவின் திட்டம் பாருங்க. பாருங்க, முழு மனுக்குலமும் வெளிச்சத்தை பெறும்படி பரலோகத்தில் உள்ள முழு தேவ தூதர்களையும் தேவன் பூமிக்கு அனுப்பிச்சிட்டாராம். தேவ தூதர்கள் யாவரும். தேவ தூதர்களை பற்றி ஒருவேளை ஹாலிவுட் பிக்சர்ஸ்லாம் வேற மாதிரி காட்டுது, ஆனால் உண்மையிலே அவர்கள் பயங்கர பிரகாசம் உள்ளவர்களாய், அவர்களுடைய வஸ்திரமும் அவருடைய ரக்கைகளும் அவருடைய முக பிரகாசமும் மனுஷனால கற்பனை பண்ணி கூட அனிமேஷன்ல கூட பண்ண முடியாத ஒரு பிரகாசம் தான் தேவதூதர்களுடைய பிரகாசம். அவ்வளோ ஏஞ்சல்ஸும் ஒரு மிட் ஹெவன்ல, ஒரு மத்திய வானத்துல வந்து நின்னா எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உலகத்திற்கு ஒளியை கொடுக்க வந்தார். அவர் ஒளியாக வந்தார். நானே வெளிச்சம் என்று சொன்னார், நானே ஒளி என்று சொன்னார். அப்போ கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல என் மைண்ட்ல வந்தது லைட் டு தி வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஏன் இருளில் இருந்தார்கள் மக்கள் எந்த நாட்களில்? 400 வருஷம் இருள், ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாது, தேவன் யாரு தெரியாது, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வெளிச்சம் வந்தது. இந்த ஏரோதின் நாட்களிலே இந்த வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சத்தை தேடி வந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஞானிகள். இந்த ஞானிகள் யார் என்று பலரும் பல விதத்திலே சொல்லுகிறார்கள். இவர்கள் பெர்சிய தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பெர்சிய தேசம் என்பது பெத்லஹேமிலிருந்து அல்லது எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 1,000 மைல்களுக்கு அப்பால் பட்ட ஒரு தேசம். இவர்கள் 1,000 மைலுக்கு அப்பாற்பட்ட தேசத்திலிருந்து எப்படி இங்கே வந்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக தானியேல் சிறைப்பட்டு போன நாட்களில் இருந்தே பெர்சியருக்கும் இந்த யூதருக்கும் தொடர்பு உண்டு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அந்த மேசியா வரும் பொழுது எங்களை விடுதலை செய்வார் என்று அந்த பெர்சிய தேசத்திலே, அந்த சூசான் அரண்மனையிலே, அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். இந்த ஞானிகள் யார் என்றால் philosophers and professors. அவங்க கல்விமான்கள், படித்தவர்கள், அறிவில் தேறினவர்கள். மருத்துவம், இறையியல் மற்றும் விஞ்ஞானம், கணிதம், வானவியல் இவைகளை எல்லாவற்றையும் படித்த, மிகவும் படித்த ஞானிகள். அவர்கள் ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் ஆசாரியர்களின் வேலையும் அவர்கள் செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவ்வளோ ஞானமுள்ள மக்கள், அவர்களுக்கு வானத்தை பற்றிய அறிவும் உண்டு, நட்சத்திரங்களை பற்றிய அறிவும் உண்டு. ரெண்டு காரியம் சொல்றார்கள் அல்லவா, அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜி எப்படின்னா, நட்சத்திரங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு நான் யாரு, நான் ஏன் இங்க இருக்கிறேன், என் முடிவு என்ன, இதைத்தான் அந்த அஸ்ட்ராலஜியில ஒவ்வொருத்தரும் அப்படி கணிப்பார்களாம். அந்த அஸ்ட்ராலஜி சொல்லித்தரும் காரியம். இந்த ஞானிகள் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து படிச்சு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வானத்தில் தோன்ற வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஞானிகள் அல்லவா, புரிந்து கொண்டார்கள் யாரோ ஒரு விசேஷமான ஒருவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று. யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மேசியா பிறந்திருக்கிறார் என்று. ஸோ இவர்கள் பெர்சிய தேசத்தில் இருந்தபடினாலே எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாங்க. தானியலின் 70 வாரங்கள் என்பது யூதர்கள் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒன்று. ஆகவே யூதர்கள் எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணி இப்பதான் மேசியா பிறப்பார் என்று ஒரு நம்பிக்கை கொண்டிருந்த காலத்துல இந்த ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்த உடனே, ஓ, இந்த ஒளி சற்று வித்தியாசமான ஒளி, இந்த யூதர்கள் சொல்லுகிறார்களே ஒரு மேசியா வருவார் என்று, இது அந்த மேசியாவுக்குரிய நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டவுடன் தங்கள் பயணத்தை துவங்கினார்கள். இவர்கள் மூடர்கள் அல்ல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் மேசியா பிறந்திருக்கிறார் என்று வணங்குவதற்கு ஞானிகள் எதை கண்டு பின்பற்றி வந்தார்கள், நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டு பின்பற்றி வந்தார்கள். நான் நேற்றெல்லாம் ரொம்ப யோசித்தேன், 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒருத்தர் வரணும்னா அவங்க எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வரணும் இல்லை. இப்போ மாதிரியா அப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வரணும்னா 1/2 hour கொண்டாந்து விட்டுறாங்க. கோயம்புத்தூர்ல ஏறி சீட் பெல்ட்டை கட்டிக்கிட்டு கொஞ்சம் உட்காந்தா சென்னையில கொண்டாந்து விட்டுறாங்க. இப்போ வந்து அப்படி, அப்போ அப்படி கிடையாது. கடுமையான பாலைவனம், மழை, வெயில், உஷ்ணம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஆகாரம் இல்லாத சூழ்நிலை, இரவில் படுக்க முடியாத நேரங்கள், இப்படி எல்லாம் ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு கஷ்டமான பயணத்தை துவங்கி 1000 மைல்கள் சளைக்காது வந்தார்கள். என்னை ஆச்சரியப்பட வைத்த ஒரு சம்பவம், எத்தனையோ முறை வாசிக்கிறேன், ஆனால் இந்த முறை வாசித்த பொழுது எப்படி ஐயா, 1000 மைல்கள் போறதுக்கு, 1000 மைல் வர்றதுக்கு, 1000 மைல், 2000 மைல். இந்தியாவுடைய லாஞ்சிடியூடின் லென்த் வந்து 2400 மைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறது போல இவங்க நடந்து வந்திருப்பாங்க அந்த பாலைவனத்தில். இடையில கொஞ்சம் சந்தேகம்லாம் வந்திருக்குல்ல, ஏ எதுக்கு நம்ம போகிறோம், உண்மையாகவே இந்த நட்சத்திரம் நம்மளை சரியாகத்தான் காட்டுதா, டவுட்டெல்லாம் வந்திருக்கும். ஆனால் தே டிட்ன்ட் ஸ்டாப், அவங்க நிறுத்தவே இல்லை. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ரட்சகரை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு பாலகனை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு மேசியாவை தேடி. தேடி தேடி தேடி தேடி வந்தாங்க. நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டே வருகிறது, ஒரு வெளிச்சம், ஒரு மாபெரும் வெளிச்சத்தின் இடத்திற்கு நடத்தி கொண்டு வருகிறது. இவர்கள் யூதேயா தேசத்திற்கு வந்த உடனே நீங்க கேட்கலாம், யூதேயாவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு, ஞானிகள் தானே. அப்ப யூதர்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு மேசியா எங்கதான் பிறக்கணும், யூதேயாலதான் பிறக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அவர் ராஜாவாய் பிறப்பார் என்று அறிந்ததுனால நேரம் எங்க போயிட்டாங்க, அரண்மனைக்கு. இவங்க நினைச்சிட்டு போயிருப்பாங்க, இந்த நியூஸ் எங்கெல்லாம் பரவிருக்கும், யூதேயா முழுவதும் பரவி இருக்கும், யூதேயால ஒரே கொண்டாட்டமா இருக்கும், அரண்மனையில ராஜா பிறந்திருப்பார், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா மேசியா எங்க பிறந்தார்னா ராஜாக்கே தெரியல. ஏரோது சொல்றாரு, தெரியல ராஜா எங்க பிறந்திருக்கிறார், மேசியா எங்க பிறந்தார்னா ராஜாக்கு தெரியல. ஒரு ராஜா, உலகை மீட்க வருகிற ராஜா எங்கே பிறப்பார் என்று உலகத்தை ஆள்ற ஒரு ராஜாக்கு தெரியல. இன்னைக்கு அப்படித்தான், உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஞானிகள், புத்திசாலிகள், ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ கோடிகளை கையில வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜா, மீட்க வந்த ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. உடனே சாஸ்திரிகள் எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, ராஜா எங்க பிறப்பார்? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். சரி, யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில பிறப்பார்னு சொன்ன உடனே இந்த ஞானிகள், சரி நாங்க போய் பெத்லஹேமில போய் பார்க்கிறோம்னு கிளம்புனாங்க. பாருங்க, உண்மையாவே இந்த ராஜாவுக்கு ஒரு தேடுதல் இருந்திருந்தா எருசலேமுக்கும் பெத்லஹேமுக்கும் 6 மைல் தூரம் தான் இடைவெளி. இந்த ராஜா கண்டிப்பா இவரே வந்து என்ன செஞ்சிருக்கணும், பார்த்திருக்கணும். இல்ல, அந்த ராஜாவுக்கு இவர் பெத்லஹேமில பிறப்பாருன்னு சொன்னாங்களே சாஸ்திரிகள், வேத பாரகர்கள் எல்லாம், அவங்களுக்குள்ள உண்மையா ஒரு தாகம் இருந்திருந்தா 6 மைல் தூரத்தில் இருக்க பெத்லஹேமில் தானே பிறந்திருக்கிறாரா? இவன் 1000 மைலுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. மேலெல்லாம் புழுதி, பாலைவனத்துல வந்த மண்ணு, அந்த மண் வாசனை, முகம் கருத்து, ஐயோ தண்ணீர் இல்லாமல் முகமெல்லாம் காய்ந்து போய், இரவில தூங்காதனால கண்கள் எல்லாம் கருவளைய விழுந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் வந்திருக்கிறானே, நம்ம ஏன் போய் பார்க்க கூடாதுன்னு யாருக்குமே தெரியல. அதான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில குளிர்ந்து போன ஒரு நிலைமையில ஒளியான கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளாய் மக்கள் சோர்ந்து போன நேரத்துல வெளிச்சமாகிய கிறிஸ்து வந்து பிறந்தார். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தேட்டம் இல்லை, ஆவிக்குரியவர்களுக்கு நாட்டம் இல்லை. எங்கேயோ இருந்த ஞானிகள் 1000 மைல்கள் பயணப்பட்டு, கடுமையான பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்களா? வசனம் என்ன சொல்லுது, என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 10:11 வாசிங்க.
3: அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
1: காணிக்கையாய் வைத்தார்கள். இவங்க வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், They came just to worship the baby. குழந்தையா இருக்கிற இயேசுவை ஜஸ்ட் வணங்குறதுக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு ஆராதனை என்பதை அநேகர் மிக அசட்டையாய் நினைக்கிறார்கள். அதனால வர்ஷிப் தானே போயிட்டு இருக்கிறோம், வர்ஷிப் முடியட்டும், மெசேஜுக்கு போகலாம். அப்படிலாம் சர்ச்சுக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? வர்ஷிப்னா ரொம்ப சீப்பு. ஆனா இங்க 1000 மைல்கள் பயணித்து வந்த ஞானிகள் அந்த வெளிச்சத்தை பார்த்தே வந்தாங்க, வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்கு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். என் அன்பு சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப இலவசமா கிடைச்சிருச்சு, ரொம்ப ஈஸி. நான் தான் யோசிக்கிறேன், நான் என்னைக்காவது 1000 மைல் கடந்து போய் ரட்சிப்புக்கு தேடணும்னா இயேசுவை? இல்ல, நான் பாவியாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இருந்த இடத்துல என்ன அவர் தேடி வந்தார்? யூதர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, அரசர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா இது நிச்சயமாகவே ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹாலலூயா. லைட் டு தி வேர்ல்ட். இன்னைக்கு இருளா இருந்த அந்த நாட்களிலே ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை பெர்சிய தேசத்திலிருந்து வந்த ஞானிகள் கண்டு கொண்டார்கள். மேசியாவை பணிந்த உடனே அவங்க உள்ளத்துல மாற்றம் வந்துருச்சு. தேவன் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நட்சத்திரம் வழி நடத்திட்டு வந்துச்சு. தேவ குமாரனை தொழுது கொண்ட உடனே கர்த்தருடைய கரம் அவங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வசனம் வாசிங்க.
3: பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள்.
1: இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொப்பனத்துல தேவன் பேசவே இல்லை, இல்ல பேசினாரா? அப்படி இல்ல, பைபிள்ல அவங்க ஞானத்தை மொத்தம் டிபெண்ட் பண்ணி வந்தாங்க. ஆனா மேசியாவை வணங்கின பிறகு மேசியா வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க வெளிச்சத்தின் இடத்தில் வந்தால் அந்த வெளிச்சம் உங்களை வழி நடத்தும். ஹாலலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உதித்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டாந்து இங்க வச்சிருக்கு. உங்க குடும்பத்தை அந்த வெளிச்சம் தான் நடத்தும். இன்னைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கல, இந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ளல. What is Christmas? It is light to the world. உலகத்துக்கு வெளிச்சம், அதான் கிறிஸ்மஸ். அப்போ what is my responsibility? என் பொறுப்பு என்ன? இருளான இந்த உலகத்துக்கு நான் எப்படி கொண்டு செல்ல போறேன்? கிறிஸ்மஸ் நாட்கள் என்பது நல்ல பண்டிகை, கொண்டாடுங்கள், துணி எடுங்க, உடுத்துங்க, சந்தோஷங்கள் கொண்டாடுங்கள். பட் the prime focus, முக்கியமான நோக்கம் இந்த வெளிச்சத்தை நான் உலகத்துக்கு சொல்லணும். உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேராவது இருளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு போலனா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது அர்த்தமே இல்லை. லைட் டு தி வேர்ல்ட். அன்னைக்கு எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட உண்மை ஞானிகளுக்கு வெளிப்பட்டது. அந்த ஞானிகள் வெளிச்சத்தை தேடி வந்தாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இவங்க போய் கீழ்த்திசை தேசத்துல எல்லாருக்கும் இந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க ஞானிகள், நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. அவர்கள் மூலம் ஒரு கூட்டம் அந்த வெளிச்சத்தை அறிந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கு தேவனை தேடி வந்தீர்கள், ஒரு வெளிச்சத்தை தேடி வந்தீர்கள். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதிய அந்த வசனத்தின் நிறைவேறுதலாய்த்தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். டேக் திஸ் லைட் டு திஸ் டார்க் வேர்ல்ட். இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு இருளான இந்த உலகத்துல போய் இந்த வெளிச்சத்தை கொடுங்க. அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். ஓகே, இங்க உலகத்துக்கு வெளிச்சம் அதுதான் கிறிஸ்மஸ்னு சொன்னேன். இயேசு பிறந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், மத்தேயு 2:1-2 திரும்ப வாசிங்க.
3: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்.
1: சரி, பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை காணோம். பின்னாடி 9 வசனம் என்ன சொல்லுது?
4: ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
1: பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்ட போது அவர்கள் என்ன சொல்லிக்குது பைபிள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே அவ்வளவு நாள் வழி நடத்திட்டு வந்துச்சு, இடையில அந்த வெளிச்சம் இல்ல, இப்ப இருளாயிருச்சு, பாதையில வெளிச்சம் இல்ல, ஆனா திரும்ப அதை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சான். ஏசாயா ரொம்ப அழகா இந்த வசனங்களை தன்னுடைய புஸ்தகத்துல எழுதியிருப்பாரு. வாசிங்க, ஏசாயா 9:1.
4: ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்.
1: ஏசாயா தன்னுடைய 4 வசனத்திலையும் 4 செய்தி சொல்றார். 1, அது இருண்டிருப்பது இல்லை. எது? செபுலோன், நப்தலி. வசனம் சொல்லுது ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் அந்த செபுலோன் நப்தலி பகுதிகளுக்கெல்லாம் வரும்போது இருண்டு அந்த தேசம் வெளிச்சம், லைட் டு தி வேர்ல்ட். இதுதான் ப்ராஃபெட் ஐசாயாவுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ். 2 வசனம் வாசிங்க.
4: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
1: அந்த மக்கள் எங்க குடியிருந்தாங்களா? மரண இருளின் தேசம். மேசியா இல்லாத வீடு மரண இருளின் வீடு, ஆண்டவர் இல்லாத வீடு மரண இருளின் வீடு, மேசியா இல்லாத தேசம் மரண இருளின் தேசம். அங்கு மிங்குமாய் சில வெளிச்சமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த தேசம் வெளிச்சமா இருக்குது. ஏசாயா தூரத்திலிருந்து பாக்குறார், மரண இருளின் தேசத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் வந்தது, லைட் டு தி வேர்ல்ட். அடுத்த வசனம் வாசிங்க.
4: அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்.
1: எதை பெருக பண்ணினீரா? என்ன பெருகுது? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இட்ஸ் ஜாய் டு தி வேர்ல்ட். உலகத்துக்கே மகிழ்ச்சி. சில வேளைகள்ல சில சத்தியங்களை யோசிக்கும் பொழுது எனக்கும் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். சரி, ஆண்டவர் மகிழ்ச்சின்னு சொல்றாரு, எல்லாரும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியா இருக்குது, எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். நேற்று என் சிந்தையை திறந்தார் ஆண்டவர். சொன்னாரு, இங்க பாரு, எகிப்துல இஸ்ரவேலர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அடிமைகளா இருந்தாங்க. அடிமைன்னா அடிமை தான் இல்லை, அங்க வந்து விடுதலையே கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, விடுதலை செஞ்சு வெளியே கொண்டு, டோட்டல் டெலிவரன்ஸ். ஒன்ஸ் ஈஜிப்ட்ல இருந்து டெலிவரன்ஸ் வந்துருச்சு. ஈஜிப்ட் வாழ்க்கை இருக்கு பாருங்க, பயங்கர அடிமைத்தனம், சவுக்கினால் அடிப்பாங்க, செங்கலுக்கு வந்து வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க, நான் செஞ்சு ஆகணும்பாங்க, அடிமைத்தன வாழ்வு. டோட்டலா டெலிவர் பண்ணிட்டாரு. இப்ப வனாந்திரம் தான், வனாந்திரத்துல சில கஷ்டம் எல்லாம் உண்டு, ஆனா அது பெரிய கஷ்டம் இல்லை. எங்க போயிட்டு இருக்கிறோம்? இது சின்ன சின்ன கஷ்டம், இது சின்ன சின்ன துக்கம், இது சின்ன சின்ன வருத்தம். எதை நினைச்சு சந்தோஷப்படணும்? ஐயா, ஈஜிப்ட்ல இருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன், விடுதலை செஞ்சுட்டேன், நான் எங்க போறேன், நான் காணா. இதுதான் ஒரு பிலீவருடைய ஹார்ட்ல இதுதான் இருக்கணும். இப்ப இருக்கிற பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு என்ன கிடையாது, ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நான் வந்துட்டேன் எகிப்துல இருந்து, நம்பர் ஒன் ஜாய். நான் எங்க போறேன், நான் கானானுக்கு போறேன், நம்பர் டூ ஜாய். இந்த ரெண்டையும் யோசிச்சா இடையில உள்ளதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வனாந்திரத்துல மன்னா சாப்பாடு இல்லை, நான் மன்னா கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியுமா, மன்னா இல்ல, சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்ல, தண்ணி இல்ல, அன்றாட தேவைகளுக்கு தான் அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். இயேசு வந்தது ஜாய் டு தி வேர்ல்ட், a deliverance from Egypt, a promise to Canaan. ஆண்டவர் எகிப்துல இருந்து விடுதலை செஞ்சுட்டு வந்துட்டார், பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஒரு நரகாசுரன் உலகத்துல சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நரகாசுரன் ஆகிய பிசாசு கையில இருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, டோட்டலா டெலிவர் பண்ணிட்டாரு. ஹாலேலூயா, டோட்டல் டெலிவரன்ஸ். அதுக்கு தான் வந்தாரு உலகத்துல, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். கிறிஸ்தவர்களாகி நம்ம அதை நினைக்கல. இப்போ அங்கங்க முளைக்கிற சில காளானை போல பிரச்சனை பார்த்து, ஐயோ இவ்வளவு பெரிய நரகாசுரன், அது கிடையாதுமா, பெரிய சாத்தானுடைய கட்டுல இருந்து உன்னை விடுதலை செஞ்சாருப்பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஹாலேலூயா. எங்க கூட்டிட்டு போறாரு, நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் வாழ போகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். இப்ப பார்க்கறத பார்த்துட்டு சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க, காணாத ஒரு தேசம் இருக்குது. ஹாலேலூயா. சில சமயம் பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். ஒரு ரூம்குள்ள போய் உட்கார்ந்துக்காங்க, ஆண்டவரே இப்ப வெளியே வரப்போறதே கிடையாது, என்னவும் நடக்கட்டும், எப்படியும் சண்டை போடட்டும், எப்படியும் குத்திக்கிட்டோம், எப்படியும் பேசிக்கிட்டோம், வெளியே போக போறதே கிடையாது அப்படின்னு நீங்களே உங்க மைண்ட்ல உங்களை செப்பரேட் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம். கை கட்டி உட்கார்ந்து நான் வெளியே போக போறதே கிடையாது ஆண்டவரே, எனக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது போல உங்க கொஞ்சம் மனசை பார்த்துங்க. அப்படியே பேர்டன் குறையும், பேர்டன் குறையும். அப்புறம் சொல்லுங்க, இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் ஆண்டவரே, பிரச்சனை நான் நினைக்க போறதே கிடையாது, அது பாட்டுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, நீங்க பார்த்துக்கோங்க. அப்படியே அவர் மேல சார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை குறையும். ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்திருக்கும் போது நான் எதுக்கு போட்டு கவலைப்படணும், நான் இனிமே அதை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது, டோட்டலா சரண்டர் பண்ணிட போறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்துல இஃப் யூ கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம், உங்க மைண்டுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படிலாம் சொல்லி கொஞ்ச நேரம் ஜோமெண்ட் எந்திரிச்சு போங்க. ஹார்ட் ரொம்ப லேசா இருக்கும். எப்பெல்லாம் அப்படி ஹெவியா ஃபீல் பண்றேன்னா, ஐ வில் ஷட் மை செல்ஃப் இன்சைட் அ ரூம், உள்ள போய் என்னை அடைச்சிட்டு வெளியே வரவே மாட்டேன். நான் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், பிரச்சனை கிடையாது, இந்த சூழ்நிலைமை இல்லை, இந்த பொறுப்புகள் எனக்கு தெரியாது, இந்த தேவைகள் எனக்கு தெரியாது, நான் பார்க்க போறது கிடையாது, உங்க வேலை உங்க ஊழியம் அப்படி சொல்லி பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படியே உள்ளத்துக்குள்ள நிறையும். ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் உலகத்துல ஒருத்தருக்குமே கிடையாது. ஹாலேலூயா. அங்க நட்சத்திரத்தை பார்த்தப்போ பயங்கர சந்தோஷமா, ஜாய் டு தி வேர்ல்ட். இன்னும் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 2:10 வாசிங்க.
2: தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
1: மிகுந்த சந்தோஷம், கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு உள்ளத்துல வந்தா சந்தோஷம், இயேசு வாழ்க்கையில வந்தா சந்தோஷம், இயேசு ஜீவியத்தை கையில எடுத்தா சந்தோஷம், இயேசு குடும்பத்தை நடத்தினா சந்தோஷம். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடுச்சு. ஹாலேலூயா. அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம்னா நான் மட்டும் அதை எப்படி உள்ள வச்சுக்க முடியும். இட்ஸ் ஜாய் டு தி வேர்ல்ட், முழு உலகத்துக்கு இதான் சந்தோஷம். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வந்தாரு, அவங்க பக்கத்துல ஒரு சின்ன வேலை செய்யற ஒரு பெண். இப்போ வந்து சொன்ன, அம்மா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாவை என் ரட்சகர் ஆயிடுச்சுக்கிட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சா நான் எங்கே போகிறேன் எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுவாருமா, நான் ஜபம் பண்ணுறேன்னு தெரிச்சாலே அடிச்சு உதைப்பாருமா, ஆனால் கூட நான் ஏசப்பாவை விடலம்மா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஜோம் பண்ணணும்னு வந்தேன். அந்த முகத்தில் இருந்த அந்த க்ளோரி பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த சந்தோஷம், ஒரு ஆண்டவர் அறியாத பெண்ணுக்கு இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம், அது எதனால வந்தது, கிறிஸ்து வந்ததுனால வந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் கண்ணீர்ல வாழ்றாங்க தெரியுமா, எவ்வளோ பெண்கள் நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க தெரியுமா, எவ்வளோ பெண்கள் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது வாழ்றாங்க. ஆனா நிலையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்க ஒருத்தர் வந்தாரு, அது வந்து ஜாய் டு தி வேர்ல்ட். ஹாலேலூயா. சத்தமா சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சந்தோஷம். அதை எனக்குள்ள நான் அடக்கி வைக்க மாட்டேன், நான் எடுத்துட்டு போவேன். ஒரு 10 பேருக்காவது இந்த சந்தோஷத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். மூன்றாவதாக அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9:4-5 வாசியுங்கள்.
2: மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
1: அவர்கள் ஆளோட்டியின் கோலை முறித்து போட்டீர். அதுக்கு அடுத்த வசனம் வாசி.
2: அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும்.
1: அதாவது ஏசாயா என்ன சொல்றாரு? கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கிறிஸ்துவோட பிறப்புல. இதெல்லாம் சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆளோட்டின் கோல், நுகத்தடி, இதெல்லாம் என்னது? ஜனங்கள் வாழ்க்கையில பிசாசு வச்ச நுகம், சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஆளோட்டின் கோல் பிசாஸ் என்ன தெரியுமா செய்யறான்? குடும்பங்களை சாட்டை வச்சுட்டு குடும்பங்களை சூறையாடுறான். குடும்பங்களுக்குள் பிரிவினை, பிசாசின் சாட்டை, கணவன் மூலமாய் சாட்டை, மனைவி மூலமாய் சாட்டை, ஆளோட்டியின் கோல், அடிமைத்தனம், நுகத்தடி, பிரச்சனை, போராட்டம், இதுதான் எனக்கு பிசாசின் ஆளுகை. ஆனா வேதம் சொல்லுது எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா? முறித்து போட்டார். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா.
3: மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
1: மீதியானியர் காலத்துல கிதியோன் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்தார், பெரிய விடுதலை ஜனங்களுக்கு. அந்த நாட்கள் அது பெரிய விடுதலையா இருந்துச்சு. எப்படி எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சதை மக்கள் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்பாங்களோ, அதே போல கிதியோன் நாட்கள்ல நடந்த விடுதலைய மக்கள் சொல்லி சொல்லி துதிப்பாங்க. மீதியான் நாட்கள்ல இவ்வளோ பெருசா இருந்த நுகத்தடி, மிலாறு, ஆளோட்டின் கோல முறிச்சு போட்டீங்க ஆண்டவரே. பிசாசின் ஆளுகை முறிக்கப்படும் பொழுது அங்கே சமாதானம் வரும். ஹாலலூயா, அங்கே சந்தோஷம் வரும். சகரியா சொல்லும் பொழுது எழுதுவார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:79 வசனத்தை வாசிங்க.
2: நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான்.
1: இந்த உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? நம்முடைய கால்களை எந்த வழியில நடத்த? ஏற்கனவே இவங்க எல்லாம் எதுல நடந்தாங்க? இருளில் நடந்தாங்க. எங்க நடந்தாங்க? இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இப்ப எங்க நடத்துறாரு? நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை இந்த மாதம் ஆண்டவர் சமாதான வழியில நடத்துவார். ஹாலலூயா. மேசியா பிறந்தார்னா இட்ஸ் லைட் டு த வேர்ல்ட், ஜாய் டு த வேர்ல்ட், அண்ட் பீஸ் டு த வேர்ல்ட். உலகத்துக்கே சமாதானத்தை தரவரு. உங்க குடும்பத்துல தரமாட்டாரா? தரமாட்டாரா? நிச்சயம் தரு. யூ ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவரே, உலகம் முழுசுக்கும் சமாதானம் கொடுக்க பிறந்தீங்க, எனக்கு சமாதானம் தர மாட்டீங்களா? ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது அங்கே தேவாலயத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க. யாரெல்லாம்? சிமியோன், அன்னாள். பாருங்க, இருளான நாட்கள் தான். ஆனா ஒரு மரியாள் என்ற வாலிப பெண் தன்னுடைய பக்தியை காத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை எப்படி ஒரு டீனேஜ் கேர்ள்னு எல்லாருமே சொல்றாங்க மரியாள? இருளின் நாட்கள், ஆனா ஒரு மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு தூதன் சொல்ற அளவுக்கு அங்க ஒரு லைட். யோசேப்பை குறிச்சு வேதம் சொல்லுது, அவர் நீதிமான், அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அங்க ஒரு லைட். ஏன் ராஜாக்கள்கிட்ட போய் நற்செய்தி சொல்லப்படாம மேய்ப்பர்கள்ட்ட போய் தூதர்கள் பேசினாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு சின்ன வெளிச்சம். அந்த இருளான நாட்கள்ல கொஞ்சம் பக்தியை காத்துட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் கூட்டம், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. தேவாலயத்துல ஒரு சிமியோன் என்ற ஒருவர் இருந்தார். இருளான காலம், ஆனா தன் பக்தியை காத்துக்கொண்ட சிமியோன். அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டப்போ அவர் சொன்னாரு, 2:25 வாசிங்க.
4: அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: பாருங்க. தேசமெல்லாம் இருளா இருக்குது, ஆனா ஒருத்தருட்ட பரிசுத்த பேசுறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாட் இஸ் கிறிஸ்துமஸ்? நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? தேசமெல்லாம் இருளா இருந்தா கூட நீங்க ஒரு சின்ன வெளிச்சமா கிறிஸ்துவோட வெளிச்சத்தை உள்ள வாங்கி இருந்தீங்கன்னா உங்க கூட பரிசுத்தாவினர் பேசுவார். பரிசுத்தாவினர் சொல்றாரு, கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? ஐயோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா, எப்படிப்பா பேசியிருப்பீங்க? மரியாளுக்கு தேவதூதன், யோசேப்புக்கு தேவதூதன், ஞானிகளுக்கு நட்சத்திரம், ஆனா சிமியோனுக்கு he was so matured enough to listen to the voice of Holy Spirit. Spiritually matured people ku vision adu idellam kaatamaatar, only word da vasanam da neenga inga dhaan theernu kartharai vali nadathula solltaar kristuva paarkumuna enna seiyamaata marikka maata kaathirukkaru kaathirukkar ethana varsha kaathirupaarla 80 vayasu ayya 81 82 83 84 oru naal vanduchu correct ah solraaru nee innikku po devalayathukku. சிமியோன் தேவாலயத்துக்கு போறாரு, ஒவ்வொரு பிள்ளைவா பிரதிஷ்ட பண்ண வந்திருப்பாங்க. நான் இப்படி கூட யோசிச்சேன், அன்னைக்கு பார்த்து ஒரு பிள்ளை வந்திருக்காது, இயேசு மட்டும்தான் வந்திருப்பாரு போலுக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா சிமியோன் கொஞ்சம் குழம்பிருப்பாருல்ல, ஒருவேளை இயேசுடைய முகத்துல அறிவாகிய ஒளி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதே, அந்த ஒளியை பார்க்கற அளவுக்கு சிமியோனுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கும், திறக்கப்படும். உடனே பிள்ளைய கையில வாங்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தார். பீஸ் டு தி வேர்ல்ட். உலகத்துல உங்களுக்கு எது தெரியுமா சமாதானம்? இயேசு உள்ள இருக்கிறாரு பாரு, அதான் சமாதானம். ஹல்லேலூயா. இங்க சிமியோன் சொல்றான், உங்களுடைய அடியனை சமாதானத்தோட போக விடுகிறார். இயேசு எதுக்கு வந்தாரு? உங்க வீட்டுல இப்ப இருக்கு பாருங்க குழப்படி, அதை தூக்கி போட்டுட்டு சமாதானத்தை கொடுக்க வந்தார். சொல்லுங்க, ஆளோட்டியின் கோலை என்ன செய்வார்? முறிப்பார். நுகத்தடி என்ன செய்வார்? முறிப்பார். மிலாற்ற என்ன செய்வார்? முறிப்பார். எல்லாம் உங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்த எல்லாத்தையும் முறிச்சு போட்டுட்டு, பீஸ் தட் பாஸத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிற புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுக்க தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். லைட் டு த வேர்ல்ட், ஜாய் டு த வேர்ல்ட், பீஸ் டு த வேர்ல்ட், நாலாவது ஹோப் டு த வேர்ல்ட். அதே அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தால், வாசிங்க 2:36-38.
4: ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள்.
1: சரி,
4: ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த
1: வயசு, 84 வயசு, நான் உண்மையா சொல்றேன், ஒரு பேலன்ஸ் எல்லாம் தவறி போகிற ஒரு காலகட்டம் இல்ல, நடக்கிறது கஷ்டப்படுறோம். ஆனா 84 இயர்ஸ்ல எங்க வந்து உட்கார்ந்தாங்களா? தேவாலயத்துல உட்கார்ந்து வாசிமா.
4: 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல்,
1: எப்படியா தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லிருப்பாரு, மா மேசியா வரப்போறான். சிமியான் சொல்லிருப்பாரு, எனக்கு சொன்னார் அன்னாள், நான் கிறிஸ்துவ பார்க்காம மறிக்கவே மாட்டேன். உடனே இவ சொல்லிருப்பாங்க, உண்மையா ஐயா, நானும் இத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன் ஐயா, நானும் அந்த மேசியாவை பார்க்கணும் ஐயா, நான் அதுக்கு தயா காத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே பிதாவே இந்த மேசியாவை நான் எப்படியாவது பார்க்கணும், பார்த்த அடுத்த நாள் நான் செத்தா பரவாயில்ல, இப்படி நிச்சயமா அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க. த கிரேட் ஹோப் ஹேனா ஹேட். அன்னாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எது தெரியுமா? மேசியா. அந்த பெண் மேசியா வந்த உடனே என்ன பண்ணாங்களாம் வாசிங்க,
4: இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து,
1: அவளும் அந்நேரத்தில் என்ன கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலா நடப்பது போல நடந்தாலும் தேவன் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. ரூத் தற்செயலா போன வயல்வெளி யாருடையதா இருந்தது? போவாஸ். பர்ஃபெக்டா கர்த்தரோட மத்து கனெக்டடா இருங்க, தற்செயலா நடக்கிற மாதிரி ஒரு ஆஃபரும் உங்க பொண்ணுக்கு லைஃப் ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலா ஒரு பொண்ணை கொண்டுருவாரு உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலா ஒருத்தர் சந்திப்பீங்க, அங்க ஒரு ஃபேவர் கிடைக்கும், உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் கட்டப்படும். இப்படித்தான் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. தற்செயலா அன்னைக்கு வந்தாங்க அந்த அம்மா, யார பாத்துட்டாங்க? மேசியாவை பாத்துட்டாங்க. அது வரைக்கும் ஜெபம் ஜெபம் ஜெபம், அந்த ஜெபம் வீணாகல, ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா தன்னுடைய புத்தகத்துல எழுதும் பொழுது 6வது வசனம் 7வது வசனம் ஹோப் டு தி வேர்ல்ட் எப்படி என்று எழுதுறார்?
4: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
1: நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
4: கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர்.
1: சொல்லுங்க, அவர் நாமம் ஹோப் டு தி வேர்ல்ட். What does the world expect? உலகம் எதை எதிர்பார்க்குது? வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் யாரால நடக்கும்? அதிசயமான மேசியாவால. அவர் நாமம் அதிசயமானவர்,
3: ஆலோசனை கர்த்தா.
1: உலகம் எதை எதிர்பார்க்குது? ஐயோ, எங்களை வழி நடத்த யாருமே இல்லை. தேசம் எதை எதிர்பார்க்குது? இன்னைக்கு தேசத்தில் நடக்கிறதெல்லாம் தேவ ஆலோசனையின்படி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் தான் ஹோப் டு த வேர்ல்ட்.
3: வல்லமையுள்ள தேவன்,
1: அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் கேன்சர்ல இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய தேவன், வல்லமை உள்ளவர் இருக்கிறாரே, ஒரு வார்த்தை சொல்லி அந்த கேன்சரை சுகமாக்க அவரால் முடியும். அந்த வல்லமை உள்ள தேவன் தான் ஹோப் டு த வேர்ல்ட். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. ஆனா நம்ம நம்பிக்கை யாரு? ஒரு தேவன், ஒரு நித்தியம். இன்னைக்கு உலகத்துக்கு போய் சொல்லுங்க, பணம் கிடையாது. இந்த சூழ்நிலைமையில தான் நித்தியத்தை குறிச்சு உலகத்துக்கு நீங்க பேசணும். பணம் கிடையாது. ஒரு நாள் நான் சொல்றேன், காதுல போ தங்கம் போட்டா கேன்சர் வரும்னு சொன்னா யாராவது தங்கம் போடுவாங்க? இருக்கிற தங்கத்தெல்லாம் கலட்டி என்ன செஞ்சிருவாங்க? வீட்டிலே இருக்க வேண்டாம், ரோட்ல போட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் கூட வரப்போகுது. பைபிள் சொல்லுது தங்கத்தை என்ன செய்வாங்களா, ரோட்ல. இன்னைக்கு காசை வீசி எறிகிறாங்கல்ல, அது மாதிரி தங்கத்தை வீசி எறிய ஒரு நாள் வருமா வராதா? நிச்சயமா வரும், பைபிள் சொல்ற மாதிரி. அப்போ நம்ம நம்பிக்கை அவர் நித்திய பிதா, அதிசயமானவர் தான் அவங்க நம்பிக்கை, ஆலோசனை கர்த்தர் தான் அவங்க நம்பிக்கை, வல்லமை உள்ளவர் தான் அவங்க நம்பிக்கை, நித்திய பிதா தான் அவங்க நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல சமாதான பிரபு, ஹீஸ் அவர் ஹோப், ஹீஸ் த ஹோப் டு த வேர்ல்ட். இந்த நாட்கள்ல கிறிஸ்மஸ் செலிபிரேட் பண்ற நீங்க இந்த உலகத்துக்கு சந்தோஷம், உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வழி நடத்துதல், உலகத்துக்கு சமாதானம், இதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். கிறிஸ்து இயேசு பிறந்த நாட்கள்ல ரெண்டே ரெண்டு வாலிபர்கள், ஒரு யோசேப்பு, ஒரு மரியாள், தே அக்செப்டட் காட்ஸ் வில். ரெண்டு முதியவர்கள், சிமியோன் அண்ட் அன்னாள், தே வெயிட்டட் ஃபார் காட்ஸ் வில். கடவுளுடைய சித்தம் நிறைவேற காத்திருந்தாங்க. எல்லாரையும் சந்தோஷமாய் மாற்றினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு உங்க கையில அந்த வெளிச்சம் இருக்குது. இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போங்க. எத்தனையோ வீடுகள்ல அந்த வெளிச்சம் இல்லை. இந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த வீடுகள்ல ஏற்றி வைங்க. எத்தனையோ இருதயங்கள் இருளடைஞ்சு போயிருக்குது. பிளீஸ் டேக் திஸ் அஸ் அ சேலஞ்ச். அந்த இருதயங்கள்ல வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து நம்மை அழைத்தார், நமக்காய் பிறந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சத்தை ஏந்திட்டு போங்க. உங்க வீடுகள்ல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு. இந்த வெளிச்சம் எனக்குள்ளாய் அடங்கி விடக்கூடாது. இந்த வெளிச்சத்தை தேடி ஞானிகள் ஆயிரம் மைல்கள் கடந்து வந்தார்களே. பாலைவனத்திலே, அந்த சுடு மணலிலே, அந்த இரவின் பனியிலே, எவ்வளோ கொள்ளைக்காரர்கள், கள்ளர்களால் உண்டான தீமை நான் கடந்து அரண்மனையை தேடி வந்தார்கள். அரசனை வணங்குவதற்கு அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றினார். ராஜாவை கண்டார்களே, ராஜாவை கண்டு பணிந்து கொண்டு அவருக்கு வெள்ளை போலம் பொன் தூப வர்க்கத்தை காணிக்கையாய் செலுத்தினார்களே. திரும்பி போகும் பொழுது வழி மாறி வேறு வழியாய் தேவனால் நடத்தப்பட்டார்களே. What a great blessing they had. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். வலதுகரத்தை வைத்து சொல்லுங்க, உலகின் ஒளியே, நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேனப்பா. இந்த ஒளிதான்ப்பா என் வாழ்க்கையில சந்தோஷம். நான் உம்மை கண்டுகொள்ள இருளிலிருந்து என்னை அழைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. He is the light to the world and he is the joy to the world. Hallelujah. மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், ஞானிகளுக்கு சந்தோஷம், மரியாளுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக அவர் பிறந்தாரே. He is the peace to the world. அவர் தான் இந்த உலகத்துக்கு சமாதானம். இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறேன் என்று சிமியோன் சொன்னது போல, என் அன்பு சகோதரி, இந்த ஆண்டவரை உங்க உள்ளத்துல ஒளியாய் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டதுனால இப்ப இந்த இடத்திலிருந்து போகும்போது கூட உங்களை சமாதானத்தோடு தேவன் அனுப்புவார். கோ வித் பீஸ். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த சமாதானத்தை எடுத்துட்டு போங்க. சமாதானம் இல்லாத அந்த உலகத்துக்கு எடுத்து செல்லுங்க. ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லுங்கள். அதற்கு சாட்சியாய் வாழுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் He is the hope to this world. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

வலதுகரத்த ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்க, லைட் டு தி வேர்ல்ட், ஜாய் டு தி வேர்ல்ட், பீஸ் டு தி வேர்ல்ட், ஹோப் டு தி வேர்ல்ட். அதுதான் இயேசு ராஜா. இன்னைக்கு இந்த நாளையும் நீங்க கையில எடுத்துட்டு போறீங்க. இத சும்மா உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க, யாருக்காவது கொடுங்க. இந்த உலகத்தில் உள்ள கலங்கிடும் மாந்தர்களுக்கு, கண்ணீர் தவிக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் பேரொளி, இந்த விடுதலையின் பேரொளி, இந்த மகிழ்ச்சியின் பேரொளி, இந்த நம்பிக்கையின் பேரொளியை எடுத்து போய் சொல்லுங்க. அவர்களையும் மந்தைக்குள்ள சேருங்க. அன்பின் பிதாவே, இந்த வேளையில எங்களை உடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையா இனி பிறந்து ரட்சகரை கண்டுகொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உங்க வெளிச்சம், உங்க சந்தோஷம், ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சமாதானம் இருப்பது போல இவர்கள் இந்த மாதம் முழுவதும் யார் யார் குடும்பங்களுக்குள் கடந்து சென்று இதை சொல்லுகிறார்களோ எல்லா குடும்பங்களுக்கும் நம்பிக்கையின் சந்தோஷம் பிறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ரட்சகருடைய பிறப்பை நாங்கள் அடக்கி கொள்ளாதபடிக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்ல எங்களுக்கு அனுக்கிறது செய்யுங்க. அந்த மேய்ப்பர்கள் ஏழை ஜனங்கள் போய் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபம் பண்ணினார்களே, அது போல உண்மை பிரஸ்தாபிக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிறது செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் அதிகமாய் உண்மை தேட, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நாங்கள் திரும்ப சந்திக்கும் பொழுது புதிய ஆண்டுக்குள் புது மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம், ஏதோ ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டுக்கார ஜி மேஜர்
1: சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜமான நீ.

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையை நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளை இருக்கிறாள். யார் வீட்டிற்குள் வந்து அவளோடு பேச துவங்கினாலும் கண்களை மூடிக்கொள்வாள். தான் அவர்களை பார்க்கவில்லை என்பதால் அவர்களும் தன்னை பார்க்க முடியாது என்று எண்ணிக்கொள்வாள். உணவருந்த உட்கார்ந்தாலும் அவளுக்கு விருப்பமில்லாத உணவு என்றால் கண்களை மூடிக்கொள்வாள். வீட்டுக்கு வெளியே குடும்பமாக காரில் செல்லும் பொழுதும், ஏதாவது ஒரு இடத்தில் காரை நிறுத்தும் பொழுது, தெரிந்த யாராவது வந்து அவளிடம் பேச முற்பட்டாலும் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வாள். தன்னுடைய கண்களை அவள் மூடிக்கொள்வதால் அவள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கோ போய் அவள் ஒளிந்து கொள்வதாக நினைத்துக் கொள்வாள். நாமும் கூட பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை என்ற சூழ்நிலையில் நம்மை யாருமே பார்க்கவில்லை என்று நினைத்து செயல்படுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிட்டோம். அது என்ன? நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் நாம் எங்கே இருந்தாலும், எந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நம்மை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். இதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தேவையோடு தனித்து இருக்கும் பொழுதும், கவலையோடு தனித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தனிமையிலும் நாம் அவரோடு பேசுவதை அவர் கவனித்து கேட்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத செயல்களை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே அவரை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட செயல்களை விட்டுவிடவும் இந்த மாபெரும் சத்தியம் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் வேத புத்தகத்தில், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று ஒரு பக்தன் கூறிய வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இந்த செய்தி நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியா அல்லது நம்மை எச்சரிக்கும் செய்தியா? சிந்தித்து பார்ப்போம்.

அப்போஸ்தலர் 18 அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிய ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகின்ற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அத்தொழில் செய்கின்றவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதெனியாவில் இருந்தும் சீலாவும் தீமத்தோவியும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கின்றேன், இது முதல் புற ஜாதியரிடத்திற்கு போகின்றேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகின்றவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருஷமும் 6 அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கெல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கின்றான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கெல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாயிருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமான படியினாரே, இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தில் நின்று துரத்தி விட்டான். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கெல்லியோன் கவலைப்படவில்லை. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் கலைச்சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்திற்கு போக கப்பலேறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகின்ற பண்டிகையிலே எப்படியாயினும் ஜெருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பலேறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசேரியா பட்டணத்திற்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோக்கியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கெலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித்திருந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும்
வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபோசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகின்றதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான்.

கனி கொடுக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாத மழை, ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 15 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டைக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியப்பட்ட கொடியை போல அவன் எரியப்பட்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த யோவான் 15 அத்தியாயத்தில் 8 வசனம். நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். பை திஸ் மை ஃபாதர் இஸ் குளோரிஃபைட் that you may bear much fruit, so you will be my disciples. மழையை பெறும் நிலம் பலன் தர வேண்டும், நியாயம்தானே? நாம் கடவுளுக்கு கனி கொடுக்கும்படியாகவே கடவுள் நம்மீது தமது ஆசீர்வாதங்களை பொழிகிறார். பின்மாற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் நாம் விடாது கனி கொடுத்துக் கொண்டே இருத்தல் அவசியம். இதுவே பின்மாற்றமில்லாத பாக்கியமான வாழ்வின் ரகசியம். மழை என்பது கடவுளின் ஆவியானவரையும் கடவுளின் வார்த்தைகளையும் கடவுளின் கிருபையையும் குறிக்கும். மூன்று காரியங்களை இவற்றை நாம் சற்று கவனமாக இன்று பார்ப்போம். முதலாவது, மழை என்பது கடவுளின் ஆவியானவரை குறிக்கும். நாம் கடவுளின் ஆவியானவரை பெறுவதால் நாம் இருவிதமான பலன் தர வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம். முதலாவது நமது குணம், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் ஆகியவை ஆவியின் கனிகள். சோ ஆண்டவருடைய மழையை, ஆவியின் மழையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது குணத்திலே இவ்விதமான வெளிப்பாடுகள் காணப்பட வேண்டும். இக்கனிகளை தரவே ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டார். ஆவியை பெற்றும் மாம்சத்தின் கிரியைகள், அதாவது ஊனியல்பின் செயல்கள், கலாத்தியர் 5:19-20-21 சொல்லப்பட்ட அவைகளையே நாம் செய்து கொண்டிருப்போமானால் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையுமே நாம் முளைப்பிக்கிறவர்களாய் இருப்போம். ஆவியான் அருள்மாறி நம்மேல் பொருளைப்படுவதற்கு இரண்டாவது நோக்கம் நம்மை கிறிஸ்துவுக்கு உத்தம சாட்சிகளாய் மாற்றுவதற்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அப்போஸ்தலர் 1:8 என்கிற வசனம், பரிசுத்தாவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தூய ஆவியை பெற்றும் நற்செய்தியை அறிவிக்க சோம்பலும் அசதியுமாய் இருப்பவன் ஆண்டவருடைய மழையை வீணே பெற்றவன் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, திருவசனத்தையும் நாம் மழைக்கு ஒப்பிடலாம். உபாகமம் 32:2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆம், திருவசனம் தேவனிடத்திலிருந்து வருகிற மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
திருவசனத்தை பெறுகிற நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கடவுளுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 பார்க்கிறோம். திருவசனத்தின்படி செய்கிறவனே, அதை கேட்கிறவன் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று யாக்கோபு தன்னுடைய 1 எழுதியிருக்கிறார். தவறாமல் ஆலயம் சென்று ஒரு கூட்டமும் விடாமல் பங்கு பெற்றும் வளராத குள்ள விசுவாசிகள் தான் இன்று நிறைய பேர். கற்ற சத்தியத்தை கை கொண்டால்தானே வளர்ச்சி. வசனம் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும், அத்துடன் நாம் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வசனம் நம்மை கட்டி எழுப்பும். 3வது, மழையை நாம் கடவுளின் கிருபைக்கு இணையாக்கலாம். எசேக்கியல் 34:25-27 இது மிகவும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன், ஆண்டவருடைய கிருபை. அதனுடைய முடிவுதான் நம் எல்லாருக்கும் விருப்பமான அந்த வாக்கு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். கடவுளின் கிருபையாகிய மழையை பெற்றும் பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது. அதைத்தான் பவுல் சவால் விட்டு ரோமர் 6:1 சொன்னான், நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ கூடாதே என்று சொன்னான். கடவுளின் கிருபையின் மேல் நாம் திடமாய் சாய்ந்து கொண்டு சாத்தானின் சோதனை ஒவ்வொன்றிற்கும் மறுப்பு தெரிவிப்பதற்காகவே ஆண்டவருடைய அருள்மாரியாகிய கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பாவத்திற்கு கீழ்பட்டிருக்க கூடாது, பாவத்தில் நீடித்திருக்க கூடாது, பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் தந்துவிடக்கூடாது. கிருபை என்றாலே பாவத்திற்கு மறுப்பு தெரிவிக்க தேவன் நமக்குள் வைக்கிற அவருடைய பலமே. அப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 6:7-8 ஒரு அருமையான வசன பகுதி உண்டு, அதை நான் வாசிக்கிறேன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது கடவுளால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அளவில்லாமல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தடையில்லாமல் திருவசனம் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தாராளம் ஏராளமாய் கிருபை அவர் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மில் யாரும் கனி இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல், அவருடைய கிருபையில் வளராமல் இருப்பதற்கு நியாயமே கிடையாது, கிடையவே கிடையாது. எனவேதான் டேனியல் வெப்ஸ்டர் என்று 18வது நூற்றாண்டு பக்தன் இவ்வளவு அழகாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலை பாடினார். நாமும் தினமும் அந்த பாடலை நம்முடைய வாழ்க்கையிலே பாடி இந்த ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்குவோம்.

Mercy drops round us are falling, but for showers we plead. நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமுமானவரே, எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தினாலும் அளவு கடந்த கிருபையினாலும் ஏராளம் தாராளமாய் வசனமாகி உம்முடைய மழையை, ஆவியானவராகிய உம்முடைய மழையை, தேவ கிருபையாகிய உம்முடைய மழையை என்னாலும் நீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு நிறைவாய் உம்முடைய மழையை பெற்றிருக்கிற நிலமாகிய நாங்கள் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பித்து உம்மை ஏமாற்றி விடாதபடிக்கு, உமக்கு வருத்தம் உண்டாக்கி விடாதபடிக்கு, உம்மிடத்தில் பெற்ற பலனுக்கேற்க நாங்களும் பலன் தர, சாட்சியாயிருக்க, ஆவியின் கனிகளை எங்கள் குணங்களிலே வெளிப்படுத்த, உம்முடைய கிருபையில் சார்ந்திருந்து பாவத்தின் மேல் வெற்றி பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அருள் ஏராளமாய் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த மலையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யவில்லை. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளிலே, எங்களுடைய சமுதாயங்களிலே, எங்களுடைய நாட்டிலே, அகில உலகத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பெற்றிருக்கிற நாங்கள் அதற்கேற்ற பிரதிபலனை தர எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:9 முதல் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மையானவர்களை கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்கள் நம்முடைய நன்மைக்காகவே, நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் சகலத்தையும் அனுமதிக்கிறார். ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலத்தை நன்மையாய் செய்கிறவர், தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறவர். நமக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்க்கல, நம்முடைய திறமைகளை பார்க்கல, நம்முடைய தப்புதங்களை பார்க்கல, எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்து, ஓ வேதம் சொல்வது நம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னால், பாவியாய் இருக்கும் போதே ஆண்டவர் நமக்காக மரிச்சாருன்னா நம்ம மேல ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. அந்த தகப்பனை சேர்ந்து பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்களில் அதிகமாய்

எங்கள் முன் சென்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே, எங்களுக்கு முன் சென்று தடைகளை உடைக்கிறவரே, ஹல்லேலூயா, அவர் நமக்கு முன் செல்கிறவர். அன்பு சகோதரனே, சகோதரியே, பலவிதமான தடைகளை சந்தித்து வாழ்க்கையில் அடுத்தடி செல்ல முடியாதபடிக்கு அநேக தடைகள் நெருக்கி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் தடைகளை உடைக்கிறவராய் உனக்கு முன்பதாய் போகிறார். தடைகளை உடைக்கிறவராய் உனக்கு முன்பதாய் போகிறவராய், நன்மை செய்கிறவராய் உமக்கு முன்பதாய் போகிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறப் போகிறது. ஓ அவாந்தர வெளியே போல் இருக்கிற வாழ்க்கை இந்த நாட்களில் நீரூற்றாய் மாற போகிறது. ஏனென்றால் நம்முடைய தகப்பன் சகலத்தை நன்மைக்காய் செய்கிறார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே, தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரம தகப்பன் நமக்கு அதிக நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லா உலர்ந்த எலும்புகளை கத்த இந்த நாட்களில் உயிரடைய பண்ணுகிறார். எல்லா உலர்

பிடிக்கைகள் பாதை சேவைப்படுத்துகிறவரே, கோணலை சேவையாக்குகிறவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தகப்பனே.

0: தகப்பன் சகலத்தின் நன்மைக்காய் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம்.
1: அவர் எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ரோயி நம்மை காண்கிறவர், எகோவா ராஃபா நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அந்த நல்ல தேவனை உயர்த்தலாமா? நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த அற்புதங்கள் நடக்க போகிறது. இந்த நல்ல பகல் வேளையில, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அநேகரை கர்த்தர் தொட போகிறார், அநேகரை கர்த்தர் விடுவிக்க போகிறார், அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. இயேசு அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல பரிசுத்தர் இல்லை, அவரை போல மீட்பர் இல்லை, அவரை போல இரட்சகர் இல்லை, அவரை போல வேறொருவர் இல்லை. அந்த நல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து, எத்தனை பேர் சொல்றீங்க உம்மால ஆகாதது எதுவும் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வாய்கள் திறந்து சொல்லுங்க, அப்ப உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை, உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சர்வ வல்லவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், முழு உள்ளத்தோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.

அவர் நம்மை காண்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்முடைய வேதனையை காண்கிறவர். யார் நம்மை காணாவிட்டாலும் அவர் சகலத்தை பார்க்கிறவர். அறிக்கை செய்யும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. நம்மை காண்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் அவரை உயர்த்தி மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம்.

அந்த வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது சரீரங்களுக்குள்ள தேவனுடைய மகிமையுள்ள கரம் இறங்குகிறது. தழும்புகள் பாய்ந்த தழும்புள்ள கரம், ஆணிகள் பாய்ந்த கரம் இப்பொழுதே மீண்டும் சொல்லுகாமே சுகம் உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. அவர் பரம வைத்தியர், நம்மை சுகமாக்குகிறவர், நம்முடைய பரிகாரி. மீண்டும் சொல்லுங்க, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரங்களில் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சுகமாக்குகிற யெகோவா ராஃபாவுடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் இறங்கி அசைவாடி கொண்டிருக்க அசைவாடி கொண்டிருக்கள். கரங்களை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, கைகளை தட்டி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. சொல்ற இப்பொழுதே தேவ மகிமை ஒவ்வொரு சரீரங்கள் மேல, பலவீன பகுதிகள் மேல, பலவீன பகுதிகள் மேல கர்த்துடைய வல்ல கரம் இறங்கி கொண்டிருக்கள். நல்ல கைகளை தட்டி சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, தேவ பிரசன்னம் தேவ மகிமை நிறைவாய் நம்மை நிரப்புவதாக. நல்ல கைகளை தட்டி

தேவன் மகிமைக்கு பாத்திரரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே. துதிகளை ஏற்றுக்கொள்ள பாத்திரரே. ஆராதனையை பெற்றுக்கொள்ள பாத்திரரே. மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரரே. கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.

எல்லா கன மகிமைக்கு பார்த்திருக்கிறே, எல்லா புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள பார்த்திருக்கிறே, மேன்மைக்கு பார்த்திருக்கிறே, சகலத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவரே. ஓ பார்த்திர ஓ ரபாபாலே, நீ பார்த்திரே, நீ மகிமை உள்ளவர். தலைக்கு மேல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீ பார்த்திரர், நீ மகிமை உள்ளவர், நீ துதிகன மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்திரர். நீ ஒருவரே தகுதி உள்ளவர், ஆராதனைக்கு தகுதி உள்ளவர், எல்லா புகழ்ச்சிக்கு தகுதி உள்ளவர், எல்லா மேன்மைக்கு தகுதி உள்ளவர், எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திரர். உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஒரே ஒரு விஷய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் எல்லா கன மகிமைக்கு பார்த்துரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் ஆண்டவர் எல்லா கன மகிமைக்கு பார்த்துரு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அவர் மட்டும்தான் எல்லா கன மகிமைக்கு பார்த்துரு, அவர் ஒருவரே எல்லாம் ஆராதனைக்கு பார்த்துரு சொல்லுங்கப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா சொல்லுங்க. இந்த பகல் வழியில உண்மை உயர்த்துறோம் ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம்ப்பா, உங்களை மாத்திரம் உயர்த்துற சொல்லுங்களேன், உங்களை மாத்திரம் உயர்த்துற சொல்லுங்களேன். உங்களுடைய நாமத்தை உயர்த்துறோம்ப்பா. எல்லா முழங்கால்கள் முடங்குகிற நாமத்தை, எல்லா நாவுகள் அறிக்கை செய்கிற நாமத்தை, ஓ நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுங்களேன். உங்களுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற, உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறவர் சொல்லுங்க. உயர்த்துகிறப்பா, ஒரே ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி சொல்ல போறேன். பார்த்து ஒருவர் மாத்திரப்பா.

There is none like you, Lord. உம்மை போல ஒருவர் இல்லை அப்பா. உம்மை போல வேறொருவர் இல்லை. நீ பாத்திரர், மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மாறாதவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்கப்பா. நீர் பாத்திரர், மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், எல்லா ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரர், எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9:22. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவிற்கு மிஷினரியாக வருவதற்கு முன் ஜப்பானிலே மிஷினரியாக ஊழியம் செய்தார். ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. எனவே ஏமி தன்னோடு மிசாக்கி சான் என்ற ஒரு பெண்ணையும் மொழிபெயர்ப்புக்காக கூட்டிச் சென்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏமியிடம், மேற்கத்திய ஆடைகளை அணியாமல் ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற உடையை அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள். ஆனால் ஏமியோ தன்னால் குளிரை தாங்க இயலாது என்றும், தன்னுடைய நரம்பில் இருந்த ஒரு பிரச்சினைக்காகவும் மேற்கத்திய ஆடைதான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று கூறி ஜப்பானிய ஆடையை அணிய மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் இந்த இரண்டு பெண்களும் நோய்வாய்ப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்து ஜெபித்து வர சென்றனர். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று ஏமிக்கு சொல்லப்பட்டது. ஏமி கார்மைக்கேல் அந்த சகோதரியிடம் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை பற்றி கூறி, நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த வியாதிப்பட்ட சகோதரி பேச்சை மாற்றி, ஏமி தன்னுடைய கையில் அணிந்திருந்த கம்பள கையுறையை காட்டி, அது எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த சகோதரி இடைமறித்து ஏமியின் ஆடைகளை பற்றி அன்று விசாரித்ததால் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் போனது. ஏமி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது தான் அணிந்திருந்த மேற்கத்திய ஆடைகள் சுவிசேஷம் சொல்லும் வாய்ப்பை பறித்ததால் அன்று முதல் இனி மேலை நாட்டு ஆடைகளை அணியக்கூடாது என்று முடிவெடுத்து ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற ஜப்பானிய தேசிய உடையை அணிய ஆரம்பித்தார். தன்னுடைய ஆடை சுவிசேஷம் சொல்ல இனி ஒருபோதும் தடையாய் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்தியா வந்த பிறகும் ஏமி கார்மைக்கேல் திருநெல்வேலியில் ஊழியம் செய்தபோது தமிழ் பெண்களைப் போல சேலை உடுத்தி கொண்டார்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் தங்களைப் போலவே உடை உடுத்தி இருந்ததால் அநேக பெண்கள் தயக்கமின்றி அவரிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனும், நான் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்த பலவீனருக்கு பலவீனனைப் போல ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவித்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்வதற்கு நமது பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுத்தால் தேவன் நம் மூலமாக அநேகரை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:1-முதல் வசனத்திலிருந்து 20 வசனம் முடிய ஒரு பகுதியாக நாம் வாசிப்போம். இங்கு நாம் பார்க்கிறோம், பிலாத் இயேசுவை அடித்து போர் சேவர் முள்முடியினால் பின்னி அவர் சிரசில் மேல் வைத்து சிவப்பு அங்கியை உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத் அவரை மறுபடியும் வெளியிலே கொண்டு வந்து பிரதான ஆசாரியிட்டும் சேவர்ட்டையும் ஒப்பு கொடுக்குறார். என்னென்னு ஒப்பு கொடுக்குறேன்னா, இந்த மனுஷன்கிட்ட ஒரு பாவத்தை நான் அறியனேன்றார். இயேசு பிரதான ஆசாரியும் சேவரையும் கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களோ இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். அவன் கூட ஆண்டவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லைன்றத கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு புறஜாதியான். ஆனால் யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னாங்க. அதுக்கு ரீசன் சொன்னாங்க. என்ன ரீசன்னா, 7 முக்கியமான வசனம், யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறபடியால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார். இதை குறித்து நான் ஒரு சண்டேயில் செய்தி கொடுத்துருக்குறேன், அதை வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள். லார்ட்ஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் போட்டிங்கன்னா அந்த யூடியூப்பில் வரும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். உண்மைதான், அவர்கள் சொன்னது உண்மைதான். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஏசாண்டவர் முன்குறிக்கப்பட்டவராக அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாண்டவர் பிறப்பதற்கு முன்பே யூதர்கள் பின்பற்றி வந்த அந்த நியாயப்பிரமாணம், 5 இன்னும் மோசே எழுதின தீர்க்க தரிசனங்கள், இந்த புத்தகத்திலெல்லாம் யாரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மேசியாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று நேரடியாக சொல்லாமல், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நம்ம அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவர் சமாதானத்தின் தேவன், அப்படி பல பேர் அவர்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய 2 வருகையும் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் என்ன செஞ்ச ஏத பட்டிருக்கிறது. அதை நாம் அவங்க அறியலை, இன்றைக்கி அவங்க அறியாமல் தான் அவங்க அதை சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின்படி இவன் என்ன செய்கிறான், பிதாவை வந்து இப்போ குமாரன், தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான், பிள்ளை என்று சொல்கிறான். நான் வந்து டைரெக்டாக ஆண்டுடைய பிள்ளைப்பா அப்படின்னு சொல்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் அவங்களுடைய அறிந்த உண்மை. அதனால இன்றைக்கி அதன் அடிப்படையில் தான் அவரை வந்து சிலுவையில் அறையிறாங்க, அறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே பிரதான ஆசாரிகள் அதுதான் சொல்கிறாங்க, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். அந்த நியாயப்பிரமாணம் ஏன், அந்த நியாயப்பிரமாணம் இப்படியாக சொல்கிறது, பிதா வேற குமாரன் வேற என்று. குமாரனையும் பிதாவையும் பற்றி தான், பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்றத அவங்க என்ன செய்யல, அறியவே இல்லை. இதை பார்க்கும்போது உலகத்தில் நான் பல ரெஃபரன்ஸ் அந்த சண்டே செய்தியில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கேளுங்க தயவுசெய்து. உலகத்தில் வந்து பல பாகத்தில் பல இடங்களிலே அநேக தீர்க்க தரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே. அப்போ அவங்கவுங்களுடைய வேத புத்தகத்திலே அவங்கவுங்கள அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறதை அழகாக நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் அதை பற்றி அப்போஸ்தலரில் சொல்கிறார் ஒரு இடத்துல. அதில் பவுல் குறிப்பிடுகிறார் அப்போஸ்தலர் 17:28-27 இந்த அத்தானியா பட்டணத்தில் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்கிற அந்த மாஸ் மேடையை பார்த்து சொல்கிறாரு. அவர் அப்படியே அந்த டைலாக் சொல்லிகிட்டே வர்றார், ஏனெனில் அவருக்கு நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம் இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் தாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார் அங்கே யா எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த அத்தானியா பட்டணத்தில் இருக்கிற புலவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சில நூல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, சில வேதங்களை எழுதிக்கிறார். அப்போ தான் சொல்கிறார், உங்கள் புலவர்கள் சிலர் அவருடைய என்ன யாருடைய, இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கு.

வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை எடுக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அப்போ ஓன் தேசத்தில், அதே தான் இன்றைக்கி நம்ம தேசத்தில், நம்மளுடைய நாட்டில், நம்முடைய மதத்தில் அநேகருக்கு முன்பாக இருந்த வேத நூல்கள் நான்கு, ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம், அதுலேயும் இயேசுவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நான் வந்து விரிவான ஒரு செய்தியை நான் சண்டேயில் கொடுத்துருக்குறேன். அது தயவுசெய்து கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த நியாயப்பிரமாணத்தின் படி அவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க வேறு எதுக்கும் அவங்க வந்து இயேசு வந்து சிலுவையில் அறையில, அவர் தேவனுடைய குமாரன் தான் தான் அறியாமலே இருக்கிறாங்க. தேவனுடைய குமாரன் தான், அவர் தான் பாவத்தை போக்குறதுக்கு வந்த பிரஜாபதி, அவர் தான் உலகத்தை மீட்க வந்த மேசியா என்பதை அறியாமல், இன்றைய வரைக்கும் அறியாமல், இன்றைக்கி அநேக யூதர்கள் அந்த அழுகை சுவரில் போய் என்ன செய்கிறாங்க, முட்டிக்கிட்டு அழுகுறாங்க, மேசியா வாங்க வாங்கன்ட்டு. அன்பாவில்லையே, இன்றைக்கி இதுதான் உலகத்தினுடைய நிலவரம். ஆனால் பிளாத்து அறிந்து வச்சுருந்தான், இவர் ஒரு பாவத்தையும் செய்யலையே, இவர் யூதருடைய ராஜாவாக இருக்கிறாரே, உங்களுக்கெல்லாம் இஸ்ரேவேல் ராஜாவாக இருக்கிறாரே, இவர் ஒரு பாவத்தையும் செய்யலேன்னு அறிஞ்சிருக்கிறான். ஆனால் இஸ்ரேவேல் மக்களோ, யூத மக்களோ, சொந்த மக்களோ அதை அறியவில்லை, அவரை ஒப்பு கொடுத்தாங்க. அப்புறம் பாருங்கள், அடுத்தது அந்த டயலாக் அப்படியே வந்துட்டுருக்குது. பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்று, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று எனக்கு உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். ஏசாண்டர்கிட்ட கேட்குறான், இவங்கெல்லாம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொன்னவுடனே, என்னப்பா இவங்க உன்னை போய் சிலுவையில் அறையும் சொல்கிறாங்க, என்ன செய்யறது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றுமே மறு உத்தரவு சொல்லவில்லை. இன்னைக்கு இயேசு மறு உத்தரவு ஒன்று சொல்லவில்லை. ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீ எங்கிருந்து வந்தவன் என்றான், அதற்கு இயேசு மறு உத்தரம் சொல்லவில்லை. இயேசாண்டவர் அநேக இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நாம் அந்த மாதிரி இருக்க முடியுதா நம்மளால்? நம்ம வாயாலே நம்ம கெட்டு போகிறோம் அன்பாங்களே. இந்த வாய் தான் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. இன்றைக்கி இயேசாண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். அதில் தான் பேதுராக குறிப்பிட்டுக்கிறார். ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடுத்தும் போது பயம் உறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செயலுக்கு தன்னை என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார் என்று ரெண்டு பேதரில் அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பவன்லே, இன்றைக்கி அதெல்லாம் வாய் வையப்படும் போது பதில் வையாமலும்ன்றார். ஏன் அதை பதில் வையலை, ஏன் பதில் பேசலை? இன்றைக்கி அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவர் வையப்படும் போது 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் என்று. இன்றைக்கி நாம் பதிலுக்கு பதில் பேசி இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஆவியை எழுந்து போகிறோம். இன்றைக்கி பிசாசுக்கு ஆவிக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி சண்டை சச்சரவுக்குள்ளார கொண்டு போகுது. குடும்பத்துக்குள்ளே அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வாயினாலே இன்றைக்கி வீணாக போயிட்டுருக்குறாங்க. அன்பாவில்லை, அதை இது நினைக்கும் போது எனக்கு ஒரு புத்தகம் தான் ஞாபகம் வருது. ஜாயிஸ் மேயர் அந்த அம்மா ஊழியக்காரம்மா எழுதிடுறாங்க, நானும் என் பெரிய வாயும் என்று. பெரிய வாயும்னு சொல்லிக்கிறாங்க, நானும் என் பெரிய வாயும். வாங்கி படிங்க எல்லோரும். அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா நம்ம வாயெல்லாம் சின்னதாக போயிடும். ஏன்னா உடனே நம்ம பதில் சொல்லிடுறோம், எடுத்தவங்க அவுத்தன்னு பேசுகிறோம், அடுத்து செவத்தில் அடித்த பந்து மாதிரி நம்ம வாயை திறந்துடுறோம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் திறக்க வேண்டிய இடத்துல தான் திறந்தார், மற்ற நேரத்தில் அவர் வாயே திறக்கவில்லை என்று போர்க்கிறோம். அதை நம்ம கற்றுக்கிறோமா? இன்றைக்கி அடுத்தது அவர் சொல்கிறார், இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு அதிகாரமும் இராது, ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டுன்றார். அப்போ பரத்திலிருந்து தான் எல்லா அதிகாரமும் நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி இன்றைக்கி யார் ஆட்சி ஆண்டாலும் சரி தான், இன்றைக்கி இந்தியாவை ஆண்டாலும் சரி, அமெரிக்காவை ஆண்டாலும் சரி, இந்த ரஷ்யாவை ஆண்டாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டை ஆள்கிற யாராக இருந்தாலும் சரி, பரத்திலிருந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களால் நம்ம மேலே ஆளுமை பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால் அதனால்தான் யார் ஆண்டாலும் சரி, ராம ஆண்டாலும் சரி, ராவன் ஆண்டாலும் சரி, கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லணும் நம்ம. யார் எப்பேற்பட்ட கொடுங்கோல் அரசன், இல்லை கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், இல்லை அநியாயமான லஞ்சக்காரர்கள் ஆண்டாலும் நன்றி தான் சொல்லணும் ஆண்டவருக்கு. ஏன், வேறு வழி கிடையாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்ததுனால அவங்க ஆள்றாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பும்படி, மனம் திரும்பாத்து திரும்பாத்து யாருடைய பொறுப்பு, ஆண்டுடைய பொறுப்பு. அவன் மனம் திரும்பி நல்லபடியாக அவன் ஆண்டாக்கா அதுக்குண்டான ஆசீர்வாதம் அவனுக்கு கிரீடம். இல்லை மணியாய் அநியாயமாக ஆண்டாக்கா மக்கள் பணத்தை எடுத்து இன்றைக்கி பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருந்தானாக்கா அதுக்கு தகுந்த ஆக்கணி தீர்ப்பு அவனுக்கு. ஆனால் நாம் என்ன செய்யலாம், அவங்கள எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுக்கலை,

அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுனால அதுதான் இவர் சொல்கிறார். பிலாத்தை பார்த்து, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்ற. அப்போ பரத்திலிருந்து தான் இன்றைக்கி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அன்பார்களே. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் முறுமுறுக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம முறுமுறுத்தோம் இல்லை குறை சொன்னாலே பரத்திலிருந்து பரத்தையே நம்ம குறை சொல்கிற மாதிரி. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் அவங்கள என்ன செய்கிறார், நியமிக்கிறார். அதனால் நம்ம அதை அவங்கள ஆசிர்வதிக்கணும் ஒழிஞ்சி அவங்களுக்கு நம்ம குறை சொல்லவோ தூத்தி திரியவோ நம்ம திட்டவோ மற்ற புறஜாதிகள் செய்கிற அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம தெளிவாக கற்றுப்போம். அடுத்தது என்ன செய்கிறாரு, அந்த அப்படியே அந்த டைலாக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இரண்டு பக்கத்தில் ரெண்டு சீஷ இது சிலுவையில் கல்லறையில் அறைந்தாங்கன்னு போட்டுரு. 18 வசனம் என்ன சொல்லுது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோடு கூட வேறு இரண்டு பேர் இரண்டு பக்கங்களில் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதினான், சிலுவையின் மேல் போட்டு வித்தான், அதில் நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினான். பாருங்கள் ரெண்டு காரியம், இது பெரிய வரலாற்று பூர்வமான ஒரு உண்மை. நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா, அது எந்தெந்த பாஷையில் எழுதினாருன்னாக்கா எபிரேயர், கிரேக்கு, லத்தின், இந்த மூணு பாஷையிலையும் எழுதி அந்த சிலுவையில் இயேசுனுடைய சிலுவையிலே அவர் என்ன செஞ்சார், நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று அவர் அடையாளம் காட்டும்படியாக அந்த காரியத்தை எபிரேய எழுத்திலும் லத்தின் எழுத்திலும் கிரேக்க எழுத்திலும் எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது அன்பாவில். இது வந்து சாதாரணமாக அவன் எழுதலை, ஆண்டவர் யூதருடைய ராஜா என்று அழைக்கப்படுவார், ஆனால் அவர் தான் உலகத்துக்கே ராஜான்னு நான் அன்றைக்கி சொன்னேன். யூதருக்கு மட்டும் இல்லை, அவர் யாருக்கு ராஜா, உலகத்துக்கே அவர் தான் ராஜா. அந்த சராசரத்துக்கும் அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கும் அவர் தான் ராஜா, பூலோகத்துக்கும் அவர் தான் ராஜா. அதனால்தான் இன்றைக்கி அவருடைய அடுத்து நம்ம பின்பகுதியில் ரெண்டாவது பகுதியில் நம்ம அதை நம்ம தியானிப்போம். அந்த அந்த காரியம் இயற்கையாகவே அவனை அமைந்தது. இது ஒன்றும் யாரும் ஏறுவதுகிட்ட போய் சொல்லலை, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பிலாத்துக்கிட்ட, சாரி ஏறுவதுன்ற பிலாத்துக்கிட்ட போய் சொல்லலை, இந்த மாதிரி நீ ஒரு விலாசத்தை எழுதி வையன்னு. ஏன்னா மற்ற கல்லறைகளுக்கு எந்த விலாசமும் அவன் என்ன செய்யலை, எந்த போர்டும் வைக்கலை, யாரும் இவங்க யாருன்னு அடையாளம் காட்டவே இல்லை, அவங்க கல்லர்கள். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் ஒரு குற்றத்தையும் காணோம் என்றதுனால, அவன் ராஜா என்று அங்கீகரித்ததுனால, இவர் யூதருக்கு ராஜாதான் என்று அங்கீகரித்ததுனால அவன் இப்படியாக எழுதுகிறான், நசரேனாகி இயேசுன்னு எழுதுனான். வெறும் இயேசுன்னு எழுதலை, நசரேனாகி. ஏன்னா இந்த யூதர்களுடைய வேத வாக்கியின்படி நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று சொன்னாங்க. ஆனால் இந்த நாசிரியத்தாகிய இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துன்னு, நசிரேயன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று அர்த்தமா. நசிரேயன் என்றால் என்னது, அது ஊர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நசிரேயன்றது ஒரு ஊர், அந்த யூதர்கள் ஆளுமை செய்யும்போது அது ஒரு ஊர் பட்டணமாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து அவர் வந்ததுனால அவனை நசிரேயன் என்று அழைத்தார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது என்றால், நசிரேயன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன். நமக்கு அதுதான் அந்த நசிரேயனுடைய அர்த்தம். அதனால் நசிரேனாகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பாருங்கள், இன்றைக்கி பிசாசு நடுங்குவான். அது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வெறும் இயேசுன்னு சொல்கிறத விட நசிரேனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன்னை விரட்டுன்னு சொல்லுங்கள், பிசாசு பயப்படும். ஏனென்றால் நசிரே இயேசுன்ற அந்த யூதர் காலத்தில் இயேசுன்னு பேர் வச்சவன் எத்தனை பேர் இருந்தான், சின்ன இயேசு, அந்த இயேசு, இந்த இயேசுன்னு. ஆனால் நசிரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும்போது பிசாசு நடுங்கும் அன்பானே. இன்றைக்கி பாதாளம் நடுங்கும். ஏனென்றால் அவன் வேர் பிரிக்கப்பட்டவன், நசிரேனாய் இருந்தார் என்று அந்த காரியத்தை குறிக்கும்படியாக இதெல்லாம் தானாக நடந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்டது தான் இன்றைக்கி அந்த பிலாத் என்ன செஞ்சார், எழுதினார் யூதருடைய ராஜா என்று. அதனால் அந்த மூன்று பாஷையிலும் எழுதினார் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைக்கி நாம் அந்த நசிரேனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுப்போம். பரத்திலேருந்து ஒரு அதிகாரம் வரலன்னு நம்மளை ஆளுமை பண்ண முடியாது, வாய் திறவாமல் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய காரியத்தை எல்லாம் வாக்கிய செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்தாலும் வாய் திறக்கக்கூடாதுன்ற அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு காவலிரும். ஆண்டவரே, உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நீர் ஆண்டவரே ஸ்மரித்தீர்.
ஆண்டவரே, அந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் வேர் பிரிக்கப்பட்டதைப் போல நாங்களும் இந்த ஊரிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலிருந்து வேர் பிரித்தவர்களாக, வேர் பிரிக்கப்பட்டவர்களாக, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரலோகத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாங்களும் வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர்தான் எங்களுடைய ராஜா என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்ப்பா. நீர் கிருபை காட்டு, எல்லா தேவைகளையும் சந்திங்க, எங்களை இன்னும் சத்தியத்தில் வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:2-5 உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரை தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரை தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாபுக்கு முன்பாக போய் எலியா நின்று சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று எலியா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். சொன்ன பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவை மறைத்து வைக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக எலியாவை மறைத்து வைக்கிறார். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் நான் நம்பி இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் சொல்லுகிறேன், ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீர் ஆண்டவரே. என்னை வெளியே விடவில்லை ஆண்டவரே. என் கூட இருக்கிறவங்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெருகிட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டெடி ஆயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீரே என்ற கேள்வியோடு இந்த நாளில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறதை மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை மறைத்து வைக்கிறார் என்றால் உனக்குள்ளே கர்த்தர் தம்முடைய திட்டம், தம்முடைய சித்தம் என்னும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறைந்து விடாதே. ஆமே. நமக்குரிய பொருட்கள் அநேகம் இருக்கலாம், எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம், சிலவற்றை வெளியே வைத்திருப்போம், சில காரியத்தை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் சில பொருட்களை, முக்கியமானது, நமக்கு மிகவும் வேண்டியது, அது நம்முடைய அறையிலே நாம் மறைத்து வைப்போம். கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் தேவனால் மறைத்து வைக்கப்படுகிற அனுபவம் உண்டு. அது எதற்கு தெரியுமா? சத்ருவின் எண்ணங்களுக்கு தப்ப, சத்ருவின் திட்டங்களுக்கு தப்ப, சத்ருவின் எதிரான ஆயுதங்களுக்கு தப்ப, சத்ருவின் மறைவான கண்ணிகளுக்கு தப்ப எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அவனை போஷிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர மறந்து விட மாட்டார். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் உண்மையுள்ளவர். பல நேரத்தில் நம்மை அவர்களுக்கு முன்பாக காண்பிப்பார், சாதாரணமானவர்களாய் காண்பிப்பார், ஆனால் நமக்குள்ள இருக்கிற திட்டத்தை சத்ருவின் கண்களுக்கு மறைத்து வைப்பார். மோசேயை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நைல் நதியிலிருந்து பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை கையில் எடுக்கிறாள். மோசே ஒரு எபிரேய குழந்தை என்பது தெரிகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளருகிற மோசே, அவனை சாதாரணமானவனாய் அவர்கள் பார்த்ததுனால அரண்மனையிலே வளர்க்கிறார்கள். ஆமென். மோசே குறித்த தேவ திட்டத்தை பார்வோனுடைய கண்களுக்கு கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அப்பொழுதே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த நைல் நதி மோசேயின் கடைசியா இருந்திருக்கும். பல நேரத்துல நமக்கு இதுதானே கேள்வியா இருக்கிறது, ஆண்டவரே என்னோடு இப்படி பேசுறீங்க, இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்றீங்க, ஆனா இதை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே. மற்றவங்கெல்லாம் என்னை அற்பமா தானே பாக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன சாதாரணமா தானே பாக்குறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். வேளை வரும், அப்பொழுது உங்களை குறித்த தேவ திட்டம் இன்னது என்பதை கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். 18:1 நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். மறைத்து வைக்கப்பட்ட எலியா இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாய், அத்தனை ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்படுகிற வேளை, வெளிப்படுத்தப்படுகிற வேளை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். இப்போ எலியாவே உன்னுடைய பிரசன்ஸ் அங்கே இருந்தாலே போதும்,
வானத்திலிருந்து நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்றார்கள். எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள். என்ன அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள்? இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனோடு இருக்கிற தேவன் பெரியவர். எனவேதான் எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆனால் மற்றவங்க பார்வையில் நீங்கள் அற்பமாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறீர்களா? அதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை குறித்த திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். எதற்கு? சத்துருவின் கண்ணிகளுக்கு தப்ப. வேளை வரும், அன்று எல்லா கண்களும் காண்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு அருளிய வார்த்தை எவ்வளவு பெரியது, உங்களை குறித்த தேவ திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை சிறந்திருக்க செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை மறைத்து வைக்கிறவரே, எங்களை ஒருபோதும் மறவாதவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி அப்பா எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்களே என்று ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். இவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர், இவர்களை குறித்து நீர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் உம்முடைய வேளை வரை காத்திருக்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே ஆரோக்கியம் வரப்பண்ணுவார் என்கிற தலைப்பிலே ஜாத்ராக்கமம் 15:26 ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். எய்த்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்ற வேத பகுதியை நானே உன்னை குணமா

கொடுக்கிற கர்த்தர், ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கர்த்தர், சுகம் அளிக்கின்ற கர்த்தர் என்றெல்லாம் பல மொழிபெயர்ப்புகளில் மொழிபெயர்த்திருக்கின்றன. சில மொழிபெயர்ப்புகள்ல நானே உன் பரம வைத்தியர் என்ற அர்த்தமும் காணப்படுகிறது. பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்பது உண்மைதான். உலக பிரகாரமான வைத்தியன் சரீரத்தில் வருகிற நோய்களை மாத்திரம்தான் தீர்ப்பான். ஆனால் கர்த்தரோ ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்துக்கும் போதுமான வைத்தியராக இருக்கிறார். அவராலே குணமாக்க கூடாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை. மருந்துகளுக்கு இருக்கும் வல்லமையை பார்க்கிலும் கர்த்தருக்கு கோடி மடங்கு வல்லமை உண்டு. ஒருமுறை ஒரு நோயாளி ஒரு இளம் மருத்துவரிடம் சிகிச்சைக்காக வந்தான். தன் வேதனையின் அறிகுறிகளை எல்லாம் விபரமாக வர்ணித்த போதிலும் அந்த இளம் மருத்துவரால் அது என்ன நோய் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எனவே அவர் தமது அறைக்குள் சென்று தன் கல்லூரியில் படித்த புத்தகங்கள் அனைத்தையும் புரட்டி பார்த்தார். ஆனாலும் அவரால் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த நோயாளியிடம், ஐயா, இந்த விதமான நோய் இதற்கு முன்பு உங்களுக்கு வந்தது உண்டா என்று கேட்டார். அந்த நோயாளி ஆம், வந்திருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த மருத்துவர், சரி, கவலைப்பட வேண்டாம், அதே நோய்தான் உங்களுக்கு மீண்டும் வந்திருக்கிறது என்று கூறி நிலைமையை சமாளித்தார். இப்படிப்பட்டவர்களை காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று ஜோபு பக்தன் ஜோபு 13 கூறியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு 12 அந்த பாடு இருந்ததென்றால் அந்த பாடு எத்தனை கொடிதாய் இருந்திருக்கும். சரீரம் எல்லாம் இழைத்து போயிருக்கும். அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள் என்று மார்க்கு 5:26 காண்கிறோம். முடிவாக அவள் இயேசுவண்டை வந்தாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனைகள் நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று மார்க்கு 5:27-29 நாங்கள் காணலாம். தேவ பிள்ளைகளே, எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை குணமாக்க வல்லமையுள்ளவர். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது உங்கள் நோய்களையும் குணமாக்குகிறார். இப்படியாக சங்கீத 103:3 சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு 53:5 சொல்லி இருக்கிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததினால் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணம் அடைகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தினாலே நாங்கள் சுகம் அடைகிறோம். இப்படியாக 24 தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒருத்தன் குயில்கிட்ட போய் சொன்னான், நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அவன் கடல்கிட்ட போய் சொன்னான், நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ரோஜா மலர்கிட்ட போய் சொன்னான், உன்கிட்ட முள் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ அந்த மூணு ஒன்று சேர்ந்து அவன்கிட்ட சொன்னது, ஏ மானிடா, உன்கிட்ட மட்டும் பிறர்கிட்ட குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்க, பிறர்கிட்ட குறை காணா மனிதன் எப்பவுமே அழகுதான். ஆனா நமக்கு எப்பவும் அடுத்தவங்க குறைதான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க நிறைய நாம பார்க்கறதே இல்லை. சூரியனோட வெது வெதுப்பான இளங் காலை கதிர்களை நாம ரசிக்கிறதில்ல. ஆனா மத்தியான வேளையில உச்சி வெயில் மண்டைய பிளக்குதேன்னு எரிச்சல் படுறோம். மழை நீர் பயிர்களை செழிக்க வைக்கும் உயிர் நீர்னு நமக்கு தெரியும். ஆனாலும் மழை வந்தா என்ன இப்படி சல சலனு மழை பெய்யுதேன்னு அழுத்துக்கிடுறோம். இயற்கைய விடுங்க, அட மனுஷங்களுடைய நிறைகளையாவது நாம பாராட்டுறோமா? அதுதான் இல்ல. அம்மாவோட அளவிட முடியாத பாசத்தை நாம நினைச்சு பார்க்காம அவங்க எல்லாமைய அறியாமைய எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்பாவோட பரிவை பாராட்டாம அவருடைய கோபத்தை தான் மனசுல பதிச்சு வச்சிருக்கோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உண்மையான அன்புக்கு முதலிடம் கொடுக்காம அவங்க நம்மகிட்ட போட்ட சண்டைகளைத்தான் நம்ம கண்முன்னால வச்சிருக்கோம். நண்பர்களுடைய ஆத்மார்த்த நட்பு நமக்கு புரியறதில்ல. அவங்களால நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிகரா வர முடியலையேங்கிற ஏக்கம்தான் நமக்கு இருக்குது. சொந்த கணவன் மனைவி கிட்ட கூட குறைகளைத்தான் தேடி தேடி பார்க்கறோம். பெத்த பிள்ளைங்களை கூட பாராட்டி ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டோம். அவங்க குறைகளை சுட்டிக்காட்டி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அறிவுரையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம ஏன் இப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மள மாத்த முயற்சிப்போம். ஏசு சொல்றத கேளுங்க, நீங்கள் குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.

0: தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 20 21 வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read from the book of Proverbs chapter 1 verses 20 and 21.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது.
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஞானத்திற்கு அநேக உதாரணங்களை அல்லது விளக்கங்களை அதற்கு இணையான காரியங்களை ஞானி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக இடங்களில் அவர் குறிப்பிடுகிறார்.
2: The wise man uses and mentions many examples, many illustrations to compare this wisdom in this book of Proverbs.
1: இந்த இடத்துல அவர் ஞானத்தை வந்து ஒரு தெருவிலே நின்று வியாபாரம் செய்கிற ஒரு வியாபார பெண்மணியோடு அவர் ஒப்பிடுகிறார்.
2: Here he compares this wisdom to a hawker woman who tries to sell her wares in a busy market.
1: நீங்கள் பார்ப்பீர்களானா, இவள் ஒரு சந்தை வெளியில, ஒரு தெருவில், ஒரு சுவர் அருகே வாசல்களில் நின்று தன்னுடைய பொருளை அல்லது ஞானத்தை சத்தமிட்டு எல்லாரும் வாங்கி கொள்ளும்படி விற்பதற்காக அவள் கூப்பிடுகிற ஒரு சத்தமாக நம்ம பார்க்கிறோம்.
2: Here we can see her as a person or a woman, a hawker woman who is trying to sell her wares in a busy marketplace, in an open square, in chief concourses, at the opening of the gate, by crying out aloud.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால்,
2: What does it convey?
1: ஞானம் என்பது அமைதிப்படுத்த முடியாத ஒரு காரியம்.
2: It says wisdom cannot be silenced.
1: ஞானத்தை அமைதிப்படுத்தவே முடியாது.
2: We cannot silence the wisdom.
1: அதனுடைய சத்தம் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலேயும் எல்லா மனிதருக்கு முன்பாகவும் எல்லா சத்தங்களை பார்க்கிலும் மேலாக உரத்து ஒலிக்கும்.
2: Its voice will continue to be heard above all noises to all men.
1: எல்லா இடங்களிலேயும் இது ஒலிக்கும்.
2: It will be heard at all places.
1: எல்லாருக்கும் இந்த ஞானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறிவிடும்.
2: So it will become something that could be easily got by everyone.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இது ரொம்ப ஆச்சரியமானதும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதும் ஒன்று.
2: This is really surprising and really delightful.
1: நாம் இந்த ஓமானத்தை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம தியானிக்க போறோம்.
2: So we gonna deeply meditate on this parable.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: திருப்ப நம்ம அந்த வசனங்களை வாசிக்கலாம்.
2: Let us read those verses again.
1: 20-21 பாருங்க.
2: Verses 20 and 21.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது.
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words.
1: இதை வாசித்த பொழுது என்னுடைய மனதிலே ஆண்டவர் 3 எண்ணங்களை கொடுத்தார்.
2: When I read this, God gave me 3 thoughts in my mind.
1: முதலாவது என்ன?
2: First one.
1: ஞானம் எல்லாருக்கும் அல்லது ஞானம் எப்பொழுதும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது.
2: Wisdom is available.
1: ஞானம் பெறக்கூடிய ஒரு நிலையிலே அது இருக்கிறது.
2: Wisdom is available.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன்.
2: Here I want to tell you 3 important things.
1: முதலாவது அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால்,
2: What is the first truth reveal?
1: இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்க பெறும் ஒரு ஸ்தானத்திலே அது இருக்கிறது.
2: So this wisdom is present in a state where it is available to everyone.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அது அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: இந்த பெண்ணை பாருங்கள், இந்த வியாபார பெண்ணோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வியாபார பெண் என்ன செய்கிறாள்னா, எல்லாரும் கூடி வருகிற இடம், எல்லாரும் கேட்கும் விதமாக, எல்லாருக்கும் தன்னுடைய பொருட்களை வியாபாரம் செய்ய ஆயத்தம் உள்ளவளாக அவள் நிற்கிற ஒரு ஸ்தானத்தை நாம் பார்க்கிறோம்.
2: Here you can read about this hawker woman who is calling out

0: in a busy public place which could be seen and heard by everyone there in the community
1: yaar vendana vaangikollalam
0: whoever wants they can get it from her
1: adavadhu ellarkume thannudaiya porutkalai vyaparam seiya aladhu kodupadharku virpadharku aval aayathamai irukkira
0: she was ready and prepared to sell her goods to everyone
1: ipo gnanamum pathina devan eppadi vaithirukkar na adai oru visheshitha uyarnda varkathinarku mathra aandavar gnanathe vaikkala
0: even when you consider wisdom god has not kept it only for the elite or high class people
1: ah ellarume alaikapadugirargal
0: everyone is called
1: ore பொருள்தான் யார் வேண்டாலும் வாங்கிக் கொள்ளலாம்
0: இட் இஸ் த சேம் ப்ராடக்ட் அண்ட் எனிஒன் ஹூஎவர் வாண்ட்ஸ் தே கேன் கெட் இட்
1: அதற்கு ஒவ்வொருவருக்கு ஆளுக்கு ஏற்றார் போல் பொருளை மாற்றுவதில்லை
0: ஹி டஸ் நாட் சேஞ்ச் தி குட் டு அகார்டிங் டு தி பீப்பிள்
1: எல்லாருமே இதை பெற்றுக்கொள்ள முடியும்
0: எவ்ரிஒன் கேன் ரிசீவ் இட்
1: எல்லாருக்கும் வேண்டியது இருக்கிறது
0: அண்ட் தே ஹேவ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் எவ்ரிஒன்
1: அதனால தான் முதலாவது நான் சொல்லுவேன்
0: தட்ஸ் வை ஐ குட் டெல் யூ ஃபர்ஸ்ட்
1: தேவ ஞானம் என்பது எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா கிடைக்க பெறக்கூடிய ஒன்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார்
0: wisdom has been kept by god that is available to everyone
1: சில பேர் நாம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஞானத்தை பெறிறதுக்கு நம்ம எல்லாம் தகுதியே இல்ல நம்ம நினைக்கிறோம்
0: some people we think that we are not worthy to get the wisdom
1: சில பேர் நினைக்கிறாங்க நமக்கு எல்லாம் ஞானம் பெறிறது கொடுப்பன இல்ல நமக்கு தகுதி இல்ல நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல நமக்கு ஆண்டவர் அப்படி எல்லாம் கொடுக்கல நினைக்கிறாங்க
0: many people also think god has given not given us any chance or opportunities we are not privileged to get, receive that wisdom
1: ஆனால் ஞானம் என்ன செய்கிறதுனா ஒரு தனியா ஒரு சின்ன கடையில வெறும் செலக்ட் கஸ்டமர்ஸ் மட்டும் உள்ள இழுக்கிறது இல்ல
0: பட் விஸ்டம் இஸ் நாட் தட் இட் வில் only select invite only selected customers to them
1: அது ஒரு சின்ன கடைக்குள்ள ஒரு இல்ல
0: இட் இஸ் நாட் இன் a only small shop
1: அது சந்தி வெளிகளிலே தெருக்களிலே நின்று எல்லாரும் வாங்கி கொள்ளும்படி அது இருக்கிறது
0: இட் இஸ் இன் ஓபன் ஸ்கொயர் இன் எ பிஸி பப்ளிக் பிளேஸ் விச் இஸ் அக்சசபிள் பை எவ்ரி ஒன்
1: பல வருஷத்துக்கு முன்னால
0: மெனி இயர்ஸ் அகோ
1: என்னுடைய தம்பி மைக்கேல் வந்து கல்லூரியில படிக்கும் போது
0: வென் மை பிரதர் மைக்கேல் வாஸ் ஸ்டடிங் இன் எ காலேஜ்
1: அவர்கள் வந்து ஒரு நாள் கல்லூரியை விட்டு வெளியே பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட போனாங்க ரெண்டு மூணு நண்பர்களா சேர்ந்து
0: சோ ஒன் டே தே ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் வெண்ட் அவுட் டு ஈட்
1: அப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க உடனே பஸ்ஸுக்கு அவங்க வரணும்
0: சோ ஆஃப்டர் ஈட்டிங் தே ஹேவ் டு கம் டு போர்ட் எ பஸ்
1: அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூரை எதுமே இல்ல
0: சோ தேர் வாஸ் நோ ரூஃப் இன் தி பஸ் டவுன்
1: அப்ப அந்த கூரை இல்லாத பஸ் ஸ்டாப்ல வந்து இவங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததனால
0: சின்ஸ் தி ஹீட் ஆஃப் தி சன் வாஸ் வெரி மச் ஆன் தட் டே
1: அவங்க என்ன செய்தாங்கன்னா பக்கத்துல திரும்பி பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படினு சொல்ற முக புகழ் பெற்ற ஒரு விலையேற பெற்ற ஒரு கார் விற்கிற ஒரு ஷோரூம் ஒன்று இருந்தது
0: so when they looked back they saw the showroom of the mercedes benz which is a very expensive car selling showroom
1: அப்ப இவங்க நினைச்சாங்க வெளியில நிக்கிறது உள்ள போய் நிக்கலாம் அப்படினு
0: so they thought rather than standing here in the hot sun let us get into that showroom
1: எல்லா கல்லூரி மாணவர்கள் தானே
0: they were all college students
1: so இவங்க என்ன பண்றாங்க தைரியமா உள்ள போறாங்க
0: so they boldly entered that showroom
1: இப்ப உள்ள வந்து சும்மா போக முடியாது
0: you cannot enter into a showroom as such
1: கார் வாங்குறவங்க தான் உள்ள போக முடியும்
0: only who buy a car can get into it
1: அப்ப உள்ள போயிடு இவங்க சும்மா இல்லாம ஒவ்வொரு கார் சுத்தி சுத்தி பாத்துறாங்க
0: so when they went in they just began to look out all the cars
1: அங்க இருந்த விற்கிறவன் இருக்கான் பாருங்க இவங்களை கவனிச்சிட்டே இருந்திருக்கான்
0: the seller over there was looking at them
1: அவன் இவரல போல எத்தனை பேர் அவன் பாத்துறான்
0: he would have already noticed many people like him
1: இவங்க நினைக்கிறாங்க இவங்க தான் முதல் ஆள் ரொம்ப ஞானமா உள்ள போறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க
0: they thought they were the first people who are very wise enough to get in there
1: ஆனா இத போல நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு
0: but they have already noticed many people like this
1: அப்ப என்னோட தம்பியினுடைய நண்பன் என்ன செய்தானா உள்ள போயிடு அந்த சேல்ஸ்மேன் கிட்ட போயிடு இந்த கார் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான்
0: so one of my brother's friend went to that salesman and asked what is the price of this car
1: அந்த ஆள் ஒரு பார்வை பார்த்தானாம்
0: that man gave a look
1: பார்த்துட்டு சொன்னானா
0: he said
1: இந்த வண்டியினுடைய டயர்ல போட்டிருக்கிற அந்த வீல்ல போட்டிருக்கிற வீல் கேப் வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல
0: are you worthy or eligible to buy the wheel cap of this wheel
1: வெளிய போங்கடா எல்லாரும் சொல்லி
0: get out of this place everyone
1: நான் சொல்வேன் வீல் கேப் வாங்குறதுக்கு தகுதி இல்லாதவன் என்ன பண்ண முடியாது அந்த கடைக்குள்ள போக முடியாது
0: actually person who is not worthy or eligible to buy that wheel cap cannot enter to that showroom
1: அத வாங்க கூடிய தகுதி உள்ளவன் தான் அந்த கடைக்குள்ள போக முடியும்
0: only a person who is eligible to buy it can enter into it
1: ஆனா திரளான பொன் வெள்ளியை பார்க்கலும் விலையேற பெற்ற ஞானத்தை ஆண்டவர் ஒரு ஷோரூம்ல வைக்கல
0: but god did not keep this wisdom which is more greater than riches and silver and gold into a showroom
1: அவர் எங்க வைத்தார்னா தெருக்களிலே சத்தமிட்டு ஏழை முதல் பணக்காரன் வரைக்கும் அதிபதி முதல் ஆண்டி வரைக்கும் யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
0: But God has kept it in an open place where even the prince and the poor and everyone can get it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இரண்டாவது அதுல ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க.
0: This is important truth here.
1: இந்த பெண் எங்க இருந்து கூப்பிடுகிறானா வெளியே நின்று கூப்பிடுகிறாள்னு போட்டுருக்கு.
0: So we read that she was crying out from from the chief
1: இந்த ஞானம் வெளியிலிருந்து கூப்பிடுகிறது என்று மட்டும் நிறுத்திராம சில இடங்களை பற்றி அது பேசுது பாருங்க.
0: So here it does not only says outside alone, it also speaks about certain places there.
1: 20th வசனத்துல வீதிகள் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
0: In verse 20 we read open squares.
1: 21st வசனத்துல சந்தடி உள்ள தெருக்களின் சந்துன்னு போட்டுருக்கு.
0: In verse 21 it says chief concourses.
1: மூன்றாவது அதே 21st வசனத்துல ஒலிமுக வாசலில் அப்படினு போட்டுருக்கு.
0: And third in the same verse 21 are the openings of the gates.
1: அப்போ இரண்டாவது ஒரு காரியம் இது சொல்லுது.
0: The second truth it says
1: wisdom is available என்று சொல்லும்போது wisdom is not only available to everyone, wisdom is available everywhere. ஞானம் என்பது எல்லாருக்கும் கிடைக்க பெறுகிறது மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் கிடைக்க பெறும்படி கர்த்தர் அதை வைத்திருக்கிறார்.
0: Wisdom is not only available to everyone but wisdom is available everywhere.
1: அதாவது மனுஷன் எட்டி பிடிக்க முடியாத சேர முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் உயர்ந்த சிகரத்துல இந்த ஞானத்தை வைக்கல.
0: God did not set this wisdom in such a high places where man cannot reach it.
1: மனுஷன் போய் சென்றடைய கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
0: God has kept it in a place where man can easily reach it.
1: மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிற இடம்,
0: in the place where men walk around.
1: மனிதர்கள் சேரக்கூடிய ஒரு இடம்,
0: in the place where men gather around.
1: எங்கே மனிதர்கள் வந்து அவர்கள் அடைய முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் ஞானத்தை வைத்து.
0: Wherever people can reach out, one in those places God has set this wisdom.
1: மூணு இடம் போட்டுருக்காங்க.
0: There are three places here.
1: முதலாவது வந்து போட்டுருக்கு தெருக்கள்னு போட்டுருக்கு.
0: First it is open squares.
1: தெருக்கள்னா அர்த்தம் என்ன தெரியுமா?
0: What do you mean by streets?
1: நம்முடைய வீட்டில இருந்து கால் எடுத்து வெளியே வைத்தீங்கனா தெரு தான் வரும்.
0: So the place which is right outside your house, that is the street.
1: அது அர்த்தம் என்ன தெரியுமா?
0: What does it mean?
1: நம்முடைய அனுதின வாழ்க்கையின் நாட்களில் வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களில் தேவன் ஞானத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார்.
0: So God has opened ways to receive this wisdom when wherever you go about your life every day.
1: இரண்டாவது பகுதி அங்க போட்டுருக்கு.
0: The second place
1: அது வந்து தெருக்களின் சந்தில்னு போட்டுருக்கு.
0: It says chief concourses.
1: அதாவது ஆங்கிலத்தில் இதற்கான கரெக்டான விளக்கம் என்னன்னு சொன்னா இந்த ஞானம் எங்கிருந்து கூப்பிடுதுன்னா தெருக்கள்ல இருந்து மாத்திரம் கூப்பிடுறது இல்ல, மதில் சுவர்களின் மேல் இருந்து கூப்பிடுகிறதுன்னு போட்டுருக்கு.
0: So its correct meaning is that it not only calls out from streets but also from the top of walls.
1: Chief concourses அப்படினா in the top of walls nu artham adu madilgalin mel irundhu koopidudhu.
0: It calls out from the top of walls.
1: Idu edhai kurikkirathu endru sonnal,
0: what does it mean?
1: Gnanam enbadu nam anudinamum sendru varugira nammudaiya vaalkaiyin pagudigalil maatram alla.
0: Wisdom is not only available in the places where we go around every day.
1: Naam endraikkada oru naal பட்டணத்தை விட்டு வெளியே போறோம் பாத்தீங்களா, மதிலை தாண்டி போறோம் பாருங்க, அந்த எல்லைகளை நாம் தாண்டி போகும்போது கூட நம்முடைய பிரயாணங்களில் கூட நமக்கு ஞானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார்.
0: So at times even we will cross those boundaries or borders of our cities, even where you journey around, even in that places God has set this.
1: நம்முடைய பிரயாணத்தில் கூட நம்மோடு ஞானத்தை போதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
0: We have a God who can teach his wisdom even in our journey.
1: நாம் போகும்போது நமக்கு முன்னும் பின்னும் அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறார்.
0: He will make us to hear his voice before, in front and behind us whenever we journey.
1: அதனால தான் வேதம் சொல்கிறது, நீ போகும்போது உன் சத்தம் ஒரு சத்தம் உனக்கு பின்னால தொனிக்கும், வழியுதுவே என்ற ஒரு சத்தம் தொனிக்கும்னு போட்டுருக்கு.
0: That's why the Bible says when you walk around, when you go, you will hear a voice saying this is the way.
1: இந்த ஞானம் வந்து வேற எங்கேயும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது மூன்றாவது ஒலிமுக வாசலில் இந்த ஞானம் கிடைக்கிறது.
0: The third place that is mentioned here is that this wisdom is available at the openings of the gates in the city.
1: அந்த ஞானம் வந்து ஒலிமுக வாசலும் சத்தம் போடுதாம்.
0: So it cries out from the openings of the gates in the city.
1: இந்த ஒலிமுக வாசலுடைய விசேஷம் என்ன?
0: What is the speciality of the openings of the gates?
1: ஒலிமுக வாசல் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப தெரிந்த ஒரு இடம்.
0: So this place is a very familiar place for Israelites.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: இந்த பட்டணங்களுடைய வாசல்கள்ல வந்து ராஜாவோ அல்லது ஒரு நியாயாதிபதியோ உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஒரு இடம் இது.
0: It's because it is a place of justice where a king or a judge will sit and give justice.
1: அதாவது ஒருவருக்கு ஒரு வழக்கு உண்டாகிவிட்டது, ஒரு காரியத்துல தீர்மானம் எடுக்கணும், ஒரு காரியத்துல அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு வர்ற இடம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வாசலுக்கு போவாங்க, ஒலிமுக வாசலுக்கு போவாங்க.
0: If you have a case or if you have some point of problem or if you have some decision to be taken, then people will come to this opening of the gates to solve or resolve that problem.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ நீங்க ரூத்ல கூட வாசித்தீங்கன்னா,
0: even when you read in Ruth,
1: ரூத் வந்து போவாசை திருமணம் செய்வதற்கு அல்லது போவாஸ் ரூத்தை திருமணம் செய்வதற்கு
0: for Ruth to get married to Boaz or Boaz to get married to Ruth,
1: and the valakku enge theerkapattadun ketta olimuga vasal la irukravanga da adu theerthu vechanga.
0: So people who sat at the opening of the gate were the people who resolved that case.
1: Kartude naamathir mayime undavadaga.
0: Glory be to the name of the Lord.
1: Neengal even in the neethimuligal 31st adhigaram 23rd vasanathila paarthingana,
0: even when you read Proverbs 31 and verse 23,
1: aval purushan desathu mooppargalode nyayasthanangalil utkarndirukkirail per petra
0: இருக்கிறான்னு
1: இந்த கேட்ஸும் ஒண்ணுதான்.
0: So it means court and gates are same.
1: அந்த காலத்துல வந்து கேட்டுக்கு போனாதான் அந்த பட்டணத்தினுடைய கேட்ல தான் கோர்ட் இருக்கும்.
0: So in those days they have court only at the gates of the city.
1: அப்போ ஞானம் எங்கேயும் சத்தம் போடுது அப்படின்னு கேட்டா,
0: So where does this wisdom cry out?
1: நியாயத்துக்குன்னு போறோம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்க போறோம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற இடங்கள்ல கூட இந்த ஞானம் என்ன செய்யுதுனா வெளிப்படுது.
0: So even in places or a point where you come to make a decision, even in those places this wisdom is revealed.
1: இது எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம் சொன்னா,
0: How can we understand this?
1: கர்த்தர் எங்கெல்லாம் ஞானத்தை வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா,
0: Where God is revealing his wisdom.
1: அனுதினமும் நாம் வெளியே போகிறதும் வருகிறதுமான அனுதின வாழ்க்கை இருக்கு பாருங்க, அங்கேயும் தேவன் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துறாரு.
0: God is revealing his wisdom in our daily goings and comings.
1: நாம வாழ்க்கைய வந்து சில முக்கியமான இடங்களை கடந்து செல்றோம் பாருங்க, நம்ம வீட்டை விட்டு தேசம் போறோம் அப்படின்னு, மதில்கள் கிட்ட போறோம் பாருங்க, நம்முடைய எல்லைகளுடைய விஸ்தரிப்புக்கு போறோம் பாருங்க, புதிய இடங்கள்ல கால் வைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துலயும் கர்த்தர் வந்து நமக்கு ஞானத்தை போதிக்கிறார்.
0: God is also teaching the wisdom when we move out to new places, when we extend our boundaries, when we cross our borders or go to a new place and cities.
1: அதே வேளையில நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற வேளையிலேயும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை சத்தமிட்டு கூப்பிட்டு கொடுக்கிற தேவன்.
0: And also we have God who calls out the wisdom aloud and gives us the wisdom even when we are the point of making a decision.
1: அப்ப ஞானம் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு இடத்துல இருக்குறதுன்றத மறந்துடாதீங்க.
0: Therefore we should not forget that this wisdom is available in a place where it is available even today.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஞானம் எங்கே கிடைக்கப்பெறும்?
0: Where can we receive this wisdom?
1: முதலாவது அது எல்லாரும் கிடைக்கப்பெறும் ஒரு இடத்துல இருக்கு.
0: This wisdom is available to everyone.
1: இரண்டாவது இது எல்லாரும் வந்தடைய கூடிய ஒரு இடத்துல இது இருக்குது.
0: Second, wisdom is available everywhere.
1: மூன்றாவது இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஞானம் என்பது இன்றைக்கு கூட அது இன்றும் நம்மை அடையக்கூடிய நாம் பெறக்கூடிய அவைலபிலிட்டியில் அவர் இருக்குன்றது அது வசனம் சொல்லுது.
0: And again this verse says that this wisdom is available even now.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இதை பாருங்க, அதுல அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறதுன்னு போட்டிருக்கு.
0: So here we read wisdom calls aloud outside.
1: அதாவது calls-ன்றது வந்து it's in the present tense. இன்றைக்கும் அந்த ஞானம் நம்மை நோக்கி கூப்பிடுது.
0: When it say calls it's a present tense where it is available even today.
1: நிறைய நினைக்கிறாங்க ஞானம் என்பது ஏற்கனவே ஒளிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறாங்க.
0: Some people think wisdom has already vanished.
1: நிறைய பேர் சொல்வாங்க இப்பெல்லாம் சத்தியம் ஞானம் நீதி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படினு சொல்வாங்க.
0: Many people says the truth is no longer available today.
1: நான் உங்களுக்கு சொல்லுவேன்,
0: I tell you,
1: எவ்வளவு தான் உலகம் மாறி இருந்தாலும் இன்றைக்கும் தேவன் தம்முடைய உச்சிதமானவைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: No matter how much the world may change, the Lord is faithful to give the special things to his children.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய நம்மை சுற்றிலும் எத்தனையோ கள்ளப்போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு பெருங்கூட்டம் நம்மை சுற்றி நின்றாலும் அதற்கு நடுவிலே சத்தியத்தை போதிக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: I tell you no matter how many false Christ and false prophets and preachers may rise and preach the word, but we have the faithful and true preachers who will preach the wisdom even today.
1: இன்றைக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற தாசர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார்.
0: God is still using people who could use or reveal that wisdom to the people.
1: எத்தனையோ சத்தங்கள் சந்தடிகள் நடுவிலே இன்றைக்கு ஞானம் வெளிப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார்.
0: God has kept this wisdom in such a way that it will be still crying out in the midst of all the noises.
1: எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் என்ன நடந்தாலும் சரி, இந்த ஞானத்தை வந்து வேறு ஒன்றும் மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார்.
0: No matter how many struggles or problems may come over, but nothing can subdue it or wipe it away, but God has kept it that is available even now.
1: பாருங்க, ஒரு பொருளை வியாபாரம் செய்ய சத்தமிட்டு அழைக்கிற ஒரு பெண் எவ்வளவு காலம் சத்தமிடுவாள் அப்படின்னு சொன்னா,
0: a woman who calls out to sell a good, she will cry until when?
1: அவள் கையில பொருள் வியாபாரத்துக்கு இருக்கிற வரைக்கும் தான் சத்தமிடுவா.
0: She will cry and call out until her goods or wares get sold out.
1: என்றைக்கு அவளுடைய கையில இருக்கிற பொருள் எல்லாம் தீர்ந்து விட்டதோ, வியாபாரமாகி தீர்ந்து விட்டதோ, அவள் அதுக்கப்புறம் சத்தம் போட மாட்டாள்.
0: Once she has sold all her goods, she will never cry out.
1: அதனாலதான் இங்க நம்ம பாக்குறோம், இது தீர்ந்து போன ஒரு பொருள் அல்ல, இன்றைக்கு நம்ம கிடைக்க பெற பொருளா இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் ஞானம் என்ன பண்ணுதுன்னா சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது.
0: That's why here we read that wisdom, it is not something that is already sold out but still existing, and that's why it still calls aloud.
1: அதனாலதான் யாக்கோபுல வாசிக்கிறோம்,
0: that's why we read in James,
1: ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்,
0: if anyone of you lack wisdom,
1: யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி கர்த்தரிடத்துல கேட்க கடவன்.
0: Ask of God that giveth to all men liberally and upbraideth not.
1: இன்றைக்கு அவர் கொடுக்கிறார்.
0: He gives even today.
1: நீங்க யாரா இருந்தாலும் சரி,
0: no matter whoever you might be,
1: உங்களுக்காக வேண்டிய ஞானத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவர்.
0: God is able to give the wisdom that is given and required for you.
1: நான் இன்னும் கூட ஒரு படி மேல் எழும்பி சொல்வேன்.
0: I can go to a next level and say you,
1: உங்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கு இன்னும் தாமதமாகவில்லை என்பதை மறந்துடாதீங்க.
0: Don't forget, it is not too late for you to gain wisdom.
1: இன்றைக்கு நீங்க ஆண்டவரை கேட்பீர்களானா இன்றைக்கு கொடுக்க வல்லவர்.
0: Even if you ask God today, he is able to give you today.
1: சில வேளை நாம ஞானமற்று வழி தப்பி போயிருக்கலாம்.
0: Sometimes we would be devoid of wisdom and went away, strayed away from the ways.
1: சில காலங்களை நாம வீணடித்திருக்கலாம்.
0: We have wasted some time in our life.
1: நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெற்ற நல்ல வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நாம் இழந்திருக்கலாம்.
0: We have also lost and wasted good opportunity and chances that we received in our life.
1: நான் சொல்லுவேன், பின்னானவைகளை மறந்துட்டு முன்னால பாருங்க.
0: But I tell you, just forget the things that are behind and just look at the front.
1: நீங்கள் எத்தனை காலத்தை இழந்திருந்தாலும் தேவன் இன்றைக்கும் அந்த வாய்ப்பை திறந்தே வைத்திருக்கிறார்.
0: No matter how many years you have lost already, but God has still opened the chance for you.
1: லூக்கா 15 அதிகாரத்தில் அந்த இளைய குமாரனை நீங்கள் பார்ப்பீர்களானால்,
0: when you read in Luke chapter 15 about the younger son,
1: ஒரு நாள் வந்து அப்பாவிடத்தில் வந்து தன்னுடைய பங்கை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான்.
0: One day he asked for his portion from his father and got it from him.
1: ஆனால் கேட்பதற்கு ஞானம் உள்ள அந்த மகன் அதை செலவழிக்க ஞானம் இல்லாதவனாய் அத்தனை வீணடித்தான்.
0: But this son who had wisdom to receive that possession, he did not have wisdom to spend it properly.
1: அவனுடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் காலியாகி பசி கொடுமையில அவனுடைய வேதனை இருக்கிற நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்ததுன்னு வாசிக்கிறோம்.
0: So here the Bible says, when he wasted all his money and squandered, and when he had nothing, and when he was hungry and starving, he got his senses.
1: வேதம் சொல்லுகிறது. அப்பனா அர்த்தம் என்னன்னா, நமக்கு வந்து ஒருவேளை நம்ம தாமதமானா கூட தேவன் திரும்பவும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்க இன்றைக்கு அதை ஆயத்தமா வைத்திருக்கிறார்.
0: So it means that even if it delays, God is ready to give you the understanding and wisdom that you require.
1: அப்போ முதலாவது என்ன இந்த பகுதி சொல்லுதுன்னா, ஞானம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது.
0: The first truth that the portion reveals us is wisdom is available.
1: அது எல்லாருக்கும் ஆயத்தமா இருக்கிறது.
0: It is available to everyone.
1: அது எல்லா இடங்களிலேயும் ஆயத்தமா இருக்கிறது.
0: It is available everywhere.
1: அது இன்றைக்கும் ஆயத்தமா இருக்கு.
0: And it is available even now.
1: அப்போ இந்த ஞானத்தை குறித்து முதலாவது இந்த சத்தியத்தை, அது இன்றைக்கு நமக்கு ஆயத்தமா இருக்கிறது என்பதை மாத்திரம் அது சொல்லல.
0: It not only says the first two that wisdom is available.
1: திரும்ப நம்ம 21 வசனம் 20-21 பாருங்களே.
0: Let us again read verses 20 and 21.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது.
0: Wisdom calls aloud outside.
1: வீதிகளில் சத்தமிடுகிறது.
0: She raises her voice in the open square.
1: சந்தடியுள்ள தெருக்களிலும் தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசல் நின்று கூப்பிடுகிறது.
0: She cries out in the chief concourses, at the openings of the gates in the city she speaks her words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
0: Look at this word.
1: முதலாவது சொன்னேன், ஞானம் ஆயத்தமா இருக்கின்றத காட்டுது.
0: First I said wisdom is available.
1: இரண்டாவது, before wisdom is a very bold thing. ஞானம் என்பது தைரியத்தோடு நின்று கூப்பிடுகிறது.
0: Second, wisdom is bold.
1: இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து முந்தின பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் ஒரு பெரிய எதிர்மறையான கருத்தை ஆண்டவர் அங்க எழுதுறார் பாருங்க.
0: So here you can see a contradicting feature between earlier previous verses and this verse.
1: நீங்கள் முதலாம் அதிகாரம் 10 11 வசனங்களை பார்ப்பீர்களானால்,
0: when you read chapter 1 verses 10 and 11,
1: அங்கே அந்த நயங்காட்டுதல பற்றி பார்க்கலாம்.
0: Here we read about enticement.
1: அவங்க வந்து நயங்காட்டுறவங்க என்ன சொல்றாங்க பாருங்க.
0: What do the enticers say?
1: 11 ஆம் வசனத்துல பாருங்க.
0: In verse 11,
1: எங்களோடே வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமிட்டிருக்கிறவர்களை முகாந்தம் என்று பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம், ஒளித்திருப்போம்.
0: They say, come with us, let us lie in wait to shed blood, let us lurk secretly for the innocent without cause.
1: அப்போ இந்த நயவஞ்சகம் எப்படிப்பட்டதுனா, வெளிப்படையா அதனுடைய சிட்டங்களை வெளியே சொல்லாது.
0: So this enticement is not bold enough to cry out openly.
1: அது என்ன செய்யும்னா, பதிவிடங்கள்ல இருந்து ஒளிப்பிடங்கள்ல இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு தான் திட்டமிடும்.
0: So it will always conspire, lurk secretly from the hidden secret places.
1: அது என்ன பண்ணணும், நீ வா இங்க வா இங்க வான்னு சொல்லி மறைவிடங்கள் ஒளிப்பிடங்கள்ல இருந்து நம்மட்ட ரொம்ப சீக்ரெட்டா பேசும்.
0: So it will speak secretly to us, come to this place, come to us.
1: ஆனா ஞானம் வந்து அப்படி எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு எல்லாம் பேசாது.
0: But wisdom will not be so secret or very conspiring thing.
1: அது எல்லாத்தையும் வெளிப்படையாக தைரியமாக நின்னு தன்னுடைய காரியத்தை தைரியமா சொல்லும்.
0: Wisdom is bold enough to cry out things very loud.
1: பாருங்க, சத்தியம் எப்பமே யாருக்குமே அஞ்சாது.
0: So truth will not be afraid of anybody.
1: உண்மை வந்து ஞானம் வந்து எதை கண்டும் பயப்படாது.
0: Wisdom and truth will not be afraid of anyone.
1: அது எந்த சோதனை எதிர்கொள்ள ரெடியா இருக்கும்.
0: It will be able to resist any kind of testing.
1: அது எந்த விதமான மனிதனை எதிர்த்து நிற்க ஆயத்தமா இருக்கும்.
0: It will be ready to resist any kind of people.
1: பாருங்க, எப்பமே வந்து குற்றம் செய்றவன் தான் வந்து பொய்ய சொல்றவன் தான் ஒளிஞ்சு மறைஞ்சு கிடப்பான்.
0: While a person who commits a mistake or who lies will be always in secret.
1: அவன் தான் வந்து இருள்ல நடப்பான்.
0: He will be the one who will be walking in the darkness.
1: அவன் தான் எப்பமே வந்து நிழல்களை தேடுவான்.
0: He will be the person who will be seeking for shadows.
1: அவன் தான் எப்படா மறைவிடம் கிடைக்கும் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு போவான்.
0: He is a person who always seeks around hiding places.
1: ஆனா ஞானம் உள்ளவன் எதற்கும் ஒளிய வேண்டியது இல்ல, எதற்கும் பயப்பட வேண்டியது இல்ல.
0: But a wise man need not be afraid of anything or need not hide himself from anything.
1: அவன் எப்பொழுதும் வெளிச்சத்துல தைரியமாய் தெளிந்த மனதோடு நடக்கிறான்.
0: He is very bold enough to walk in light and with a clarity.
1: பொய் சொல்றவன் தான் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்துக்குள்ள புகுந்து கொஞ்சம் கொஞ்சமா பொய்ய பரப்புறக்கு ட்ரை பண்ணுவான்.
0: While a liar will enter into a crowd slowly and try to spread his lies to everyone.
1: இந்த தன்னுடைய அயலானை குறித்து பொய்யா பேசுற அந்த gossipனு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த வார்த்தையை பரப்புறவங்க பாத்தீங்கன்னா மைக் போட்டு பேச மாட்டாங்க.
0: So when you look at these gossipers, they will not gossip openly using mics.
1: அவங்க வந்து நேரடியா கடிதம் எல்லாம் போட மாட்டாங்க.
0: They will not give a letter directly to us.
1: அவங்க பேர் எல்லாம் போட மாட்டாங்க.
0: They will not write their names.
1: அவங்க எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மொட்டை கடிதமா தான்
0: இருக்கும். So they will write all the letters without any names.
1: Anonymous letters சொல்வோம், மொட்டை கடிதம்னு சொல்வோம் தமிழ்ல. எதுவும் பேர் எழுதாம ஒரு கடிதம் போடுவாங்க.
0: So they write anonymous letters.
1: அவங்க கிட்ட போய் திருப்பி நீங்க விசாரிக்கிறதுக்கு அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க.
0: They will not reveal their identity to inquire about them.
1: அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு அது வந்து எதுமே தங்களை வெளிப்படையா பேச மாட்டாங்க.
0: Their criticism all will be concealing and they will not openly speak out anything.
1: ஆனா சத்தியம் பேசுறவன் தன்னை பத்தி கவலைப்பட மாட்டான்.
0: But a person who speaks truth will not be bothered about himself.
1: அவன் கூட்டத்துல தனியா இருந்தா கூட தைரியமா பேசுவான்.
0: Even if he is a single person among the crowd, he will be speak out boldly.
1: இங்க பாருங்களேன், சந்தை வெளிகள்ல எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும்.
0: See, look at these open squares where it be so much of crowd and masses.
1: ஒலிமுக வாசல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு.
0: In chief concourses that are so open crowds of people.
1: அங்க எல்லாரும் கூட்டமான இடத்துல,
0: that is a place where people are gathered around.
1: இந்த ஞானம் என்கிற பெண் தனியா நின்னு கூப்பிடுகிறார்.
0: This woman called wisdom is crying out loudly alone.
1: அவளுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தலாம் பயம் இல்ல.
0: She is not afraid of these masses.
1: அவளுக்கு தெரியும் நான் பேசுறது சத்தியம்தான்.
0: She knew very well what I speak is truth.
1: அதனால பெருங்கூட்டம் எனக்கு முன்னாடி நின்னா கூட நான் அவர்களை பார்த்து வெக்கப்பட வேண்டியதும் இல்ல, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டியதும் இல்ல.
0: Therefore even that is a great crowd of people before me, I need not be afraid or need not be tremble against.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோட லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா,
0: even when you look at the life of Jesus Christ,
1: அவர்ட்ட அந்த ஒளிவு மறைவெல்லாம் கிடையவே கிடையாது.
0: Even he did not have any kind of concealment.
1: நீங்க யோவான் 18 ஆம் அதிகாரம் 20 ஆம் வசனம் வாசிக்கும்போது,
0: when you read John 18 and verse 20,
1: இயேசு வந்து அந்த நியாயம் விசாரிக்கப்படும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை,
0: during that the inquiry Jesus said,
1: அவர் சொல்றாரு, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன்.
0: Jesus said, I spoke openly to the world.
1: ஜெபாலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன்.
0: I always taught in synagogues and the temple where the Jews always meet.
1: அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை.
0: And in secret I have said nothing.
1: என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா?
0: How beautiful it is.
1: அந்த ரங்கத்துல ஒளிச்சு மறைச்சு நான் ஒண்ணும் பேசலப்பா.
0: I did not speak anything in secret.
1: எல்லாம் ஓபனா பேசுறோம்.
0: I speak openly to everyone.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னால
0: few days ago
1: என்னுடைய நண்பன் ஒருவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான்.
0: One of my friend called me.
1: நான் சொன்னா உன்னுடைய இது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்தேன்.
0: He said I watched your Sunday sermon.
1: தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன்.
0: I am continually watching it.
1: நீங்க வந்து இந்த பில்டிங் ஃபண்ட் எல்லாம் வந்து இவ்வளவு ஓபனா சொல்றீங்களே.
0: You are speaking about this building fund so openly.
1: இவ்வளவு தேவை இருக்குன்னு ஓபனா சொல்றீங்க.
0: You said that your requirement is so much very openly.
1: இவ்வளவு முடிச்சிருக்கறேன்னு ஓபனா சொல்றீங்க. எல்லாத்தையும் வீடியோ போட்டு படம் போட்டு காட்றீங்க. என்ன இவ்வளவு தைரியமா பேசுறீங்களாப்பா அப்படின்றான்.
0: You openly declared that you have completed so far. You show it in videos and pictures as well.
1: நான் சொன்னேன்.
0: I told him.
1: ஏப்பா ஒளிச்சு மறைச்சு பதுக்குறோன்னு தானப்பா பயந்து பயந்து பேசணும்.
0: Only people who hide and conceal things should be afraid of things.
1: என்ன தேவைன்றதை வெளிப்படையா நாங்க சொல்றோம்.
0: But we just declare what is our need openly.
1: என்ன செய்றோன்றதை எல்லாரும் பாருங்கன்னு போட்டு காட்றோம்.
0: We also show people what we do.
1: ஏப்பா பொய்ய பேசினா தானப்பா மனைக்க மறைக்கணும் பயப்படணும்.
0: Only if we speak lie we have to hide things.
1: எனக்கு இது தேவை ஊழியத்துக்கு இது தேவைன்னு சொல்றோம்.
0: So we say that we need this for our ministry we speak it out.
1: கொடுக்கறவங்க கொடுக்குறாங்க.
0: Let people whoever can they can give it.
1: கொடுத்தவர்களுக்கு நாங்க எல்லாத்தையும் வெளிப்படையா காமிக்கிறோம்.
0: And to whoever who have given us we are showing everything to them.
1: ஜனங்கள்ட்ட சொல்றோம் போய் நேரா போய் பாருங்க.
0: We also tell the people you can go and see that place.
1: ஒளிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா.
0: There's nothing to hide and conceal here.
1: இயேசுனுடைய சுவிசேஷமும் உபதேசமும் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது. ஏன் சொன்னா அது ஞானத்தினாலும் உண்மையினால் நிறைந்திருந்தது.
0: Why the revelation of ministry and proclamation of Jesus was very open because it was filled with wisdom and truth.
1: வஞ்சனை தான் எப்படிப்பட்டதா ஒளியும்.
0: A deceit will be hidden always.
1: இங்க ஞானம் பாருங்க பெருங்கூட்டத்தின் நடுவுல கூட தனியா இருந்தாலும் மைனாரிட்டியா இருந்தாலும் தைரியமா வெளிப்படையா பேசினது.
0: But this wisdom though it was among the crowds though it was a minority it was very openly and boldly crying out.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒன்றையும் ஒளிக்காம மறைக்காம வெளிப்படையா பேசினது மாத்திரமல்ல தம்முடைய சீஷர்களையும் அப்படிதான் பேசணும்னு சொன்னார்.
0: Our Lord and Savior Jesus Christ he not only spoke out in openly and without and not in secret and he also charged his ministers or the disciples to do so.
1: நீங்கள் மத்தேயு 10:27 வாசித்தால்
0: when you read Matthew 10:27
1: வேதம் சொல்கிறது நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள்.
0: Whatever I tell you in the dark speak in the light.
1: காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள்.
0: And what you hear in the ear preach on the housetops.
1: அவர் சொல்கிறார் ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்.
0: And he says and do not fear those who kill the body but cannot kill the soul.
1: நீங்க பயப்படாதீங்க பா சுவிசேஷம் சொல்லலாம் பயப்படாதீங்க.
0: Do not be afraid to preach the gospel.
1: நீங்க வீட்டு கூரையிலிருந்து அதை சொல்லுங்க.
0: You preach on the housetops.
1: எல்லா இடத்திலும் பிரசித்தம் பண்ணுங்க.
0: You just proclaim it to every place.
1: நீங்க வெளிச்சத்துல போய் அதை பேசுங்க.
0: You go and speak in the light.
1: நான் சொல்ல உண்மையான ஞானம் வந்து வெளிப்படையாக இருக்கும்.
0: I tell you a true wisdom will be very open.
1: உண்மையான ஞானம் மறைபொருள்கள்ல மறைந்து ஒளிந்து அது வந்து அந்தரங்கங்களை தேடாது.
0: A true wisdom will not seek for hidden places or secret places.
1: பாருங்க அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை பற்றி தன்னுடைய பிரசங்கத்தை பற்றி பேசும்போது
0: That's why when apostle Paul spoke about his preaching and ministry.
1: அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 20-21 வாசித்தீங்கனா
0: When you read Acts 20 verses 20 and 21
1: அவர் சொல்வார் பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி வந்தேன்.
0: He says you know how I kept back nothing that was helpful but proclaimed it to you and taught you publicly and from house to house.
1: நீங்கள் 26 வசனத்தை வாசிப்பீர்களானால்
0: When you read verse 26
1: தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் சொல்றார்.
0: Therefore I testify to you this day that I am innocent of the blood of all men for I have not shunned to declare to you the whole counsel of God.
1: எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: அவர் சொல்றார் நான் எல்லாரோட இரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன்.
0: I am innocent of all the blood of all men.
1: நான் எதையுமே மறைக்கலப்பா.
0: I have not closed disclosed anything.
1: நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ விரும்புறீங்களோ விரும்பலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியங்களை நான் மறைக்காம வெளிப்படையா சொல்லிட்டேன்.
0: No matter whether you like it or not, whether you desire it or not, but I have not concealed anything. I have revealed all the things that God has revealed to me.
1: ஞானத்தினுடைய தைரியம் இதுல வெளிப்படுகிறது.
0: The boldness of wisdom is revealed here.
1: அதனால தான் இந்த ஞானம் எங்க வெளிப்படுதோ அங்க ஒரு தைரியம் விசேஷித தைரியம் இருக்கும்.
0: So wherever wisdom is revealed, there's a special boldness that is revealed in that
1: மொத்த
0: place.
1: மொத்த கூட்டமே தன்னை நிராகரித்து தன்னுடைய சத்தத்தை கேட்காம தன்னுடைய பொருளை வாங்காமல் போனாலும் தைரியமாய் அது தன்னுடைய சத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்.
0: Though the entire crowd may ignore it and reject his voice, its voice transcends the crowds and hustles of masses.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: முதல் காரியம் சொன்னேன்.
0: First I told you.
1: ஞானம் என்பது ஆயத்தமா இருக்கு.
0: First wisdom is available.
1: யாருக்கு வேணா அது ஆயத்தமா இருக்கு.
0: It is available to everyone.
1: எந்த இடத்திலே அது ஆயத்தமா இருக்கு.
0: It is available everywhere.
1: அடுத்து நான் சொன்னேன், இந்த ஞானம் ஆயத்தமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஞானம் முத தைரியமா தன்னை வெளிப்படுத்துது.
0: And not only it is available but wisdom is bold.
1: கடைசியா மூன்றாவது,
0: at last the
1: இந்த ஞானம் என்பது நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சத்தமிட்டு வசனித்து சொன்னாலும் யார் மேலும் இந்த ஞானம் திணிக்கிறது இல்லை.
0: So third, though the wisdom cries and calls out aloud, but it is not thrusted on anybody.
1: பாருங்க, ஒரு வியாபாரம் பண்ணுகிற ஒரு பெண் அவள் வந்து தான் என்ன பொருளை வைத்திருக்கிறேன்னு எல்லாரும் கேட்கும்படி சத்தமிட்டு சொல்லுகிறாள்.
0: So this hawker who sells a goods, she cries out aloud that everyone may know what she has.
1: அவள் வந்து தன்னுடைய பொருட்களை குறித்து நம்மட்ட சொல்லதான் முடியுமே தவிர நம்ம கையில அவள் கொடுக்க போறது இல்ல.
0: She can tell you about what she has to offer, but she cannot thrust her goods into her.
1: இத கண்டிப்பா நீங்க வாங்கிக்கொள்ளணும்னு கையில கொண்டு
0: She cannot force or thrust into our hands that we should get it for sure.
1: அத நீங்க தான் தெரிந்து கொள்ளணும்.
0: You have to choose it.
1: அவள் சத்தம்தான் போடுவாளே தவிர,
0: she can only cry out aloud.
1: நீங்க நின்று வாங்க போறீங்களா, நீங்க நிக்காம போக போறீங்களான்றது நீங்க எடுக்கிற தீர்மானம்.
0: But it is your decision whether you're going to stop and get it or just move away.
1: அதனால தான் ஞானத்துக்கு மூன்றாவது ஒரு குணாதிசயம் இருக்கு.
0: That is the third characteristics of this wisdom.
1: ஞானம் என்பது ஆயத்தமா இருந்தாலும், ஞானம் என்பது தைரியமா இருந்தாலும், ஞானம் என்பது நாம் விரும்பி தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்பதை நீங்க மறந்து போக கூடாது.
0: Though wisdom is available, though wisdom is bold, but don't ever forget that wisdom is a choice.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அது வசனித்து சொல்லுகிறது, சத்தமிடுகிறது, கூப்பிடுகிறது. பாருங்க அந்த 20 வசனம், 21 வசனம் பாருங்க.
0: In verses 20 and 21 we can read that it calls aloud outside, it cries out, it speaks out.
1: அது கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது, அது கூப்பிட்டு வசனித்து சொல்லுகிறது.
0: It raises our voice, it cries out, it speaks our words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord. அப்போ
1: அது வந்து அதிகபட்சம் என்னதான் செய்யும்னு சொன்னா, நமக்கு வந்து தன்னோடு தன்னிட்ட என்ன இருக்கு அப்படின்றத சொல்லுமே தவிர அது வந்து தானா வந்து நமக்கு திணிக்காது.
0: To the maximum it can tell you what it has, but it cannot thrust anything
1: towards. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதை நாம் தான் பெற்றுக்கொள்ளணும்.
0: It is we who are supposed to get it.
1: நாம் தான் ஏற்றுக்கொள்ளணும்.
0: It is we who are supposed to accept it.
1: பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க வாசித்தீங்கனா ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து இந்த ஞானம் வந்து தெரு முனையில நின்னுகிட்டு, வாசல்ல நின்னுகிட்டு, மதில் மேல் நின்னுட்டு சத்தம் போடுதான்.
0: So this wisdom is crying out from the open squares, in the chief concourses, at the openings of the gates and crying out aloud.
1: இத வந்து இந்த ஞானி வந்து அனுதினமும் இஸ்ரவேல் ஜனங்க டெய்லி பார்க்குற ஒரு காரியத்தை எடுத்துட்டு ஞானத்தோட ஒப்பிடுறாரு அவர்.
0: So this wise man actually compares this wisdom with the things that are familiar and day to day things of this Israel.
1: அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த மாதிரி சத்தத்தை கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பொருளோ அவங்களுக்கு தேவையான பொருள்னு அந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த பெண்ணிடத்துல போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு இருக்கிற பணத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வாங்குவாங்க.
0: So when these Israelites hear those voices, if they want it or if they like it, they will go haul there and get the product by paying the price.
1: அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
0: And not only those days, even today if you go to the market you can do this, you see the same.
1: விற்கிற எல்லாரும் சத்தம் போட்டு தங்கட்ட என்ன இருக்குன்றது சத்தம் போட்டு சொல்லிட்டே இருப்பாங்க.
0: All the hawkers and sellers will be crying out whatever they are selling.
1: நீங்க ஒரு fish மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா டிரேடரும் ஒரே நேரத்துல பேசுவாங்க.
0: If you go to a fish market you can hear all the fish the traders who are shouting out aloud.
1: காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன காய்கறிகள் பேரை சொல்லி அவங்க வந்து அதோட விலையை சொல்லி அவங்க சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க.
0: Even if you go to a vegetable market you can hear those sellers voicing out their voices and selling out their prices.
1: இப்போ ரொம்ப வேடிக்கையா இருக்கு, யாரு சத்தம் போடுறது தொண்டை இல்ல, அதனால இப்ப எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுறாங்க.
0: Today it is more funny, people could not cry out, they just record it and play it on the speaker.
1: அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கு, அவேலபிளா இருக்கு, வாங்க வாங்க வாங்க.
0: So they say it is available here, you can come here and get it.
1: காலையில நம்ம தெருக்கள்ல போய் இடியாப்பம் இடியாப்பம்னு கத்திட்டே போவோம்.
0: So when even in the morning you can hear in your streets crying out
1: கோலமாவு கோலமாவுன்னு கத்திட்டே போவோம்.
0: And even in the streets you can see people crying out what are the goods.
1: அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, சத்தம் போட்டே இருக்கும்.
0: So it's because they keep on crying out.
1: பொருள் இங்க ரெடியா இருக்கு.
0: It means that we have things available.
1: நீங்க வாங்குறீங்களோ வாங்களே அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் தைரியமா சொல்லிட்டு போறேன்.
0: I'm not bothered whether you're going to buy it or not, but I'm going to cry it out.
1: ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வரணும்.
0: But if you need it, you have to come out of your house.
1: நீங்க ஏங்கட்ட வந்து நீங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு நீங்க உங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க அதுக்கு இணையாக இந்த பொருளை நீங்க வாங்கி கொள்ளணும்.
0: And you should come to me, you should pay the price for it and then get this product from me.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானம்ன்றது இலவசமா நமக்கு கிடைக்கும்னு.
0: Many people think this wisdom can be we can get the wisdom free.
1: ஞானம் வந்து ஆயத்தமா இருந்தாலும் ஞானம் வந்து இந்த பெண் வந்து தூக்கி கொண்டு போய் தெருவுல வீசல, எல்லாரும் பெருக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு.
0: Though this wisdom was available, this woman did not just throw away on the streets.
1: You can pick it up. யார் வேணாலும் பொறுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி போடல.
0: She did not throw away that everyone, whoever wants can pick it up.
1: நான் சொல்ல நான் கூப்பிடுறேன்.
0: She says, I'm calling out.
1: நீங்க வேணும்னா எங்கட்ட வரணும்.
0: If you need, you have to come to me.
1: நீங்க வந்து அத உங்களுக்கென்று நீங்க வாங்கி கொள்ளணும்.
0: And you have to buy from me for yourself.
1: இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து காலை நான் அதை தியானம் பண்ணும்போது கர்த்தரோடு இடைப்பட்ட ஒரு காரியம்.
0: So when I was meditating this, the thing that Lord spoke with me.
1: எப்படி ஒரு வியாபார பெண்ணிடத்துல அவளுடைய அவள் விற்கும் பொருட்களை அவள் சத்தமிட்டு கூப்பிடும்போது அது உங்களுக்கு வேண்டும், பிடித்திருக்கு, தேவை என்று உணர்ந்தா நீங்க ஒரு கிரயத்தை கொடுத்து நீங்க வாங்குவீங்களோ அதே போல ஞானத்தை பெறுவது ஒரு கிரயை நீங்க கொடுக்கணும்.
0: Like how when a hawker woman cries out about her so goods, we go pay price and get it from her. Similarly, we are supposed to pay a price to receive wisdom.
1: நீங்க நல்லா கவனிக்கணும். இத
0: you have to listen carefully.
1: அந்த காலங்கள்ல வந்து எப்படி வியாபாரம் பண்ணாங்க அப்படினா ரெண்டு விதம்.
0: In those days they traded in two ways.
1: இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல அதே பழக்கம் இன்னைக்கும் இருக்கு.
0: Even today many people use the same way even today.
1: ஒன்னு வந்து என்னன்னு சொன்னா அவங்க தங்களுடைய பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவாங்க.
0: First they may pay price for that product and get the product.
1: ரெண்டாவது எப்படி வாங்குவாங்கன்னா தங்கிட்டு இருக்கிற பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க பொருளை எக்ஸ்சேஞ்சா வாங்கிடுவாங்க.
0: So second they will give the product that they have in exchange to that product they want.
1: அப்ப ஒரு எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்கும்.
0: There happens an exchange there.
1: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன்.
0: I tell you by love.
1: நிறைய பேர் வந்து ஞானம் பெற்றவர்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க.
0: Today many people are jealous about people who are wise.
1: ஆனா அவங்களுக்கு தெரியல இதை பெறுவதற்கு அவங்க எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாங்க நிறைய பேர் தெரியல.
0: But they don't know how much price did they pay to receive this wisdom.
1: நான் சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு விலை கொடுக்காம அது இலவசமாய் கிடைக்க போறது இல்ல.
0: So without paying a price for it, you are not going to get it free of cost.
1: தேவன் ஞானத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும்
0: though God has made this wisdom available for us,
1: அதை கேட்டு வருகிறவன் ஏதோ ஒன்றை தன்னிடத்துல வந்து அவன் வந்து கிரயமாய் கொடுக்கணும், அதை வந்து அவன் வந்து இனாமா கொடுக்கணும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்கணும்.
0: A person who comes seeking that should pay something for that or should give something in exchange for that.
1: நீங்கள் 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் வாசித்தால்
0: Psalm 119 and verse 23
1: பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள்.
0: Princes also sit and speak against me.
1: உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன்.
0: But your servant meditates on your statutes.
1: மற்றவங்க பேசுனாங்க.
0: Others were speaking.
1: மற்றவங்க சும்மா பேசிட்டே இருந்தாங்க.
0: Others were just speaking.
1: ஆனா நான் வந்து என்ன பண்ணா பேச்சில இருந்து விலகி நான் தியானத்துக்கு என்ன அர்ப்பணிச்சேன்.
0: But I refrained from that speaking and I committed to meditating.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேச்ச குறைக்க மாட்டாங்க, ஞானம் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க.
0: But today people will not stop speaking but they want wisdom.
1: ஆனா இவர் சொல்றாரு அவங்க எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, நான் பேசலங்க, நான் வந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க உட்கார்ந்தேன்.
0: But here he says they were speaking, I did not speak but I was meditating on the word of God.
1: இன்னும் நீங்க அதே சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனத்தை வாசித்தா
0: when you read same psalm 119 verse 113
1: வேதம் சொல்லுகிறது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்.
0: I hate vain thoughts but I love thy law.
1: என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா?
0: How beautiful it is.
1: வீண் சிந்தனைகளை நான் வெறுத்தேன்.
0: I hate vain thoughts.
1: அப்போ ஒரு காரியத்தை வெறுக்காம இன்னொரு காரியத்தை பெற முடியாது.
0: So without hating something you cannot receive something.
1: நீங்க ஒரு விலை கொடுக்கணும், ஒரு கிரயம் கொடுக்கணும், ஒரு பரிமாற்றம் அங்க நடக்கணும்.
0: You have to pay a price or you have to exchange something for that.
1: நீங்கள் 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்தால்
0: If you read 1 Kings chapter 3 and verse 11
1: ஞானத்தை பெற்ற சாலமோனை பற்றி கர்த்தர் கொடுத்த சாட்சி.
0: This is the testimony of God about Solomon who received wisdom.
1: தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை.
0: And God said unto him, because thou hast asked this thing and hast not asked for thyself long life, neither hast asked riches for thyself, nor hast asked the life of thine enemies, but hast asked for thyself understanding to discern judgment. Behold, I have done according to thy words. Lo, I have given thee a wise and an understanding heart, so that there was none like thee before thee, neither after thee shall any arise like unto thee.
1: ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த வசனம், எனக்கு ரொம்ப தொட்டது. என்ன இன்னைக்கு
0: this word really touched me very much.
1: சாலமோன் வந்து ஞானத்தை பெற்றுட்டான் நம்ம நினைக்கிறோம்.
0: We think Solomon has received wisdom.
1: ஆனா அவர் வந்து தேவன் அவருக்கு இலவசமா கொடுத்தார் நம்ம நினைக்கிறோம்.
0: We think that God gave it free of cost to him.
1: உண்மைதான், ஒரு பக்கம் பார்த்தீனா இலவசம்தான்.
0: It is true, on one side it is free.
1: ஆனா அது ஒரு பரிமாற்றத்துக்கு அப்புறமா தான் நடந்துச்சுன்றது மறந்துடாதீங்க.
0: But don't forget that it came after an exchange.
1: ஆண்டவர் சொல்றாரு,
0: God said,
1: ஏப்பா இதே நான் வேற யார்ட்டயா கேட்டிருந்தா அவங்க ஒருவேளை எதை கேட்டிருக்கலாம்னா நீடித்த நாட்களை கேட்டிருப்பாங்க.
0: So even if I have asked the same question to someone else, they would ask for long life.
1: ஆனா உங்கிட்ட வந்து நான் உன்ன என்ன வேணும் கேட்ட பொழுது நீடித்த நாட்கள் மேல் இருந்த உன்னுடைய ஆசையை நீ வெறுத்துட்டு நீ ஞானத்தை கேட்ட.
0: But when I asked you the same thing, you hated the long life and you asked for wisdom.
1: நான் வந்து வேற ஒருத்தட்ட கேட்டிருந்தா அவங்க வந்து ஐஸ்வரியத்தை கேட்டிருப்பாங்க.
0: If I asked someone else, they would have asked for riches.
1: ஆனால் உங்கிட்ட என்ன வேணும் கேட்ட பொழுது நீ ஐஸ்வரியத்தின் மேல் இருந்த ஆசையை நீ விட்டுட்டு ஞானத்தை தெரிந்து கொண்ட பாரு, அதனால தான் நீ ஞானம் பெற்றாய்.
0: But when I asked you just rejected the desires of riches and asked for wisdom, and that is why you received wisdom.
1: ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற ஒருத்தன்ட்ட நான் வந்து உனக்கு என்னப்பா வேணும் நீ கேட்கறத நான் தர்றேன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து தங்களுடைய சத்துருக்களுடைய ஜீவனை கேட்டிருப்பாங்க. ஆனா நீ அந்த ஆசையை நீ வெறுத்துட்டு அதை வேண்டான்னு நீ என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ ஞானம்தான் வேணும்னு கேட்டியே, அதனால உனக்கு நான் ஞானத்தை தந்தேன்.
0: But if I asked someone else, what do they need? They would ask for the life of their enemies. But when I asked you, you just hated the desire of your life of that enemies and asked for wisdom, and that's why I've given you.
1: நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஞானத்தை தரணும் நீங்க விரும்புறீங்களா?
0: Even in your life, if you desire that God should give you wisdom,
1: நீங்கள் அதை மற்ற எல்லாவற்றின் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: It is a choice that you're supposed to choose amidst everything.
1: Wisdom is a choice. Wisdom is a choice. Don't forget that. அது வந்து இலவசமா நம்ம தலை மேல ஊற்றப்படுற ஒரு காரியம் கிடையாது.
0: It is not something freebie that is given, that is poured on our head.
1: ஒரு பக்கம் பேச்சு ஓடிட்டு இருக்கு.
0: On one side that is speaking, they are speaking together.
1: ஒரு பக்கம் வீண் சிந்தனை இருக்கு.
0: On one side we have vain thoughts.
1: ஒரு பக்கம் ஐஸ்வரியத்தின் மேல் உள்ள மயக்கம் இருக்கு.
0: On one side we have the enticement of the riches.
1: ஒரு பக்கம் சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கணும்னு தோணுது.
0: On one side you want to ask for the life of your enemies.
1: ஒரு பக்கம் நீடித்த நாட்களை கேட்கணும்னு தோணுது.
0: On one side you consider to ask for a long life.
1: ஆனா நீ அதெல்லாத்தையும் வெறுக்கறப்பா.
0: But you hate all those things.
1: அது எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீ விரும்பி தேடி வந்து ஒரு விலை கொடுத்து இந்த ஆசைகள் எல்லாம் விலக்கிற ஒரு விலையை கொடுத்து நீ ஞானத்தை தெரிந்து கொள்ற.
0: You pay the price of rejecting all these desires and you choose wisdom.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ஞானம் என்கிற அந்த வியாபார பெண்ணிடத்துல அவங்க இவ்வளவு விரும்பி சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்துட்டு ஞானத்தை வாங்குறாங்க.
0: So just consider here, to the hawker woman who is that wisdom, they just pay the price that they have gathered and they receive wisdom.
1: அவங்க இவ்வளவு காலம் சம்பாரிச்ச மற்ற பொருட்களை அவங்க கிரயமா கொடுத்து ஞானத்தை அவள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றாங்க.
0: They exchange the amount or the price that they've gathered and earned so far and they get wisdom from her.
1: இந்த ஞானத்தை பெறிறதுக்கு நாம என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம்னு யோசிங்க.
0: Just think what you're going to exchange to receive this wisdom.
1: இந்த ஞானத்தை பெறிறதுக்கு நான் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன்?
0: What I'm going to exchange to receive this wisdom.
1: நீங்க எந்த பகுதியில் ஞானம் அடைய வேண்டுமானாலும் ஒரு விலை கொடுக்காமல் ஒரு தியாகம் நீங்க செய்யாம நீங்க அதை பெறவே முடியாது.
0: No matter in whatever field or portion you want to receive wisdom without a sacrifice or paying a price, you cannot get it.
1: ஒரு முறை ஒரு இடத்துல நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: I remember once I read it somewhere.
1: தியாகம் இல்லாமல் ஒருவனும் எதையும் அடைந்ததில்லையாம்.
0: No person has attained anything without sacrifice.
1: ஒன்று, இன்றைக்கு அவன் அனுபவிக்கிற பொருட்களுக்காக வசதிகளுக்காக அவன் வந்து செய்கிற தியாகத்திற்கான பலனை அவன் ஒருவேளை அடையாம போகலாமா, ஆனா அவனுக்கு பின் வர்ற சந்ததி அதனுடைய தியாகத்தின் பலனை அது வாங்கிட்டு போயிருவான்.
0: Either he may not attain the reward for the sacrifice that he has done now, but his generations may receive the reward for the sacrifice that he has made.
1: ஒருவேளை சிலர் சொல்வாங்களாம், நான் வந்து எந்த தியாகமே பண்ணல, இதெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம்.
0: Some may say, I have not sacrificed anything, but I have received all these things in my life.
1: அதுல போட்டிருந்துச்சு, அப்படி ஒன்றுமே கிடையாதான்.
0: It is said, it is not so.
1: அது வந்து என்ன அர்த்தம்னா,
0: What does it mean?
1: இன்றைக்கு நீ தியாகமே செய்யாமல் ஒன்றை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், உனக்கு முன் சென்ற ஒரு சந்ததி, முன் சென்ற ஒரு நபர், அவர் செய்த தியாகத்தினுடைய விளைவு தான் நான் நீ இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறப்பா.
0: If you are enjoying or experiencing something without sacrificing anything today, it means that there was someone previous or before you who have sacrificed for this.
1: ஆகவே தியாகம் இல்லாம நன்மை இல்லவே இல்ல.
0: Therefore without sacrifice there is no goodness.
1: ஞானம் என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது.
0: Wisdom is a choice.
1: உங்ககிட்ட எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம்.
0: You may have many products.
1: உலகம் விலையேற பெற்றது நினைக்கிறது இருக்கலாம்.
0: You may have something that the world may consider to be a precious one.
1: அதை நீ விட்டு கொடுக்க, அதை நீ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, அந்த கிரயத்தை கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமாகும் போதுதான் நீ வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வாய்.
0: But only when you are willing to trade it or exchange it, only then you can receive wisdom.
1: அந்த ட்ரேடிங் வந்து ஒருவேளை நேரமா இருக்கலாம்.
0: That trading might be your time.
1: அந்த ட்ரேடிங் வந்து நாம வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நாம கொஞ்சம் பேச்சை குறைக்க வேண்டியதா இருக்கலாம்.
0: That trading might be where you have to reduce your speaking and talking.
1: அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பரிமாற்றம் செய்வது வந்து நம்முடைய தனிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள், நோக்கங்கள், உலகத்தினுடைய பிரியங்களை நாம வந்து விட்டு கொடுக்கறதா இருக்கலாம்.
0: That exchange might be your desires, personal interests, personal likings of this world.
1: உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்தை பெறுவதற்கு நீங்க என்ன விலை கொடுக்க ரெடியா இருக்கீங்க?
0: What price are you ready to give to get wisdom from this?
1: ஆண்டவரே, இந்த ஞானம் கூப்பிடுற சத்தத்தை கேட்கறது கிருபை தாரும்.
0: Lord, give me grace to hear at the crying of this wisdom, Lord.
1: A, B, C. A for wisdom is available. இன்றைக்கும் ஆண்டவர் ஞானத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்.
0: Wisdom is available even today.
1: Number 2, wisdom is bold. ஞானம் என்பது எல்லா சத்தங்களை பார்க்கிலும் தைரியமாக தனியாக நின்று சத்தத்தை உயர்த்தி எழுப்புகிறது. மூன்றாவது, wisdom is a choice. நீ தெரிந்தெடுக்க வேண்டும், அது வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்க வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கு.
0: It is you who are supposed to decide whether you need it or not.
1: அந்த வியாபாரி, அந்த ஞானம் என்கிற பெண் உன் மடியிலே கொண்டு வந்து தானா போட போறதில்ல.
0: That woman who is a hawker is not going to drop it on your bosom by your own.
1: எனக்கு வேண்டும் என்று நீங்க கேட்கணும்.
0: You are supposed to ask it.
1: அதை கேட்டா கர்த்தர் தருவார்.
0: Well, if you ask, God will give you.
1: வேண்டும்னு கேக்குறவன் ஒரு கிரயத்தை கொடுக்கறான்.
0: The one who asks that he wants it has to pay a price for it.
1: என்ன நீங்க இன்றைக்கு கிரயமா கொடுக்க போறீங்க?
0: What are you going to pay for it?
1: எந்த எதை நீங்க மாற்று பொருளா கொடுக்க போறீங்க?
0: What are you going to exchange with that?
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த ஞானத்தை வாஞ்சிக்க கிருபை தா.
0: Give me grace to desire that wisdom.
1: கண்களை மூடுவோமா?
0: Let us close our eyes.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 ஒரு குடியிருப்பு பகுதிக்கு புதிதாக குடியிருக்க வந்த ஒருவர் மெலனி என்ற ஒரு 15 வயது வாலிப பிள்ளையை பார்த்து, நீ சிகரெட் குடிக்கிறாயா? உனக்கு குடிக்க சிகரெட் தரட்டுமா என்று கேட்டார். உடனே அந்த வாலிப பிள்ளை மெலனி, உங்களுக்கு நன்றி, ஆனால் எனக்கு சிகரெட் வேண்டாம், நான் கிரேபர்ன்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று தன் குடும்ப பெயரை சொன்னாள். எங்களில் யாரும் இவ்வாறு சிகரெட் குடிப்பதில்லை என்றாள். தன் குடும்பத்தின் தனித்தன்மை மற்றும் தான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று அவள் அறிந்திருந்தது அவளுக்கு ஒரு சுய மதிப்பை தந்தது. தன் குடும்ப மதிப்பை விட்டு கொடுத்துவிட்டு அவரோடு சேர்ந்து சிகரெட் குடிப்பதை அவள் கொஞ்சமும் விரும்பவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மெலனியைப் போல நாம் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், ஒரு ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பெருமையை உடைய நாம் அதை மிக லேசாக விட்டு கொடுத்துவிட்டு மற்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்யும் சகல அசுத்தங்களுக்கும் உடன்படக்கூடாது. ஒருமுறை எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு குடிக்க திராட்சரசம் கொடு என்றார். ஆனால் ரேகாபியரோ, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடிக்கிறதில்லை என்றார்கள். அவர்கள் தாங்கள் ரேகாபியர் என்று தங்கள் குடும்ப பெயரை பெருமையாக நினைத்தார்கள். ரேகாபியர் என்ற பெயருக்கு கலங்கம் விளைவிக்க அவர்கள் விரும்பவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாமும் தேவனால் பிறந்தவர்கள், நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதால் கிறிஸ்தவர்கள் என்ற பெருமை நமக்கு உண்டு. நம் தேவனின் பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் எந்த செயலுக்கும் நாம் தூரமாய் விலக வேண்டும். நாம் நம் தேவனுடையவர்கள், நம் தேவன் பரிசுத்தர். ஆகவே நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். ரேகாபியர் தங்கள் தகப்பன் சொல் கேட்டு நடந்ததால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் நடந்தால் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேலின் குடும்பத்தார் சொல்வார்களாக. தேவனை உயர்த்துவதற்கும் துதிப்பதற்கும் தேவன் நமக்கு தந்த இந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை திட்டி சொல்ல போகிறோம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதினால். சேர்ந்து பாடலாமா?

உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி சொல்ல போகிறோம், அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார்.

ஹாலலூயா. ஒருவேளை அன்பாயிருப்பேன் என்று சொல்கிறவர்கள் நம்மளை அலட்சியமாய் விட்டு போகலாம். ஆனால் அன்பு தருபவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மேல் அன்பாயிருக்கிறவர், பாசமாயிருக்கிறவர் நம் ஆராதிக்கிற தேவன் தான். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து போகிறோம், இரவு பகலாய் அழுகிறோம். அழுத போதெல்லாம் நம் அருகில் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். ஹாலலூயா.

வல்லரும் சேர்ந்து கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம் என்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை நடுவிலே ஆவியானவர் அசைவாடுவார். ஆராதனை நடுவில் அவருடைய மகிமை விளங்க பண்ணுவார். ஒருமித்து தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹால

அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. அவருடைய கிருபை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறதாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த நாளிலே உண்மையோடு தேவ சமூகத்திலே சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய கிருபை மாறாதது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம்,

அவர் கிருபை இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேணப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. குப்பையில கிடக்கிறவனை, ஆகாது என்று தள்ளப்பட்டவனை, பிரயோஜனமற்றவனை, யாருக்கும் எதற்கும் உதவியற்றவன் என்று சொல்லுகிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை, எப்பேற்பட்ட மனிதர்களானாலும் அவர்களை தூக்கி நிறுத்த தேவ கிருபை மாறாததாயிருக்கிறது.

கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம். அந்த கிருபை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையில உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணுங்கப்பா. நாங்கள் வெறுமையாய் போகக்கூடாது, நாங்கள் வெறுமையாய் திரும்பக்கூடாது. ஆமே, நான் அளிக்கும் கிருபையினால், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். நன்மைகளை பெற்றவர்களாய், ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் உம்முடைய ஜனங்களை கர்த்தர் திருப்திப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நீர் எங்களை நடத்தினதை நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை உணர்ந்து ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோமே.

என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.

நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம். கிலேயாத்தியனான ஜெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தார். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றார். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் ஜெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது ஜெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் ஜெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் ஜெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு ஜெப்தா கிலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றார். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் ஜெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது ஜெப்தா கிலேயாத்தின் மூப்பரோட கூட போனார். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். ஜெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு ஜெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னார். அம்மோன் புத்திரரின் ராஜா ஜெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி ஜாபோக் மட்டும் ஜோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஜெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, ஜெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேஷுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போவதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களையெல்லாம் கூட்டி ஜாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும்
அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி ஜாபோக் மட்டும் வனாந்திரம் துவக்கி ஜோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆராவோரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனது என்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவார் என்று சொல்லி அனுப்பினார். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு ஜெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி ஜெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது ஜெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும் போது என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். ஜெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆராவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறிய அடித்து 20 பட்டணங்களை பிடித்தார். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். ஜெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீரல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றான். அதற்கு அவன், போய்வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டாள். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் நாளினால் கீலேயாத்தியனான ஜெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களின் இதயத்தில் சூழ்நிலைகளில் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவேன் என்றும் வாசம் பண்ணும்படியும் கடந்து வருகிறார். இன்றைய நாட்களில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகளின் மத்தியில் கண்ணீர் வடித்து துக்கித்து கொண்டிருக்கிற உங்களை கம்பீரித்து பாடும்படி செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் துதிக்கிற தேவன் இன்னார் என்பதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும் வகையில் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் உட்காரும்படி செய்து உங்களின் அடிகளை உறுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் வாசம் பண்ணின இடங்களில் வந்து சேர்ந்த நன்மைகளை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, ஆவலாய் தேடி போனவனிடத்தில் வாசம் பண்ணினார். லூக்காவின் புஸ்தகம் 19:1-10 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகைவை குறித்து பார்ப்போமானால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவராலும் நேசிக்கப்படாதவனும் உலகத்தாரால் பாவி என்று அழைக்கப்பட்டவனுமாயிருந்தபடியினால் தன் குடும்பத்திலும் தனக்கும் சமாதானம் இல்லாது இருந்தான். இயேசுவை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும், தன் நிலையை தெரிவித்து விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணினவனாய் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை காண முற்பட்டான். 19:5 இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைக்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானமில்லாதபடிக்கு உலகத்தின் காரியங்களினால் நீங்கள் நெருக்கப்பட்டு இருதய கடினத்தோடு அனுதினமும் கண்ணீரோடு உங்கள் சூழ்நிலை போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டி காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் தங்கி வாசம் பண்ணி துரிதமாய் உங்களை விடுவிக்கும்படிக்கு உங்களை பார்த்து, சீக்கிரமாய் என் சமூகத்திற்கு வா என்று அழைக்கிறார். அவர் சமூகத்தில் கிட்டி சேரும்போது இயேசுவை நீங்கள் அதிகமாய் வாஞ்சையோடு, ஆவலாய், பிரயாசத்தோடு, சகைவை போல் தேடும் பொழுது உங்களின் சூழ்நிலைகள், பாவசாப கட்டுக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்கள் குடும்பங்களில் இரட்சிப்பு வருகிறது, சமாதானம் வருகிறது, கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, தடைகள் விலகுகிறது. இதுவரையில் உங்களை ஆளுகை செய்த சத்துருவின் கடினமான கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களிடத்து கடந்து வரும்படி செய்து பலகி பெருகி இருக்கும்படி எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2, சுட்டெரிக்கும் அக்னி சூளையில் வாசம் பண்ணினார். தானியேலின் புஸ்தகம் 3:17-26 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ராஜா உண்டாக்கி வைத்த சிலையை வணங்காததினாலே கோபமடைந்து தானியேலின் நண்பர்களை 7 அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே போடும்படிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களோடு கூட அக்னி சூளையிலிருந்து 4 விடுதலையாகி வருவதை அங்கே உள்ளவர்கள் காண்கிறார்கள். 29 இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று ராஜா சாட்சி கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அக்னி சூளையை போன்ற அனுபவங்களாகிய வியாதி, பலவீனம், பற்றாக்குறை போன்றவற்றில் தள்ளப்பட்டவர்களாய் அது 7 உங்களை தாக்க முற்படுகிறதாய் இருக்கிறதே என்று கவலையோடு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அவரின் சமூகத்தில் உங்கள் சூழ்நிலைகளின் மேல் அறிக்கை பண்ணுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. அப்பொழுது உங்களின் அக்னி சூளை போன்ற சூழ்நிலைகளின் அனுபவங்களில் அவர் உலாவி வாசம் பண்ணி அவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு காத்து விடுவித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உலகம் உங்களை காணும்படி செய்து சாட்சிகளாய் உங்களை நிறுத்தி ஆசீர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அக்னி சூளையின் அனுபவத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சையோடு தேடுவீர்களானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர், உம்மை நம்பினவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களை தப்பிக்கும்படி செய்தீர், வெக்கப்பட்டு போகாது காத்தீர் என்று இன்றைக்கு உங்களையும் அப்படியாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு வாசம் பண்ணும்படிக்கு கடந்து வருகிறார். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற, உங்கள் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற அன்பாய் ஆசையாய் இருக்கிற இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை தேடினீர்களானால் கண்டடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நீதிமொழிகள் 28:20 முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வசனத்திலேயே அதனுடைய விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உலகத்தை பார்க்கும்போது உண்மை இல்லாதவர்கள் தான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, உண்மையோடு இருக்கிறவர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும், குடும்ப வாழ்க்கையானாலும் வேலை ஸ்தலமானாலும் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு உண்மையோடு இருக்க வேண்டும். இதை குறித்து நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்டுட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் நாம் தேவனை தேடுகிற காரியத்திலே மிக மிக உண்மையாக இருக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிற காரியத்திலே மிக மிக உண்மையாக இருக்க வேண்டும். யோவான் 4:24 வாசிக்கும் போது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவரை

அலைவாய்ந்து கொண்டிருக்கும். தேவன் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர்கள் உள்ளத்திலே என்னை எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வரும்போது கடைசி பகுதியிலே ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக உங்களை நடத்தி வந்தேன், உங்களோடு கூட நான் நடந்து வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு உண்மையா இருக்கவில்லை. உங்கள் தெய்வனாகிய ரேம்பான் பல தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவர் சொல்லுவார், இவைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள், உதடுகளால் என்னை துதித்தீர்கள், ஆனால் உள்ளத்திலோ எனக்கு தூரமா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார். நீங்க எனக்கு நான் உபவாசம் பண்ணினீங்க, எனக்கு நான் பலி செலுத்தினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஆண்டவர் கேட்பார். தேவ பிள்ளைகளே, நாம தேவனை தேடுகிற காரியத்துல மிக மிக உண்மையா இருக்கணும். வருஷம் துவங்கும் போது அநேகர் பொருத்தனை பண்ணுவாங்க, நான் ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஜபம் பண்ணி ஆராதிச்சு வசனத்தை வாசிச்சு உங்க கூடவே நான் நடப்பேன், ஆண்டவரே இந்த வருஷத்துல முழுவதும் நான் உங்க கூட நடப்பேன். ஜனவரி 1 அந்த பொருத்தனை தேவ சமூகத்தில் இருக்கும். இன்னைக்கு நாம பாதி வருஷத்துக்கிட்ட வந்துட்டோம். யோசித்து பாருங்க, அன்னைக்கு பண்ணின அந்த பொருத்தனை, அன்னைக்கு தேவ சமூகத்திலே சொன்ன வார்த்தை, அதுல நாம உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களை அந்த விஷயத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? தேவன் அதை பார்க்கிறார். இந்த விஷயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல ஒருத்தர் உண்மையா இருந்தா புறம்பான உலக விஷயத்துல கண்டிப்பா உண்மையா இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு கூட அன்பு செலுத்துங்கள். நீங்க எப்பவும் என்ன ஃபர்ஸ்டா வச்சிருந்தா நீங்க எல்லாத்திலையும் சரியா இருப்பீங்க. ஆண்டவர் மட்டும் நம்ம கூடவே இருந்துட்டா ரொம்ப அழகா நடத்துவார். அதுக்கு தான் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார், அவரை தேடுகிறதுல உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவரை தேடுகிறதுல குறைஞ்சிருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறதுல குறைஞ்சிருக்கலாம், ஆராதிக்கிறதுல குறைஞ்சிருக்கலாம், தேவனை தேடுகிறதுல குறைஞ்சிருக்கலாம். நிறைய நேரம் மொபைல்ல மற்ற காரியங்களில நீங்க செலவழிச்சுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உணர்ந்து தேவனை தேடுகிறதுல அவரை சமூகத்தை நோக்கி பார்க்கறதுல உண்மையா இருப்பீங்களா? நீங்க உண்மையா இருந்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் மிகுந்த அற்புதத்தை செய்து உண்மையாய் கிரியை செய்வார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையோடு இருந்தார், அவரே சாட்சி கொடுக்கிறார். அதனால அவருக்கு தன்னையே வெளிப்படுத்தினார் ஆண்டவர். அந்த மோசே போல நாமும் நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தேடுகிற காரியத்துல உண்மையா இருப்போம், குடும்பமா சேர்ந்து ஜெபிப்போம், வசனத்தை வாசிப்போம். இந்த நாட்கள்ல கர்த்தரை தேடுகிறதுல உண்மையா இருப்போம், நிச்சயம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லும்போது அது நித்திய ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்றைக்கு நாம் உண்மையாய் கர்த்தரை தேடுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை தேடுகிற காரியத்திலே நாங்கள் உண்மையாயிருந்து நாங்கள் பண்ணின பொருத்தனைகளை நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு உண்மையாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்வீராக. எங்களுக்கு உணர்த்தும் இதை காண்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3:26 பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்குவாராக. அப்போஸ்தலர் 3:26
2: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி
1: உங்களை விலக்கி
2: உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார்.
1: தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி நம்மிடத்துக்கு அனுப்பினதின் ரகசியம், நம்ம எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட எழுப்பி இருப்பதின் ரகசியமே

0: ஆசீர்வதிக்க எங்களை எல்லா பொல்லாங்குகளில் இருந்தும், எல்லா பாவங்களில் இருந்தும், எல்லா சத்துருக்களின் கிரியைகளில் இருந்தும் எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதிக்க நீர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறீர். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற பயங்கரமான பொல்லாப்பு பாவம், அந்த பாவம் நம்மையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை செய்து நம்மை குற்றப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, இந்த உலகத்திலேயே அந்த பயங்கர காரியம் பெருகி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும், லோத்துவின் காலத்தில் நடந்த அத்தனை காரியங்களும் இந்த கடைசி காலத்தில், கடைசி நிமிஷத்தில் இந்த உலகத்தில் பல விதத்தில் பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கேள்விப்படாத பாவங்களெல்லாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு அருவறுப்பாயிருக்கிற ஒன்று பாவம். அந்த பாவத்தை பரிகரிக்கத்தான், அந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொண்டு வாழத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு எழும்பினதின் ரகசியம் அதுதான். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. இயேசு உயிரோடு கூட எழும்பி இருப்பது நம்மை பாவங்களிலிருந்து விடுதலையாக்க. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் உயிரோடு கூட இருப்பதும் எங்களுக்காக பரிந்து பேசுவதும் இந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்க. பாவத்தின் வேர் எங்கே இருக்கிறது? பாவத்துக்கு வேர் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது அவன் சொல்லுகிற விஷயம், கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வேர் இருக்கிறதுனால, வேர் பரிசுத்தமாயிருந்தா மேலே வருகிற கிளைகளும் மற்ற கனிகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேர் அசுத்தமாயிருந்தால் மற்ற எல்லாத்தையும் அசுத்தமாக்கிவிடும். வேர் பாவத்தினுடைய வேரை அழிக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னா, அது எங்க இருந்து வருது, அதனுடைய வேர் எங்க இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அதை முற்றிலும் அழிக்காம மேல தைலம் போட்டுக்கிட்டே இருந்தா அங்க இருக்கிற அந்த வேர் பல இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ஆகினால்தான் அந்த வேரை கண்டுபிடிச்சு அதை சரியா எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணா மேல வருகிற பரவுகிற அந்த நோய் பரவாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் நம்மில் வருவதற்கு வேர் எங்கே இருக்கிறது? யாக்கோபு 1:14-15 வாசிப்போம். யாக்கோபு 1:14-15.
1: அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு,
0: சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு
1: சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்,
0: சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்,
1: பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து,
0: இச்சையானது கர்ப்பம் தரித்து
1: பாவத்தை பிறப்பிக்கும்,
0: பாவத்தை பிறப்பிக்கும்,
1: பாவம் பூரணமாகும் போது,
0: பாவம் பூரணமாகும் போது
1: மரணத்தை பிறப்பிக்கும்,
0: மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப பாவம் ஒரு மனிதனுக்குள்ள எங்கிருந்து வருகிறது? சோதனை வரும்போது அந்த சோதனை வரும். நிறைய நேரம் சோதனை மனசுல தான் முதல்ல வரும், உன் இருதயத்துக்குள்ள இருந்து அது எழும்பும். அந்த சோதனை வரும்போது உன் மனசு அதுக்கு விட்டு கொடுத்து அந்த மனசுல வர்ற காரியங்களை நீ செய்ய ஆரம்பித்தால் உன் சுய இச்சைகள் உனக்குள்ள இருக்குது, சுயம் உனக்குள்ள இருக்குது. இந்த உலகத்திலேயே நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுய இச்சைகள், சுயம், நம்முடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அது நாளுக்கு நாள் அழித்து கொண்டே இருக்க வேண்டும். சுயம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த சுயத்தை அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் மாம்சத்தில் இயேசு இருந்த காலங்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார், நான் ஆண்டவரே எந்த விதத்திலும் என் சுயத்தில் செயல்படக்கூடாது, அந்த சுயம் அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அதிகமாக ஜெபம் பண்ணார். நீங்களும் நானும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியது நமக்குள்ள சுயம் இருக்குதா? சுயம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க ரொம்ப எளிது. குடும்ப வாழ்க்கையில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெய்லி ஏதாவது போராட்டம் வரும், உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. இல்லாட்டா சர்ச்சில் நம்ம கூடி வரும்போது நமக்கு சுயம் இருக்குதா இல்லையா, நான் யாருன்னு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு பிரச்சனை உண்டாக்குவாங்க, யாராவது நம்ம காலை மிதிப்பாங்க, யாராவது எதையாவது ஒன்று பேசுவாங்க, எதையாவது செய்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூடி வர்றோம். இல்லை வீட்டிலேயே தனியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருத்தர்கிட்டையும் பேசாமல் போயிட்டே இருந்தோம்னா சுயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சுயம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய பேரோடு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் என் சுயம் எப்போ கண்டுபிடிச்சேன்னா நிறைய பாஸ்டர்ஸோடு இருக்கும்போது தான். அந்த பாஸ்டர்ஸோடு இருந்து வேலை செய்யும்போது தான் நமக்குள்ளே எவ்வளோ சுயம் இருக்குது, வேகம் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சதை பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். விசுவாச குடும்பம், நம்ம சொந்த குடும்பம், நாத்தனார்கள், எல்லா நார்களும் நம்மகிட்ட எவ்வளவு சுயம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்வார்கள். அப்போ அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படி சோதிக்கப்படும் போது அதுக்குள்ள பாவம் நீ விட்டு கொடுத்தாய், ஆனால் பாவம் கற்பம் தரிக்கும். அந்த பாவம் உருவாகிற இடம் உன் சுயம், உனக்குள் வருகிற இச்சைகள், அதவைகளை நீக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் வேண்டும், ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்தபடியாக நீங்க பார்க்கும்போது சுயம் எங்கிருந்து வருதுன்னா பெருமை உள்ளவர். யாக்கோபு 3:5-6 வாசிங்க. யாக்கோபு 3:5-6.
1: அப்படியே
0: நாவானது சிறிய அவயமாயிருந்தும்
1: பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான்.
0: நாவும் என்னதுதான்? நெருப்புதான். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நாவு நெருப்பு சாதாரணமல்ல. நமக்குள்ள நாக்குக்குள்ள விஷம் இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. இது ரெண்டும் இந்த நாக்குக்குள்ள இருக்குது. ஜீவனும் இருக்குது, வேற என்ன இருக்குது? மரணமும் இருக்குது. அப்போ நாக்கு ஒரு ஃபுல் அதிகாரமே நாக்குக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நம்ம எப்படி நம்முடைய நாக்குகளை பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்கணும். அடுத்தது கீழே வாசிக்க.
1: அது அநீதி நிறைந்த உலகம்.
0: அந்த நாக்குக்குள்ள இருக்குது.
1: நம்முடைய அவயவங்களில் நாவானது,
0: நம்முடைய அவயவங்களில் இருக்கிற எல்லா அவயங்களில் நாவானது
1: முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி.
0: அது என்ன செய்யுது? கரைப்படுத்தி, பாவத்தை கொண்டு வந்து முழு சரீரம் கரைப்படுத்தி
1: ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது.
0: ஆயுள் சக்கரம், இந்த உலகத்துல இருந்து பிறந்ததுல இருந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனையும் உன் நாவு
1: நரக அக்கினியினால
0: கொளுத்தப்படுகிறதா இருக்குது. உன் நாக்கு நரக அக்கினியினால கொளுத்தப்பட்டிருக்குதா? அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வரும்போது எதை தொடுறாரு? நாக்க தொடுறாரு. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி பரிசுத்தான விஷயம் பெறணும். உன் நாக்க தொடணும். உன் நாக்கு அவர் தொட்டுட்டாருன்னா உன் நாக்கு பரலோக அக்கினி வந்து உன் மேல இறங்கும். கரம் உயர்த்தி ஆமே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. என்னதான் நீங்க போட்டு நாக்க அடக்கி பார்த்தாலும் அது உள்ள எலும்பு இல்லாம தான் நாக்கு இருக்குது. நாக்கு தான், நாக்குக்குள்ள என்ன கிடையாது? எலும்பு கிடையாது. எலும்பு இருந்தால் அதை ஸ்டிப் அணிக்க ஒன்றும் நீங்க பேச முடியாது. நம்ம தமிழ் பாஷையெல்லாம் பேசணும்னா நான் நாக்கு நல்லா மடங்கி சுருங்கி அடங்கணும். இந்த வெளிநாட்டுக்காரன் தமிழ் பேச சொன்னால் அவனுக்கு நாக்கு மடங்காது சரியா, அதனால அவன் சரியாக பேச தெரியாது. ஆனால் நாக்கு எலும்பே இல்லை. ரெண்டாவது, நாக்கை எங்கே வச்சிருக்கிறாரு? உள்ளே வச்சிருக்காரு. சுற்றி என்னத்தை கட்டி வச்சிருக்காரு? பல்ல கட்டி வச்சிருக்காரு. கோட்டையாக இருக்கு. ஒன்று ரெண்டு பல் போனாலும் பரவாயில்ல, அது உள்ளதான் இருக்கும். உள்ளே இருக்கும். பல்லு போனாலும் திரும்ப பல்ல நம்ம என்ன சேர்ப்போம்? கெட்டி வச்சிருக்கிறோம். அது உள்ளே இருக்குது. அதுக்கு வெளியே என்னத்தை போட்டு ஆண்டவர் மூடி வச்சிருக்கார்? உதடு. இந்த உதட்டை போட்டு உள்ளே மூடி வச்சிருக்கிறார். இவ்வளவு அதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும், அவ்வளவு தூரம் உள்ளே வச்சிருந்தாலும், இந்த மாதிரி அபிஷேகத்தெல்லாம் கொடுத்து அந்நிய பாஷையை போட்டு கொடுத்தாலும் அது வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக செயல்படுது. அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதனால இதுதான் அது பெருமையானவைகளை தான் பேசும். எதை பேசும்? பெருமையானவைகளை பேசணும். யார் தெரியுமா? நான் எத்தனை வருஷம் வர்றேன்னு தெரியுமா? நான் பாஸ்டர் மோகன் எனக்கு தெரியும் தெரியுமா? நான் எந்த குடும்பம் தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? எல்லாம் தெரியும். நீ மண்ணுன்னு தெரியும், அவ்வளோதான். நீ செத்தா ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் நம்ம இதெல்லாம் நான் படிச்சிருக்கு எவ்வளோ தெரியுமா? என் பிள்ளைகளெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? எங்கே இருக்காங்க தெரியுமா? எல்லாம் தெரியும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் மகிமையை பார்க்கும்போது, அவர் நமக்கு செய்த நன்மைகளை பார்க்கும்போது, ஆண்டவரே நாங்கள் அபாத்திரர்கள், நாங்கள் அபாத்திரர்கள், எங்கள் குடும்பம் அபாத்திரம் ஆனது. ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஓ ஆண்டவருடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. ஆகினால பெருமையான அந்த நாக்கு, அங்கிருந்த அந்த வேர், அதுதான் அது பேச ஆரம்பிக்கும். உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அது வெளியே வர்றது அந்த வேர் நாக்கு. அந்த நாக்கை சீர்படுத்தணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், அழணும். ஆண்டு சமூகத்தில் என் நாக்கு ஆண்டவரே ஃபோனில் எப்படி பேசுது, தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆத்திரமா பேசுது பாருங்க. அந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு மாற்றணும். கள்ளம், கபடம், கபட நாவு நமக்குள்ளே இருக்குது. கபட நாவு வேண்டாம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் நாக்கை சரிப்படுத்தும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேர் பாவம் முழு சரீரத்தையும் கரப்படுத்தி போடுது. மூணாவது, பாவத்தினுடைய வேர் எங்கே இருக்குதுன்னா, சாத்தான் தான் முதல்ல பாவம் செய்த. இசைக்கியேல் 28:16, இசைக்கியேல் 28:16,
1: உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன்.
0: அழித்து போடுவேன். இது சாத்தானை பற்றி சொல்லப்பட்ட பகுதி. கேருபாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய ஆராதனை அனுபவித்து பாவமே இல்லாத ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். அந்த இடத்துல அவன் பாவத்தை கொண்டு வந்தான் பார்க்கணும். பரலோகத்தின் அட்மாஸ்பியரில் ஆராதனை நடுவே, தேவதூதர்கள் நடுவே, பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கேருபுக்கு இருதயத்தில் தவறான எண்ணம் உண்டாயிருக்குமானால் அந்த பாவத்தை அவன் செய்து தள்ளப்பட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் பாவத்துக்குள்ளாக்குறது மோசம் போக்கும் பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் மோசம் போக்குறதுக்கு வந்த அந்த பிசாசு ஆதியில் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கும்போது பாவம் செய்துட்டான். அப்படியானால் நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர், நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைகளில் நம்ம எவ்வளவு பாவங்களை செய்ய முடியும்? அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுக்கு ஆண்டவர் சான்ஸே கொடுக்கல, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தேவகுமாரனே இறங்கி வந்தார். தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கல. அந்த சாத்தானோட சேர்ந்த சில தூதர்ல மூணுல ஒரு பகுதியை அவங்க உலகத்தில் கீழே தள்ளிட்டான். அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் கை கொடுக்கல. காரணம், அவர்கள் இருந்த அட்மாஸ்பியரில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவங்க தவறு செய்திருக்கக்கூடாது. அந்த உள்ளத்தில் எண்ணம் வந்திருக்கக்கூடாது. அவன் என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஏசையா நீங்கள் 14 நீங்கள் படிக்கும்போது 13:14 வாசிங்க. ஏசாயா 13:14.
1: நான் வானத்துக்கு ஏறுவேன்.
0: அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஏற்கனவே வானத்துல தான் இருக்கிறான், அதுக்கு மேல நான் ஏறுவேன்.
1: தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
0: ஏற்கனவே அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்தை இன்னும் அவன் உயர்த்தணும்.
1: வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே,
0: வடப்புறங்களின் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில
1: வீற்றிருப்பேன் என்றும்,
0: வீற்றிருப்பேன் அங்கதான் ஆண்டவர் ஆராதனையில அங்கதான் இருக்கிறார், அந்த இடம் தனக்கு வேணும் விரும்புறான்.
1: நான் மேகங்களுக்கு மேலாக,
0: நான் மேகங்களுக்கு மேலாக
1: உன்னதங்களில் ஏறுவேன்,
0: உன்னதத்துல நான் ஏறுவேன்,
1: உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்,
0: ஒப்பாவேன் என்றும்
1: நீ உன் இருதயத்தில் சொன்னாயே,
0: உன் இருதயத்தில் சொன்னாயே. வெளியில கூட சொல்லல, எங்க சொல்லி இருக்கிறான், இருதயத்துல சொல்றான். உங்க வாழ்க்கையில உங்க இருதயம் என்ன பேசுதுங்கிறது ரொம்ப முக்கியம். பாவமான காரியத்தை சிந்திக்குதா, இதை செய்யணும், அதை செய்திடணும், அவனுக்கு அப்படி செய்யணும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க பேசினாலும் சரி, இருதயத்துல பேசினாலும் சரி, கையை வச்சு எழுதினாலும் சரி, எல்லாமே உங்க இருதயத்துக்குள்ள உள்ள இருந்து உன் மனசுல இருந்து வர்ற காரியம். ஆகினால் உங்க வாழ்க்கையில பாவங்களுக்குள்ள நாம போகாதபடி நம்முடைய இருதய சாத்தான் அங்க இருந்தா, அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு பாருங்க. இவன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எசேக்கியேல் 28:16, நீ பாவம் செய்தாய், அதுக்கு பிறகு வாசிங்க 16, பிறகு 17 என்ன சொல்லுதுன்னா,
1: அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று.
0: சரி, நான் உன்னை அக்கினியின் கற்கள் நடுவே இருந்து உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அதுக்கு முந்தின வசனம், நான் உன்னை தரையிலே, 19 வசனம் போடுங்க, நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். 17 வசனம், நீ உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையில என்ன செய்வேன், தள்ளி போடுவேன். அடுத்தது உன்னை நான் என்ன செய்திருவேன், வேடிக்கையாக்குவேன். உன்னை நீ ஞானின்னு நினைச்சா நான் உன்னை வேடிக்கையாக்குவேன். அடுத்தது என்ன சொல்லுங்க, அடுத்தது பார்க்கும்போது, நான் அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்குற எல்லாருடைய கண்களுக்கு முன்னால உன்னை பூமியில என்னதான் மாத்திடுவேன், சாம்பலா மாத்திடுவேன். நீ உன் வாழ்க்கையில உயருவேன், தேவனுக்கு விரோதமாக வருவேன், அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நீ செய்யும்போது ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்வேங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும், நாம் இருக்கிற ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம்னா அந்த ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டிய காரியங்கள். நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை செய்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்ல, கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருந்து செய்யணும். ஆனால் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவோடு இருந்த சீஷர்களை பார்க்குறோம், அங்கே ஆண்டவரோடு இருந்த தூதர்களை பார்க்குறோம். இந்த இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தனை பார்த்து யோவான் 6:70 பாருங்க, யோவான் 6:70,
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார்.
0: உங்களுக்குள்ளும் ஒருத்தன் யாரா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான். இயேசுவோட கூட 12 பேர், அவர் தான் தெரிஞ்சு கொண்டார், அவர் தான் எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு நேரம் அப்படி அப்படியே சுற்றி பார்க்குறாரு இந்த 12 பேரில், அதுக்குள்ளே ஒருத்தன் யாராக இருக்கானா, பிசாசாக இருக்கிறான். அப்போ அந்த இயேசுவோடு இருந்து அவ்வளவு உபதேசம் கேட்டு அவ்வளவு அற்புதங்களை கண்டு அவ்வளவு மகிமையை அவன் பார்க்குறான், தெய்வகுமாரன் அவங்களோட கூட இருக்கிறார், சாப்பிட்றார், உட்கார்றார், அந்த அட்மாஸ்பியரில் அவன் இருந்தாலும் அவனை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒருத்தன் யாரா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பிசாசினுடைய குணங்கள் அவனுக்குள்ள இருக்குது, அவன் காட்டி கொடுக்கணும். எப்படி ஆயினும் எதுக்கு காட்டி கொடுக்கணும்னு விரும்புறான், எத்தனை வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, இந்த காசு இதுக்காக அந்த பிசாசா மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்கறான். பிசாசு கேருபா இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தவன், கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருந்தவன், மகிமையை பார்த்தவன், ஒரு நிமிஷத்தில் ஒரு எண்ணம் வரும்போது அவன் சாத்தானாக மாறிடுறான். அதே போல தான் இயேசுவின் சீஷர்கள், விசுவாசிகள் இயேசுவின் உபதேசத்தை கேட்கிறாங்க, இயேசுவின் சத்தியத்தை கேட்கிறாங்க. இருதயத்துக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் உள்ள இருக்கும்போது அது பயங்கரமான ஒரு பிசாசா மாறிடுறத நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தரும் பிசாசா இருக்கக்கூடாது, பிசாசின் குணங்கள் வரக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், அவன் வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வர்றான், அவனுக்கு என்னிடத்துல என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னை பற்றி அவன் சொல்றதுக்கு ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்றான். உங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒருத்தரும் பிசாசா இருக்கக்கூடாது. ஆண்டவரே தவறான காரியங்களை பேசி செய்து காட்டி கொடுத்து கபடா வேலைகளை செய்யக்கூடாது. கர்த்தர் தாமே எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆமேன். யூதா 1:6 சொல்லுது, பிசாசு என்ன செய்தான்னு, அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்கு உரிய இடத்தை விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இடம் நல்ல இடம், அருமையா பயன்படுத்துறார், அருமையா அவனை உயர்த்தி வச்சிருந்தார். ஆனா அவன் அந்த இடத்தை விட்டுட்டு ஓட பார்க்கிறான். நமக்கு ஆண்டவர் கொடுத்த இடத்தை விட்டுட்டு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ திருப்தியா இருக்கணும். அநேக ஆட்கள் இஷ்டம் போல வேலையை மாத்திட்டு ஓடிடுவாங்க, இஷ்டம் போல ஊர்களுக்கு போயிடுவாங்க, இஷ்டம் போல திருமணம் பண்ணிடுறது, இஷ்டம் போல வாழ்க்கையில் செய்யறது, இஷ்டம் போல ஊழியத்துக்கு விட்டுட்டு போயிடுறது. அப்படி போகாத, உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை வைத்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் நாமத்தை அந்த ஸ்தானத்தை நீ விட்டு போய்விடாத. வாழ்க்கையில ஒன்ன நீ உயர்த்தாத, தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். என்ன விட்டானோ அதை விட பெருசு அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாம உன் வாழ்க்கையில போய் மாட்டிக்கொள்ளாத. ஒன்னும் இப்ப இருக்கிற நிலைமையை விட நீ மேல வர முடியாது. உன் வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச இடத்துல இரு. உன்ன ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார், அந்த இடத்துல நீ அந்த குடும்பத்தோட இரு. அதை விட்டுட்டு ஓடிடாத, உன் கணவனை விட்டுட்டு போயிடாத, உன் மனைவியை விட்டுட்டு நீ போயிடாத, தப்பி போயிடாத. ஆண்டவர் வச்ச இடத்துல கஷ்டமான சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில இரு. ஆண்டவர் வச்ச இடத்துல ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ சாத்தான் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாம அந்த இடத்தை ஸ்தானத்தை விட்டுட்டு அதை விட போவேன்னு சொன்ன போது அவனால போக முடியல, அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். பெருமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சாத்தானுக்குள்ள வந்தது பெருமை, நான் இருக்கிற இடம் இதெல்லாம் பெருமை. பெருமைன்னு சொல்லும்போது பெருமை அவன் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இதை நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். குறையே கண்டுபிடிச்சிட்டே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். பலூன் பெருசு ஆகிடக்கூடாது. பலூன் என்னதாக தான் இருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். பலூனை ஊத ஊத என்ன ஆகும், பெருசாகும். பெருசு ஆக ஆக என்ன ஆகும், எங்கேயாவது போய் இடிக்கும். இடித்தா என்ன செய்யும், வெடிக்கும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரம் பேசுவார், என்னப்பா அவனுக்கு கோவம் வருது, நீ உன் பலூன் பெருசாகிட்டான்னு பாருப்பார். உன் பலூன் பெருசாகி இருக்குது, அதனால தான் நீ இந்த மாதிரி இருக்கிற, சரிப்படுத்து. பலூன் பெருசாக விடாத. ஒரு சின்ன எறும்பு இருந்தால் எங்கேயும் அது நடந்து போயிட்டுருக்கும். யானை போக முடியுமா, யானை போக முடியாது. யானை மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எண்ணத்தில் நம்ம பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிடக்கூடாது. நினச்சிட்டோன்னு சொன்னால் அந்த பெருமை நம்ம வாழ்க்கைக்குள்ள பயங்கரமாக வரும். இந்த பெருமை நம்ம வாழ்க்கையை விட்டு அழிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. யாருக்கு முன்னால் தாழ்மைப்படணும், கர்த்தருக்கு முன்னால் தாழ்மைப்படணும். சில ஆட்கள் நீங்கள் மனுஷரில் பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோத்திரையா தோத்திரம் அப்படி இப்படிம்பாங்க, எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் தோத்திரம் அலேலுயா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆளை பார்த்தா உள்ள குண்டு வச்சிருப்பான், உள்ள உள்ள என்ன வச்சிருப்பான், இங்க குண்டு துப்பாக்கி வச்சிருப்பான். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அலைய முடியாது. பெருமை நம்ம வாழ்க்கையில காட்டி கொடுத்துரும். உன் வாழ்க்கையில தாழ்மையாயிரு. தாழ்மை, தாழ்மை உள்ள ஒரு அனுபவத்தை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாருக்குள்ளும் பெருமை உண்டு. அதை நாளுக்கு நாள் மாற்றி மாற்றி மாற்றி பெருமைகளை எடுக்கணும். அது சில ஆட்களுக்குள்ள ஆண்டவர் மாற்றத்தை தர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் அவர் முந்தியெல்லாம் ஒரு மாதிரி, அவர் பிஸ்னஸுக்கு போகும்போது பெருமையாக தான் போய் அதை இது பேசுவாராம். ஆனால் அங்கே உள்ளவங்க இப்போ பார்க்குறாங்களாம், என்ன ஐயா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பேச்சு கீச்செல்லாம் மாறி இருக்குது, உங்கள் இதெல்லாம் மாறி இருக்குதே, என்ன மாறி, எப்படி ஒரு மாதிரி நல்லா மாறிட்டீங்களே, முந்தைய மாதிரி நீங்கள் பேசலையே அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு சர்ச்சைக்கு போகிறேன், இப்படி சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் என் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி இருக்குது, உண்மையாகவே மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் மாறி இருக்கிறீங்க இல்லையான்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கேட்டுக்கணும். வேறு யாருக்கும் தெரியாது, பார்த்துக்கிடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கேட்டுக்கணும், நீ மாறி இருக்கானா இல்லையானா. ஒய்ஃபு கோபமாக இருக்கும்போது கேட்டுறாதீங்க, இல்லை ஹஸ்பண்ட் கோபமாக இருக்கும்போது கேட்டாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாதாரணமாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம மாறி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. அடுத்தது ஆண்டவருடைய நல்ல குணம் என்ன? எபிரேயர் 6:10. ஆனால் பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த காரியத்தை மறந்து விடுறதுக்கு பெரிய காரியங்கள் அவன் செய்வான். வாசிக்கலாம், எபிரேயர் 6:10 வாசிக்கலாம்.
1: ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு,
0: மறந்து விடுறதுக்கு
1: தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: ஆமா, உண்மையா இருக்கணும். சாத்தான் எவ்வளவு ஆண்டவர் அவனை உயர்த்தி எவ்வளவு நல்லா வச்சிருந்தார், அதெல்லாம் மறந்து அவருக்கு அப்போஸ் பண்ண வந்துட்டான். அவன் விடிவெள்ளியின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்குது. காலையில உதிக்கிற விடிவெள்ளி இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஒரு ஆளாக இருந்தான். இப்போ லூசிஃபரை மாறிட்டான், அப்போஸ் பண்ணுறவனாக மாறிட்டான். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. மற்றவங்க செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சில ஆட்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா அதை மறந்துடுவான், மறந்து என்னத்தையாவது இது பண்ணுவான். அப்படி செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிறவங்களை மறக்கக்கூடாது. உங்களை போதிக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும், மறக்கக்கூடாது. கலாத்தியர் 6:6 நீங்கள் வாசிக்கும்போது, கலாத்தியர் 6:6 வாசிங்க.
1: மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
0: உபதேசிக்கிறவனுக்கு
1: சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
0: சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறவங்க, உங்களை கவனிக்கிறவங்க, உங்கள் ஏரியாக்களில் உங்கள் பாஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் கனப்படுத்தணும். கனப்படுத்தி அவங்கள மேன்மைப்படுத்தணும். அவங்களுக்கு நன்மைகளை செய்யணும். அவங்க தப்பு பண்ணால், ஏதாவது பணம் கேட்டு வந்தால், இல்லாட்டா ஏதாவது கடன் கேட்டு வந்தால் உடனே சொல்லிடணும். இப்படி செய்யக்கூடாது, அதை அறிவிக்கணும். எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் தப்பான காரியத்தை பேசி ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுனா உடனே கண்டுபிடிச்சிடணும். அது அதில் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அவங்க செய்கிற ஊழியங்கள், அவங்க செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவங்கள பாராட்டணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம யார் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அவங்கள என்ன செய்யணும், பாராட்டணும். நன்றி, உனக்கு தேங்க்யூ, அந்த வார்த்தை நமக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு நன்றி சொல்லி அவங்கள பாராட்டுகிற வாழ்க்கை நமக்கு வந்தால் அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். இல்லாட்டா பிசாசு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்க. வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:10.
1: அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும்,
0: நமது
1: தேவனுடைய ராஜ்யமும், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது.
0: அதிகாரம் உண்டாயிருக்கிறது.
1: இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும்,
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்,
0: தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த பிசாசு உங்களுக்குள்ள ஒருத்தன் பிசாசா இருக்கிறான்னு சொல்றது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடணும். கைவேத்து கத்துற தோத்திரமானோம். குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, எப்பவும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை, எங்க போனாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைய நம்ம விட்டு எடுத்துடணும். அது யாருடைய குணம்? பிசாசனுடைய குணம். ஆவியானவருடைய குணம் என்னது? ஆவியானவருடைய குணம் என்னது? பரிந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் தப்பு செய்யறானா ஆண்டவரே, அவன் தப்பு செய்யாம இருக்க அவனுக்கு உதவி செய்யும், அவனை ஆசீர்வதியும், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும், அவன் இந்த இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்யணும். பிசாசு குற்றப்படுத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அதனால் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த பாவத்தினுடைய வேர் எங்கிருந்து வருது, அவன் எப்படியெல்லாம் தவறு செய்கிறான், நம்ம உண்மையற்றவர்களாக போகாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில பாவங்கள் இல்லாம வராம இருக்கிறது. யாக்கோபு 4:1 வாசிங்க. யாக்கோபு 4:1,
1: உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது?
0: யுத்தங்கள் சண்டைகள் இந்த பாவங்கள் எதனால் வருகிறது?
1: உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற,
0: உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற
1: இச்சைகளினால் அல்லவா?
0: இச்சைகளினால் அல்லவா? மறுபடியும் இச்சைகள் வருது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இந்த பாவங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கு. உலகத்தினுடைய சிநேகம் இதுதான். சாத்தானுடைய கிரியையில ஒன்று, குற்றத்தில் ஒன்று நம்ம பார்க்கும்போது, இந்த 10வது கட்டளை வந்து இச்சியாதிருப்பாயாகங்கிற கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் உன் வாழ்க்கையில். இந்த இதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். உனக்குள்ள இருக்கிற இச்சைகள் இதை சரிப்படுத்தணும். அதுக்குரிய அட்மாஸ்பியரில் போகாத, ஃபோன்லேயோ டிவிலேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ மற்ற காரியங்களுக்கு போகாத. இந்த பிசாசு மனுஷனை பாவத்துக்குள்ளாக அவனை கொண்டு வர்றதுக்கு முதல்ல அவன் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்ய வைத்தான்? சந்தேகப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை அவமதித்தான். ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான் அவன் வாழ்க்கையில். சாத்தான் ஆண்டவருடைய வார்த்தையில சந்தேகத்தை கொண்டு வருவான். ரெண்டாவது, அவன் சொன்னான், இந்த ஆண்டவர் ஏன் உனக்கு இப்படி இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார்னா, அவர் உன் மேல ஒரு பொறாம, நீ அவரை போல மாறிடுவா அப்படின்னு நினைச்சு செய்தார்னு அவருடைய கேரக்டரையே அவன் சந்தேகப்பட வச்சான். ஒருத்தனுடைய கேரக்டரை நீ எதையும் பண்ணாத, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவருடைய கேரக்டரே பிசாசு க்வெஸ்சன் பண்ணுறான். அவர் உனக்கு இப்படிலாம் சொல்லியிருக்குது எதுக்குன்னா, நீ அவருக்கு அவரை போல மாறிடுவார்னு சொல்லி தான் அவர் அப்படி உனக்கு செய்திருக்கிறான்னு சொல்லி பிசாசு தேவனை குற்றப்படுத்தினான். அந்த குற்றம்தான் அப்படியே பாஸ் ஆகி ஆதாமுகிட்ட வந்துட்டு, ஆதாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னான், நீர் எனக்கு தந்த இவள் சொல்லி நான் செய்தேன்னு. யாரை குற்றப்படுத்துகிறான்? அவன் பாவம் தனிமையாக இருந்தான். அவனுக்கு துணையாக ஒருத்தன் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நல்ல துணையாக கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நீர் எனக்கு தந்த இவள் தான் இப்படி செய்ய வச்சான்னு சொல்லி அவளை குற்றப்படுத்தி தேவனை குற்றப்படுத்துகிற பார்க்குறோம். நம்ம தேவனை குற்றப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு செய்வீர் என்று சொல்லி ஆண்டவரை தோத்திரம் பண்ணணும். ஆமேன். தேவனை குற்றப்படுத்தாது. நீரே ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் அப்படி செய்த தேவனை குற்றப்படுத்தாது. மூணாவது, அவன் ப்ராமிஸ் பண்ணுவான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யாருக்கு ஒப்பா மாறிடுவா? தேவனுக்கு ஒப்பா மாறிடுவான்னு ப்ராமிஸ், தவறான ப்ராமிஸ, நடக்காத காரியத்தை நடக்க வைக்கிறது மாதிரி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பாவங்களை செய்ய வைத்தவன் தான் இந்த சாத்தான். அதனால் உங்க வாழ்க்கையில இச்சைகளின்படி செய்யாதீங்க. உங்க இச்சைகளின்படி நீங்க செய்து உங்க ஜபமும் உங்க இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நடக்குது. உங்க ஜபமும் உங்க இச்சைகளை நிறைவேற்றி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அதனால உங்க ஜபமும் கேட்கப்படுறது இல்லை. ஜபமே பாவமா இருக்குது. உன் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு நீ ஜபம் பண்ணாத. ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு ஹஸ்பண்ட் அவருடைய ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஃபேமிலியில சொன்னார், பாஸ்டர் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஒரு காரியத்தை வாங்கணும்னு சொன்னான். காலையில் குடும்ப ஜபத்தில் அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இந்த காரியத்தை வாங்கு அப்படின்னு சொல்லுவா பாஸ்டர். அதனால எனக்கு தீர்க்க தரிசனத்தில் நம்பிக்கையே இல்லாமல் போச்சு பாஸ்டர். காலையில் தீர்க்க தரிசனம் வந்துடுது. அந்த ஆள் ரட்சிக்கப்படாதவர், இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா. இவர் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டார், அவர் நப்பி நாராயணசாமி. ஆனால் இந்த அம்மா பார்த்துச்சு வேறு வழியே இல்லை. காலையில் குடும்ப ஜபத்தில் ஒரு அடி அடித்து விட்டா இவர் வாங்கி தருவாரன்னு பார்த்து அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அதனால் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி உன் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு தீர்க்க தரிசனமோ இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு ஜபமோ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவைகளிலிருந்து நீ வெளியே வர ஆண்டவர் உதவி செய்வாராக. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்த வசனம், ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள உலக சிநேகம் வந்துடக்கூடாது, பாவம் வந்துடக்கூடாதுன்னு ஆவியானவர் நம்ம கிட்ட வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு வைராக்கிய வாஞ்சிய, தன் மனைவி எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அவள் எந்த உலக சிநேகம் அவள் வச்சிடக்கூடாதுன்னு புருஷன் வைராக்கிய வாஞ்சியாக இருப்பான். அதே போல் மனைவியும் வைராக்கிய வாஞ்சியாக இருப்பாத்தான். புருஷன் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வைராக்கிய வாஞ்சியாக இருப்பாங்க. அவங்க தவறு செய்தா வைராக்கிய வாஞ்சியாக இருப்பாங்க. அதே போல தான் ஆவியானவர் நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நம்ம பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டு கை உயர்த்தி நம்ம எல்லாம் அவருடைய மனவாட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய மனவாட்டி, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கணும், நீர் என்னை பார்க்கும்போது நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே நான் நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக என் வாழ்க்கையை மாற்றி அமையும். நான் ஒரு வைராக்கிய வாஞ்சி ஆவியன். அதுக்கு தான் ஆண்டவர் அதிக கிருபையை உனக்கு கொடுக்குறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் ரெண்டு காரியத்தை சுத்தம் பண்ணணும். ஒன்று உங்கள் கைகளை சுத்தம் பண்ணணும், அடுத்தது உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணணும். இந்த ரெண்டையும் சுத்தம் பண்ணனா அவரிடத்தில் நீங்கள் சேர முடியும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அவரிடத்தில் சேர முடியும். அதிக கிருபையை கொடுக்குறார். ரெண்டு காரியம், உன் கையை சுத்தம் பண்ணுவது, வெளிப்படையான எந்த பாவங்களும் வாழ்க்கையில் இராதபடி காக்கணும். உன் இருதயத்தை சுத்தம் பண்ணுவது, உன் உள்ளான அந்தரங்க வாழ்க்கையில் நீ சுத்தமாக இருக்கணும். அந்தரங்க வாழ்க்கையில் மறைவான பாவங்களுக்கு நீ விலகி உன்னை காத்துக்கொள்ளணும். மறைவான பாவங்கள் உனக்குள்ளே இருக்குதா என்பதை நீ பார்த்து அந்த ரெண்டு காரியங்களை நீ சுத்திகரிக்கணும். பாவங்கள் நீ மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிக கிருபையை உனக்கு கொடுக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். பாவங்களை மேற்கொள்வதற்கு அந்த வேர், சாத்தானுடைய வேர்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவைகளை உன் வாழ்க்கையில் அழிக்கணும். மூணாவது, ரோமர் 7:23 வாசிப்போம். ரோமர் 7:23.
1: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற,
0: என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
1: வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன்.
0: வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன்.
1: அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிறது.
0: அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிறது.
1: பாவ பிரமாணத்துக்கு,
0: பாவ பிரமாணத்துக்கு
1: என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
0: என்னை சிறையாக்கி போடுகிறது. இது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை சொல்றார். அவர் ஆச்சரியமா சந்திக்கப்பட்டவர், ஆச்சரியமா ஆண்டவர் அவனை சந்தித்து மாற்றினவர். அவர் தன்னுடைய சிறையின் வாழ்க்கையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் நன்மை என்னால் செய்ய முடியலை. நான் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையே. மாம்சத்தில் என்ன வாசமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறேன், நன்மை வாசமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலையே இல்லை. இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்துக்கும் இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்கும் அவர் விரும்புகிறார். அட்லீஸ்ட் நான் நன்மை செய்வேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்மை செய்யணும்னு தான் விருப்பம் இல்லையா, நல்லதான் பேசணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் உன்னால் முடியாமல் போயிடுது. அந்த தீமை, நீ விரும்பாத தீமை உனக்குள்ள வர்றத பாக்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. காரணம், நமக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணம் நம்ம பல காரியங்களை செய்ய வச்சிருது. ஆனா அப்படியே நான் வாழ்ந்துட்டு போவேன்னு இந்த பவுல் சொல்லல. அவன் சொல்லுகிறான், கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க, 7 எபிரேயர் 7 கடைசி வசனம்.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்,
0: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
1: தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா நான் தேவனை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கைவேர்த்திய ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் மூலமா நான் தேவனை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் என்னை அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தோல்வியின் மனப்பான்மை மாறி அவர் சொல்லுகிறார், இந்த ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம், பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து என்ன பாவத்துக்குள்ள சிறையாக்கி கொண்டு போறதுக்கு விரும்புது, ஆனா எனக்குள்ள ஒரு ஆவியின் பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த ஆவியின் பிரமாணம் என்ன? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன செய்துட்டு விடுதலையாக்கிட்டு எல்லாம் ரெண்டு கை வைத்து வெற்றியை கொடுக்குது. வெற்றியை கொடுக்குது கை வைத்து. நம்ம பாவத்துக்குள்ளே இருந்து வாழ்றதுக்கல்ல, கை வைத்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது. எப்படி அந்த வெற்றி நமக்கு வருது? எப்படி அந்த வெற்றி வருது? இயேசு கிறிஸ்து மாடலாக இருந்தார். நம்ம போல நம்ம பாவ சரீரத்தில் அவர் வந்தாலும் பாவம் அவரை மேற்கொள்ளாமல் வாழ முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. கை வைத்து, அது ஒரு நல்ல மாடல். ரெண்டாவது ஆவியின் பிரமாணம். ரெண்டு கை வைத்து, ஆவியானவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா, பல காரியங்களில் விடுதலை வேணும்னா, ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆவியின உடனே அவர் சொல்லுவார், அந்நிய பாஷையை பேசிட்டு இந்த நம்ம ஒரு உடம்பை அசைச்சிட்டு ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்னு போயிடக்கூடாது. ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆவியானவர் வெளியில் இருக்கிற பிரமாணத்தை உனக்கு உள்ளே கொண்டு வந்து எழுதுவார். அல்லேலூயா. கை வைத்து ஆமேன். பழைய ஏற்பாட்டில் அவங்களால கை கொள்ள முடியல, பழைய நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, உங்களுடைய பிரமாணம்லாம் எனக்குள்ள எழுதப்படட்டும்ப்பா. எனக்குள்ள எழுதப்பட்டு ஆவியானவருடைய உதவியை கொண்டு இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. கிருபையா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீங்க ஆவியில நிறைஞ்சிருங்க, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். ஆவியில நிறைஞ்சிருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஆவியானவரை அசட்ட பண்ணிடாதீங்க. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆவியானவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. வெளியிலிருந்து இந்த சீஷர்களுக்கு எவ்வளவோ உபதேசம் பண்ணினீர். அவனும் ஒருத்தன் பிசாசா மாறிட்டான். ஆனா நீ சொன்னீர், நான் போறேன், பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் உங்களுக்கு உள்ளே வந்து உங்களை நடத்துவார். கைகளை நல்லா உயர்த்தி, இயேசுவே எனக்கு உள்ளே இருந்து நீங்க நடத்துங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என்னால முடியல, என்னால முடியல. ஆண்டவருடைய வல்லமை உனக்கு வந்து இறங்கி உன்னை ஆசீர்வதிக்கும். எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி இந்த ஆவியின் புது நிறைவை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, பிசாசின் குணங்கள் எனக்கு ஒன்றும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எனக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சண்டையின் குணங்கள் ஒன்றும் எனக்குள்ள வரக்கூடாதப்பா. எனக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அந்த கிருபைதான பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே, அந்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு பல மடங்காக மாற்றுங்க. எல்லாரும், எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க, எல்லா இடத்துல உள்ளவங்க, கொஞ்சம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் இணைஞ்சு எல்லா இடத்துல உள்ளவங்க, அந்த பிரசன்னம் உனக்கு வருது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து சோர்ந்து போய் பாவங்களில் விழுந்து விழுந்து கிடக்கிற, உனக்கு விடுதலை இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை பிரித்தெடுத்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்து உன் சுபாவத்தை மாற்றுவா. உன் குடும்பத்திலேயே நீ பார்ப்பாய், உன் வேலை ஸ்தலத்துல நீ அதை பார்ப்பாய், சபையில நீ பார்ப்பாய், உன் வாழ்க்கையில அந்த மாற்றத்தை தர ஆண்டவர் தருகிற அந்த மாற்றத்தை நீ உனக்குள்ள கொண்டு வருகிறதை ஆவியானவர் உதவி செய்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போன உன்னை ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்கி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னால முடியலையப்பா என்று வருத்தத்தோடு, நீ ஆக்கினைக்குள்ளாக உன்னை தீர்க்க மாட்டார் ஆண்டவர், உன்னை கண்டம் பண்ண மாட்டார். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உனக்கு வேண்டிய நன்மையை தர வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளை இருக்கிறாள். யார் வீட்டிற்குள் வந்து அவளோடு பேச துவங்கினாலும் கண்களை மூடிக்கொள்வாள். தான் அவர்களை பார்க்கவில்லை என்பதால் அவர்களும் தன்னை பார்க்க முடியாது என்று எண்ணிக்கொள்வாள். உணவருந்த உட்கார்ந்தாலும் அவளுக்கு விருப்பமில்லாத உணவு என்றால் கண்களை மூடிக்கொள்வாள். வீட்டுக்கு வெளியே குடும்பமாக காரில் செல்லும் பொழுதும், ஏதாவது ஒரு இடத்தில் காரை நிறுத்தும் பொழுது தெரிந்த யாராவது வந்து அவளிடம் பேச முற்பட்டாலும் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்வாள். தன்னுடைய கண்களை அவள் மூடிக்கொள்வதால் அவள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கோ போய் அவள் ஒளிந்து கொள்வதாக நினைத்துக் கொள்வாள். நாமும் கூட பல நேரங்களில் மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை என்ற சூழ்நிலையில் நம்மை யாருமே பார்க்கவில்லை என்று நினைத்து செயல்படுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிட்டோம். அது என்ன? நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் நாம் எங்கே இருந்தாலும் எந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதற்காக நாம் பயப்பட தேவையில்லை. நாம் தேவையோடு தனித்து இருக்கும் பொழுதும், கவலையோடு தனித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தனிமையிலும் நாம் அவரோடு பேசுவதை அவர் கவனித்து கேட்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத செயல்களை நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே அவரை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட செயல்களை விட்டுவிடவும் இந்த மாபெரும் சத்தியம் நம்மை எச்சரிக்கிறது. எனவேதான் வேத புத்தகத்தில், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று ஒரு பக்தன் கூறிய வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இந்த செய்தி நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியா அல்லது நம்மை எச்சரிக்கும் செய்தியா? சிந்தித்து பார்ப்போம்.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

தீமை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் ஓ எல்லா தீமையை நன்மையாய் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறுகிறது.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாருடைய மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தமிழத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளுகிறவர் அல்ல. தம்மை தேடி வருகிற யாரை ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இருக்கிற வண்ணமாய் வருகிறேன், உள்ளபடியே உம்மிடத்தில் வருகிறேன்.

உறவுகள் புறக்கணிக்கலாம், உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து, உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம், இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமையுள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா? உலகம் தள்ளினதா? உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்தில் இருந்த களிமண் அது கெட்டு போயிட்டு. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் அணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் அணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல களிமண் போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லியிருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நல்ல வேலையில் என் கூட சேர்ந்து எத்தனை பேர் உண்மையா குயவன் கடத்துல ஒப்பு கொடுப்பீங்க, உண்மையா குயவன் கடத்துல ஒப்பு கொடுத்தீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்குங்கப்பா. கெட்டு போன என் வாழ்க்கை, நன்றாக வாய்ப்பில்லாத என் வாழ்க்கை, உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிற என் வாழ்க்கை, மனித அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசா அணைங்கப்பா. எத்தனை

உங்களை அப்படி சித்தப்படி வனைய ஆவலா இருக்கிறார். உங்க விருப்பம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க விருப்பம் தோற்று போயிருக்கலாம், நீங்க உருவாக வேண்டும் என்று விரும்பின விருப்பம் தோற்று போயிருக்கலாம். ஆனா தகப்பனுடைய விருப்பம் தோற்று போகல, இன்னும் உங்களை உருவாக்க போகிறார். நம்ம

பசும்புல்லில் மேய செய்தாரே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல பல நேரங்களில் மனாந்திரத்தை அலைஞ்சு நம்ம ஆடுகளை தாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தரிகட்டு அலைஞ்சு நம்ம தகப்பன் தேடி வந்தாரே. மேய்ப்பன் தேடி வந்தபடி பிள்ளையாய் மாற்றி கொண்டாரே. என்னுடைய சேர்ந்து பாடுவீங்களா? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மனாந்திரத்தில் திரிந்தேன், நீர் என்னை தேடி வந்து பசும்புல்லில் மேய செய்தவரே. பசுமையான இடங்களை

மனிதரன்பு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை முன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய்யாயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும். உங்க நம்பிக்கை வீணாக போயிரும். உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடியது, நம்மை விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பியிருக்கிற உறவு, நீங்க நம்பியிருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பியிருக்கிறவங்க உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியவங்க. ஒரு நாள் உங்களுக்கு

கரத்திலே கெட்டு போன களிமண போல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, குயவன் கரத்தில் இருக்கும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை உருவாக்கப்படுங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படுங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உருவாக்க முடியாது, ஒரு முன்னேற்றமும் வராதுன்னு சொல்லப்படுகிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், இன்னும் ஒரு கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க ஒப்பு கொடுக்க மாட்டானா என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை இந்த

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தை விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான், இது ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கை நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக. ஆண்டவரே எத்தனை பேர் அவளோடு என் கூட சேர்ந்து வேலையை ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, தேவ பிள்ளை வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடியும் உன உருவாக்குறார், மறுபடியும் உன உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறார். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் மனைய விரும்புகிற வண்ணமாய் இந்த நல்ல வேளையில கர்த்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன்னை மறுபடியும் கர்த்தர் புதிதாய் புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா.

எங்களை வணையும்படிக்கு அர்ப்பணிக்கிறோப்பா, எங்களை வணையும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, கெட்டுப்போ இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், மேன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும்.

புதிய பாத்திரமாய் வணைந்து நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல குயவர், நாங்கள் களிமண்ணப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. ஹல்லேலூயா.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

அப்போஸ்தலர் 18 அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து யூதர் எல்லோரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிய ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகின்ற தொழிலாளிகளாயிருந்தார்கள். தானும் அத்தொழில் செய்கின்றவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதெனியாவில் இருந்தும் சீலாவும் திமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கின்றேன், இது முதல் புற ஜாதியரிடத்திற்கு போகின்றேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகின்றவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் ஒரு வருஷமும் 6 அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கெல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கின்றான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கெல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாயிருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமான படியினாரே, இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தில் நின்று துரத்தி விட்டான். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கெல்லியோன் கவலைப்படவில்லை. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதர

அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகின்ற பண்டிகையிலே எப்படியாயினும் ஜெருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசேரியா பட்டணத்திற்கு வந்து ஜெருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோக்கியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கெலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வெல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபோசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகின்றதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9:22. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவிற்கு மிஷினரியாக வருவதற்கு முன் ஜப்பானிலே மிஷினரியாக ஊழியம் செய்தார். ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ள மிகவும் கடினமாக இருந்தது. எனவே ஏமி தன்னோடு மிசாக்கி சான் என்ற ஒரு பெண்ணையும் மொழிபெயர்ப்புக்காக கூட்டிச் சென்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏமியிடம், மேற்கத்திய ஆடைகளை அணியாமல் ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற உடையை அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள். ஆனால் ஏமியோ தன்னால் குளிரை தாங்க இயலாது என்றும், தன்னுடைய நரம்பில் இருந்த ஒரு பிரச்சினைக்காகவும் மேற்கத்திய ஆடைதான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று கூறி ஜப்பானிய ஆடையை அணிய மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் இந்த 2 பெண்களும் நோய்வாய்ப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்து ஜெபித்து வர சென்றனர். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று ஏமிக்கு சொல்லப்பட்டது. ஏமி கார்மைக்கேல் அந்த சகோதரியிடம் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை பற்றி கூறி, நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த வியாதிப்பட்ட சகோதரி பேச்சை மாற்றி ஏமி தன்னுடைய கையில் அணிந்திருந்த கம்பள கையுறையை காட்டி, அது எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த சகோதரி இடைமறித்து ஏமியின் ஆடைகளை பற்றி அன்று விசாரித்ததால் சுவிசேஷம் சொல்ல முடியாமல் போனது. ஏமி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது தான் அணிந்திருந்த மேற்கத்திய ஆடைகள் சுவிசேஷம் சொல்லும் வாய்ப்பை பறித்ததால் அன்று முதல் இனி மேலை நாட்டு ஆடைகளை அணியக்கூடாது என்று முடிவெடுத்து ஜப்பானிய பெண்கள் அணியும் கிமோனோ என்ற ஜப்பானிய தேசிய உடையை அணிய ஆரம்பித்தார். தன்னுடைய ஆடை சுவிசேஷம் சொல்ல இனி ஒருபோதும் தடையாய் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்தியா வந்த பிறகும் ஏமி கார்மைக்கேல் திருநெல்வேலியில் ஊழியம் செய்தபோது தமிழ் பெண்களைப் போல சேலை உடுத்தி கொண்டார்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையாரும் தங்களைப் போலவே உடை உடுத்தி இருந்ததால் அநேக பெண்கள் தயக்கமின்றி அவரிடம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனும், நான் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்த பலவீனருக்கு பலவீனனைப் போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிவித்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நடத்தி செல்வதற்கு நமது பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுத்தால் தேவன் நம் மூலமாக அநேகரை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்துவார்.

கனி கொடுக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாத மழை, ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 15 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டைக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியப்பட்ட கொடியை போல அவன் எரியப்பட்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த யோவான் 15 அத்தியாயத்தில் 8 வசனம். நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். பை திஸ் மை ஃபாதர் இஸ் குளோரிஃபைட் that you may bear much fruit, so you will be my disciples. மழையை பெறும் நிலம் பலன் தர வேண்டும், நியாயம்தானே? நாம் கடவுளுக்கு கனி கொடுக்கும்படியாகவே கடவுள் நம்மீது தமது ஆசீர்வாதங்களை பொழிகிறார். பின்மாற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் நாம் விடாது கனி கொடுத்துக்கொண்டே இருத்தல் அவசியம். இதுவே பின்மாற்றமில்லாத பாக்கியமான வாழ்வின் ரகசியம். மழை என்பது கடவுளின் ஆவியானவரையும் கடவுளின் வார்த்தைகளையும் கடவுளின் கிருபையையும் குறிக்கும். மூன்று காரியங்களை இவற்றை நாம் சற்று கவனமாக இன்று பார்ப்போம். முதலாவது, மழை என்பது கடவுளின் ஆவியானவரை குறிக்கும். நாம் கடவுளின் ஆவியானவரை பெறுவதால் நாம் இருவிதமான பலன் தர வேண்டும் என்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம். முதலாவது நமது குணம், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் ஆகியவை ஆவியின் கனிகள். சோ ஆண்டவருடைய மழையை, ஆவியின் மழையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது குணத்திலே இவ்விதமான வெளிப்பாடுகள் காணப்பட வேண்டும். இக்கனிகளை தரவே ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட்டார். ஆவியை பெற்றும் மாம்சத்தின் கிரியைகள், அதாவது ஊனியல்பின் செயல்கள், கலாத்தியர் 5:19-20-21 சொல்லப்பட்ட அவைகளையே நாம் செய்து கொண்டிருப்போமானால் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையுமே நாம் முளைப்பிக்கிறவர்களாய் இருப்போம். ஆவியான் அருள்மாறி நம்மேல் பொருளைப்படுவதற்கு இரண்டாவது நோக்கம் நம்மை கிறிஸ்துவுக்கு உத்தம சாட்சிகளாய் மாற்றுவதற்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அப்போஸ்தலர் 1:8 என்கிற வசனம், பரிசுத்தாவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எங்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். தூய ஆவியை பெற்றும் நற்செய்தியை அறிவிக்க சோம்பலும் அசதியுமாய் இருப்பவன் ஆண்டவருடைய மழையை வீணே பெற்றவன் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, திருவசனத்தையும் நாம் மழைக்கு ஒப்பிடலாம். உபாகமம் 32:2 இப்படி வாசிக்கிறோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆம், திருவசனம் தேவனிடத்திலிருந்து வருகிற மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
திருவசனத்தை பெறுகிற நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கடவுளுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 பார்க்கிறோம். திருவசனத்தின்படி செய்கிறவனே, அதை கேட்கிறவன் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று யாக்கோபு தன்னுடைய 1 எழுதியிருக்கிறார். தவறாமல் ஆலயம் சென்று ஒரு கூட்டமும் விடாமல் பங்கு பெற்றும் வளராத குள்ள விசுவாசிகள் தான் இன்று நிறைய பேர். கற்ற சத்தியத்தை கை கொண்டால்தானே வளர்ச்சி. வசனம் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும், அத்துடன் நாம் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வசனம் நம்மை கட்டி எழுப்பும். 3வது, மழையை நாம் கடவுளின் கிருபைக்கு இணையாக்கலாம். எசேக்கியல் 34:25-27 இது மிகவும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன், ஆண்டவருடைய கிருபை. அதனுடைய முடிவுதான் நம் எல்லாருக்கும் விருப்பமான அந்த வாக்கு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். கடவுளின் கிருபையாகிய மழையை பெற்றும் பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது. அதைத்தான் பவுல் சவால் விட்டு ரோமர் 6:1 சொன்னான், நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ கூடாதே என்று சொன்னான். கடவுளின் கிருபையின் மேல் நாம் திடமாய் சாய்ந்து கொண்டு சாத்தானின் சோதனை ஒவ்வொன்றிற்கும் மறுப்பு தெரிவிப்பதற்காகவே ஆண்டவருடைய அருள்மாரியாகிய கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பாவத்திற்கு கீழ்பட்டிருக்க கூடாது, பாவத்தில் நீடித்திருக்க கூடாது, பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் தந்துவிடக்கூடாது. கிருபை என்றாலே பாவத்திற்கு மறுப்பு தெரிவிக்க தேவன் நமக்குள் வைக்கிற அவருடைய பலமே. அப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 6:7-8 ஒரு அருமையான வசன பகுதி உண்டு, அதை நான் வாசிக்கிறேன். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது கடவுளால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அளவில்லாமல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தடையில்லாமல் திருவசனம் நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தாராளம் ஏராளமாய் கிருபை அவர் நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மில் யாரும் கனி இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல், அவருடைய கிருபையில் வளராமல் இருப்பதற்கு நியாயமே கிடையாது, கிடையவே கிடையாது. எனவேதான் டேனியல் வெப்ஸ்டர் என்று 18வது நூற்றாண்டு பக்தன் இவ்வளவு அழகாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலை பாடினார். நாமும் தினமும் அந்த பாடலை நம்முடைய வாழ்க்கையிலே பாடி இந்த ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்குவோம்.

Mercy drops round us are falling, but for showers we plead. நீங்கள் நிறைய கனிகளை கொடுப்பதினால் என் தந்தை மகிமைப்படுவார், எனக்கும் சீடராயிருப்பீர்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமுமானவரே, எங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தினாலும் அளவு கடந்த கிருபையினாலும் ஏராளம் தாராளமாய் வசனமாகி உம்முடைய மழையை, ஆவியானவராகிய உம்முடைய மழையை, தேவ கிருபையாகிய உம்முடைய மழையை என்னாலும் நீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்வளவு நிறைவாய் உம்முடைய மழையை பெற்றிருக்கிற நிலமாகிய நாங்கள் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பித்து உம்மை ஏமாற்றி விடாதபடிக்கு, உமக்கு வருத்தம் உண்டாக்கி விடாதபடிக்கு, உம்மிடத்தில் பெற்ற பலனுக்கேற்க நாங்களும் பலன் தர, சாட்சியாயிருக்க, ஆவியின் கனிகளை எங்கள் குணங்களிலே வெளிப்படுத்த, உம்முடைய கிருபையில் சார்ந்திருந்து பாவத்தின் மேல் வெற்றி பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அருள் ஏராளமாய் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த மலையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யவில்லை. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளிலே, எங்களுடைய சமுதாயங்களிலே, எங்களுடைய நாட்டிலே, அகில உலகத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பெற்றிருக்கிற நாங்கள் அதற்கேற்ற பிரதிபலனை தர எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: ப்ராஸ்பர்டி, புவர், செழிப்பு, இந்த பக்கம் ஏழ்மை, இதை குறித்து வேதம் ஏதாவது பேசுகிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய போதனை, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சில சபையாருடைய போதனை, ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சபையார் வெள்ளச்சட்டை மட்டும்தான் போடுவாங்க. இவர்களுடைய பெரும்பாலான போதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏழ்மை ஏழ்மை என்று சொன்னாலே அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த பெண்டெகோஸ்தே மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பு உபதேசம் பயங்கரமா பெருகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏழ்மையின் உபதேசம் பெருகி இருந்ததுனால் அந்த சந்ததி, அதுல இருந்து வர்ற சந்ததி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டாலே அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏழைன்னு சொல்லி இவங்க போதிச்சதுனால இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. உனக்கு எந்த உபத்திரவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு செழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம். இப்போ என்னை போன்ற பேக்ரவுண்டில் வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அந்த ரெண்டு உபதேசத்தையும் கேட்காம வளர்ந்தவர்கள், எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் நான் நிறைய யோசிக்கும் போது எனக்கு இதுதான் கடைசியில் கிடைச்சது. அட, இதுதான் காரணமா? கள்ள போதனைகளுடைய மிகப்பெரிய அடிப்படையே ஒன்றை மாத்திரம் மிகைப்படுத்துதல். பிலிப்பியர் 4:12.
1: தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்.
0: அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, தாழ்ந்திருக்குதல் அப்படின்னா அந்த வேதம் சொல்லுகிற தாழ்மை இங்க இல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா எப்பயுமே தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், இன்னொன்னு என்னது, வாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்ப இது எதை குறித்து பேசுகிறாருன்னா, நல்ல உயரமான நல்ல ஒரு லைஃப் அந்த ஸ்டேட்டஸை பத்தி பேசுறாரு. எனக்கு அந்த மாதிரி வாழவும் தெரியும், பணமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறித்து பேசுகிறார், இப்படியும் எனக்கு இருக்க தெரியும். சரி, அடுத்து,
1: எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
0: சிம்பிள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுல திருப்தியா இருக்கவும் தெரியணும். கார் இருக்கும்போது சந்தோஷமா போகணுங்க, ஏதோ ப்ராப்ளம், காரை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது, இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, எப்படி போறீங்க? பின்னாடி வர்றவங்க நனைஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அழுதுகிட்டு போறீங்க. அந்த அளவுக்கு கார்ல போய்கிட்டு இருந்தோம், இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பைக்ல போகும்படியா எங்களை கடவுள் மாத்தி விட்டாரு அப்படின்னு பின்னாடி அப்படியே மழை பெய்யற மாதிரி அழுதுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு தான் கோபமா இருக்கு. இப்படி பார்த்தா பவுல் எந்த அளவுக்கு அழுகிறது? மனுஷன் குதிரையில போயிட்டு இருந்தாரு, கடைசியில போர்வைக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. சிறைச்சாலையில இருந்து குளிர் அதிகமா இருக்கு, எனக்கு ஒரு போர்வை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். யோசேப்பை ஆண்டவர் சிறைச்சாலையில வைத்து பழக்கப்படுத்தினார் என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் யோசேப்பை உடம்பு

வேலை செய்தாங்க. சிந்திக்க முடியுதா உங்களுக்கு? அங்க ராஜா மாதிரி வாழ்ந்தவர்கள் இங்க வேலை செஞ்சாங்க. சிடி ஸ்டட் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர், அவர் போய் டைப் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க தோனி, விராட் கோலி சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அன்றைக்கு சிடி ஸ்டட். திடீர்னு கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டாரு, கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் சொல்லி சொத்துக்களை எல்லாம் வித்துட்டாரு, நேரா கிளம்பி வந்துட்டாரு, கஷ்டப்பட்டாரு. எரிக் என்று சொல்லுகிறவர் ஒலிம்பிக் போட்டியில தங்க மெடல் வாங்கினாரு. அன்றைக்கு அவர் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, வைராக்கியமா சொல்லி கொடுத்தாங்க, சண்டே தேவ ஆலயத்தை தவிர சபை கொடுக்க தவிர எங்கேயும் போக கூடாதுன்னு. இவர் ஒலிம்பிக்ல போயிருக்கிறாரு, திடீரென்று அங்கு நேரம் மாற்றப்படுகிறது. அன்றைக்கு இவருக்கு சண்டே வருது, ஓட மாட்டேன்னு நிக்கிறாரு. அரசாங்கத்தை ஏத்து நின்றுட்டு இருக்க, ஓட மாட்டேன்னு நிக்கிறாரு. இங்கிருந்து அரசாங்கம் பணம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி இவரை கொண்டு போய் ஒலிம்பிக்ல உட்கார வச்சா நான் ஓட மாட்டேன்னு நிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா சர்ச்சுக்கு போகணும்னு நிக்கிறாரு. காலையில எவ்வளவு முக்கியமானது, நீ என்ன சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற, உலகமே உன்னை நம்பிதான் இருக்கு, எங்க நாடே உன்னை நம்பிதான் இருக்கு. இல்ல இல்ல, நான் சர்ச்சு தான் போவேன். எப்படி இருக்கு உங்களால அப்படி பேச முடியுமா, முடிவு எடுக்க முடியுமா? கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாரு, சர்ச்சுக்கு போயிட்டாரு. இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒலிம்பிக்ல. அடுத்த நாள் திங்கக்கிழமை 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அதுல நான் கலந்து கொள்ளுகிறேன்னு போய் பேரை கொடுத்து ஓகே பண்ணி ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டாரு. அதுக்காகவே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்த யாரும் வாங்கல, இவர் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணல, ஆனால் கோல்டு மெடலை வாங்கிட்டாரு. அடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த போட்டிகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு கோல்டு மெடலா அள்ளி குமிச்சிருப்பாரா? இல்ல, இனிமேல் ஓடவே மாட்டேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கு வந்த இடத்துல அவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க, கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிட்டார். என்ன ஆண்டவரு, அவங்க லைஃப்ல சாதிச்சாங்க அந்த சாதனையை, அதாவது உலக பிரகாரமாய் சாதித்தார் அந்த சாதனையெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்யல. இன்றைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தரை பயன்படுத்துகிறோம். பணம் இன்னைக்கு ஜெபிச்சு ஒண்ணு வந்துருச்சா அவ்வளவுதான், அடுத்து ஏதோ ஷேர் மார்க்கெட் மாதிரி, அடுத்து என்ன பண்ணி அங்கிருந்து பணத்தை வர வைக்கலாம், அடுத்த 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணி பணத்தை வர வைக்கலாம். கர்த்தரை பேங்கை விட கேவலமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் இல்ல. பவுல் இடத்துல இருந்தது, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் பரிபூரணமாய் இருக்கவும் குறைவுபடவும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அதை போதித்திருக்கிறார். உங்களுக்கு போதிச்சிருக்கிறாரா, இல்லை ஒரே ஒரு போதனையை மட்டும் கொடுத்துருக்கிறாரா? எப்பயுமே உனக்கு உயர்வு தான், இல்லை எப்பயுமே நீ ஜீரோவாக தான் இருப்ப, இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்கு இந்த உலகத்தில் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் உயர்ந்திருக்கலாம் தாழ்ந்து இருக்கலாம், தூக்கி குப்பையில் போடுங்க. இது என்னை மாற்றக்கூடாது, இது என் கேரக்டரை மாற்றிடக்கூடாது. சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது. நாம் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் வெப்பரத்த பிராணி என்று சொல்லுவான், அறிவியலில் நீங்கள் படிக்கலாம், ஆங்கிலத்தில் எனக்கு தெரியல. பறவைகள் அப்படி அல்ல, பறவைகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும். ஒரு பறவைக்கு காய்ச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் இருக்கான்னு எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு பறவைக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு வேறு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு கண்டுபிடிக்கணும்னா தீயக்குள்ள அவனை கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கணும். கடும் குளிரில் கொண்டு போய் வச்சாலும் அவனுடைய வெப்பநிலை ஒரே மாதிரி இருக்கணும். 97 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஒரு வேலை 99 100 போயிருச்சுன்னா அவனுக்கு காய்ச்சல் இருக்குன்னு அர்த்தம். உச்சி வெயிலில் கொண்டு போய் நடுவில் நிற்க வச்சு அவருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த வெப்ப அளவு ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த 97 லிருந்து 98 டிகிரி தான் இருக்கும். எவ்வளவு சூடான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சாலும் அந்த வெப்ப அளவு உங்களுக்கு மாறாது. அப்படி மாறிச்சுன்னா அது வியாதின்னு அர்த்தம். மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சில விலங்குகள் அப்படி இல்லை, விலங்குகள் மாறக்கூடியவைகள். ஏன் நாம மாறாம படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவேளை அது சரீர பிரகாரமா என்னவாய் காரணமா இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் நான் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு வெளியே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அது பணமோ ஏழ்மையோ வியாதியோ சுகமோ, என்னை சுற்றி இருக்கிற எதிரிகளோ நண்பர்களோ என்னவா இருந்தாலும் சரி, நான் மாறக்கூடாது. சூழ்நிலைகள் என்னை மாற்றக்கூடாது, நான் ஒரே மாதிரி இருக்கணும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும்.

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள் எந்த

பர் சித்தாவே உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு நாள் ஒருத்தன் குயில் கிட்ட போய் சொன்னான், நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அவன் கடல் கிட்ட போய் சொன்னான், நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ரோஜா மலர் கிட்ட போய் சொன்னான், உன்கிட்ட முள் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ அந்த மூணு ஒன்று சேர்ந்து அவன் கிட்ட சொன்னது, ஏ மானிடா, உன்கிட்ட மட்டும் பிறர்கிட்ட குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாங்க, பிறர்கிட்ட குறை காணா மனிதன் எப்பவுமே அழகுதான். ஆனா நமக்கு எப்பவும் அடுத்தவங்க குறை தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க நிறைய நாம பார்க்கறதே இல்லை. சூரியனோட வெது வெதுப்பான இளங் காலை கதிர்களை நாம ரசிக்கிறதில்ல. ஆனா மத்தியான வேளையில உச்சி வெயில் மண்டைய பழக்குதேன்னு எரிச்சல் படுறோம். மழை நீர் பயிர்களை செழிக்க வைக்கும் உயிர் நீர்னு நமக்கு தெரியும். ஆனாலும் மழை வந்தா என்ன இப்படி சள சளன்னு மழை பெய்யுதேன்னு அழுத்துக்கிடுறோம். இயற்கைய விடுங்க, அட மனுஷங்களுடைய நிறைகளையாவது நாம பாராட்டுறோமா? அதுதான் இல்ல. அம்மாவோட அளவிட முடியாத பாசத்தை நாம நினைச்சு பார்க்காம அவங்க இயலாமைய அறியாமைய எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்பாவோட பரிவை பாராட்டாம அவருடைய கோபத்தை தான் மனசுல பதிச்சு வச்சிருக்கோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உண்மையான அன்புக்கு முதலிடம் கொடுக்காம அவங்க நம்ம கிட்ட போட்ட சண்டைகளைத்தான் நம்ம கண்முன்னால வச்சிருக்கோம். நண்பர்களுடைய ஆத்மார்த்த நட்பு நமக்கு புரியறதில்ல. அவங்களால நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிகரா வர முடியலையேங்கிற ஏக்கம்தான் நமக்கு இருக்குது. சொந்த கணவன் மனைவி கிட்ட கூட குறைகளைத்தான் தேடி தேடி பார்க்கறோம். பெத்த பிள்ளைங்களை கூட பாராட்டி ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டோம். அவங்க குறைகளை சுட்டிக்காட்டி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு அறிவுரையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம ஏன் இப்படி இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மள மாத்த முயற்சிப்போம். ஏசு சொல்றத கேளுங்க, நீங்கள் குற்றவாளிகளென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.